ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 5ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 10ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் 5:56. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக மங்கள இசை, ராகம் நவரச கானடா.

நவரச கனடா ராகத்திலமைந்த மங்கள இசையை கேட்டீர்கள். மங்கள இசையினை தொடர்ந்து குரல் அமுதம் கேட்கலாம். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம், குரல் எண் 5. தெய்வம் தொழா அல் கொழுநன் தொழுவால் பெய்யன பெய்யும் மழை. இதன் பொருள், தெய்வத்தை தொழாது கணவனை தொழுபவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். மீண்டும் குரலும் பொருளும். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம், குரல் எண் 5. தெய்வம் தொழா அல் கொழுநன் தொழு தெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இதன் பொருள், தெய்வத்தை தொழாது கணவனை தொழுபவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும்.

குரல் அமுதத்தை தொடர்ந்து இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 6 மணி. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷியா அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ மல்டிபிள் எனப்படும் தண்டுவட மருத்துப் போதல் நோய் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவோம். போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நெயில் கிரேஸ். புதிய தகவல்களுடன், புத்துணர்ச்சி தரும் பாடல்களுடன் புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். நிறைவாக ஞான அமுதம். வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுநர் பி சுதா அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கௌ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம். கோத்தகிரி கேபிஎஸ் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு கொடுத்தால் பெருகும் என்று நீங்கள் நினைக்கும் ஒன்று. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான

தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாலம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை ஐ செல்வராஜ் அவர்களுடனான வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகம். இரண்டு வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 3:02 ஹலோ உட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:40 பட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாலம். 9:30 நாடக மலர். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். இதுவரை எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் முதலில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்தும் அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை நிலையத்திலிருந்தும் அஞ்சலாக கேட்கலாம்.

0: solidarity and for offering humanitarian assistance. New Delhi has already sent the first tranche of relief supplies to the neighboring nation. The Indian Embassy in Kathmandu issued emergency numbers for assistance and information related to Indian nationals. The numbers are +977 985 131 6807 and +977 970 910 7500. Nepal Tourism Board also issued similar numbers, including toll-free emergency number 1234, hotline number 1144, and tourist police number 9851-289-445 for help. The Embassy of India in Beijing also issued a helpline number 0086-185-1428-4905, which can also be contacted through WhatsApp. At least 50 of the Indians missing were pilgrims for the Kailash Mansarovar Yatra. Several states, including Uttar Pradesh and Kerala, have also issued helpline numbers. Besides Indians, missing tourists are from more than two dozen countries, including US, Malaysia, UK, South Africa, Australia and the Netherlands. Foreign Minister of Nepal, Shishir Khanal, informed Parliament that 80 security personnel, including 44 Nepal Army personnel, have gone missing from various locations. The flood damaged 8 operational hydropower projects with a total capacity of 354 megawatt and 5 under-construction projects located in Nuwakot and Rasuwa districts. 19 motorable bridges have been washed away. Prime Minister Narendra Modi will address the Khelo Inter dialogue today through video conferencing. Organized by Mera Yuva Bharat or My Bharat as part of the National Sports Day 2026 celebrations, the program will be conducted across the country with participation of youth at 2 colleges in every district across states and union territories. It will bring together sports, youth leadership, civic responsibility, volunteering, fitness and nation building on a common platform, providing a direct channel for young people to engage with the country's sporting ambitions while ensuring that their ideas and perspectives become part of the continuing conversation on India's youth and sports ecosystem. Government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that onion availability is comfortable to meet domestic demand in the coming months, as estimated production of onion for 2025-26 is over 307 lakh metric tons. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவரென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தகு அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உளவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசராவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும் அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டி தள்ளிவிடுகிறார். இவரது உளவார பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவிதி பணி

0: செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவிதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்கமாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடப்பெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான் காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலை யானே வன்புதுவை பட்டப்பிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறாய். பெருமை மிக்க திருமாலை உடையவனே வளமிக்க திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார் ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு கருணை பணிவு சிந்தனை தெளிவு சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணமுடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமன்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும் உண்மை பேசுவதும் கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்துக் கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. விளங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15 நிமிடம்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அருளிசை பக்தி பாடல்கள். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல், நடக்கப்போவதும் அவன் அருளால்தான். ஏன் வீணான குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம், நடக்கப்போவதை பற்றி கவலையும் வேண்டாம், செலுத்தும் வழிக்கே செல். இந்த அழகிய சிந்தனையோடு இன்றைய அருளிசையின் முதல் பாடல்

பி. சுஷிலாவின் குரலில் ஒலித்தது அந்த பாடல். நம்மிடம் உள்ள குறைகளை திருத்திக் கொள்வதே கடவுளுக்கு செய்யும் உண்மையான பூஜை. இதை நாம் உணர்வோமா?

பிற உயிர்களுக்கும் துன்பம் தராமல் வாழ்வதே மிகச்சிறந்த இறை வழிபாடாகும். இறைவனின் கருணையில் என்னாலும் நன்னாளே

மகிழ்வான காலை வணக்கம். காலையில் நம்மால் முடியும் என்கிற ஒரு சிறிய நேர்மறையான சிந்தனை உங்களின் இந்த நாளின் முழு முடிவையும் மாற்றும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.

0: நிலையத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. இன்று மாவட்டம் முழுவதிலும் 18 மில்லிமீட்டர் மழையளவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 14 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 8 டிகிரி செல்சியஸும் அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 90% குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 70%, காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றின் திசை 250 கோணத்திலும் மேகமூட்டம் 7 ஆக்டாவாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல், வலுவான மேற்பரப்பு காற்றுகள் 4வது மற்றும் 5வது நாட்களில் கனமழை போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை டிரைகோடர்மா அஸ்பரல்லம் 4 கிராம் 1 கிலோவிற்கு அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்தவொரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

பூண்டு பயிரில் புசோரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 1 கிராம் 1 லிட்டரில் கலந்து அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முள்ளங்கி மற்றும் கேரட் பயிரில் துரு இ மேலாண்மையை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோய்களை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இழை வலி மூலம் மழை இழாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே 5 ஏக்கருக்கு என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். இடியுடன் கூடிய மிக லேசானது முதல் மிதமான மழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். உங்கள் கால்நடைகள் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து விலங்குகளை பாதுகாக்கவும் விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். இதுவரை வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். மைபாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வப் பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம்

0: வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை நான்கு வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல, நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இதுவரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் அவங்களை ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்.
0: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தரகால நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும்

0: மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்பின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளிக் கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எயின் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்மினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தின் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்க போகும் பறவை விகோரஸ் தேன்சிட்டு. இதோட பிரீடிங் ஹேபிட்ஸ் பார்த்தோம்னா, இது டிசம்பர்ல இருந்து மே மாதம் வரை இனப்பெருக்கம் காணும். இந்த காலத்துல ஆண் பறவை வந்து அதோட அழகான பிரகாசமான நிறத்தை வெளிப்படுத்தி பெண் பறவை இருக்கும். அதுக்கப்புறம் கூடை வந்து அமைக்கும். அந்த கூடு பாத்தீங்கன்னா ஒரு பை போன்ற வடிவத்துல தொங்குறபடி ஒரு கூடை வந்து அமைக்கும். இந்த கூடை வந்து மரக்கிளைகள்ல இல்லைன்னா பொதறுகள வந்து அமைக்கும். அதோ அந்த கூடு வந்து புல் நாறு இல்லைன்னா சிலந்தி வலைய கொண்டு நல்ல மென்மையாக யூஸ் பண்ணி அது வந்து கூடை வந்து கட்டும். வெளிப்புறம் பாத்தீங்கன்னா இலைகளை கொண்டு மறைச்சிரும், ஏன்னா பிரெடேட்டர்ஸ்ட இருந்து பாதுகாக்க. முட்டைகள் வந்து ஒன்னுல இருந்து மூணு முட்டைகள் இடும். இந்த முட்டைகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெண்மையான ஒரு நிறத்துல இருக்கும். பெண் பறவை வந்து முட்டைகளை அடைக்காக்கும். அப்ப குஞ்சுகள் வந்து 12-15 நாட்கள் வந்து ஆகும் அதோட வெளிவர்றதுக்கு. இதோட இக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா, இது முக்கியமான ஒரு பாலினேட்டர், அதாவது மகரந்த சேர்க்கைக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. காட்டு தாவர வளர்ச்சிக்கு இது உதவுகிறது. மலர் தாவரங்களில் இனப்பெருக்கத்தை இது வந்து உறுதி செய்யும்.

0: அதனால இது வந்து தேன்காரர் அப்படின்னு ஒரு செல்லமான பேரில் அழைக்கப்படுது. ஒரு நாளில் பல நூறு மலர்களை வந்து இது வந்து உண்ணு அதோட பாலினேஷன் வந்து நடத்த உதவுகிறது. இது மிகவும் வேகமாக பறக்கும் ஒரு சிறிய பறவை. அப்புறம் அதோட பிரகாசமான நிறங்கள் வந்து சூரிய ஒளியில் பார்க்கும்போது நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காக இருக்கும். இந்த தேன்சிட்டு விகோரஸ் தேன்சிட்டு இயற்கையில் சிறியதாக இருந்தாலும் இதோட பங்களிப்பு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது. இது இல்லைன்னா நமக்கு வந்து தாவரங்கள் பாலினேஷன் நடக்கவே நடக்காது. எனவே இந்த சிறிய பறவை வந்து நமக்கு பெரிய உயிரியல் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் எனப்படும் தண்டுவட மருத்துப்போதல் நோய் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: வணக்கம். சோ, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்களுக்கு சடனா ஒரு ஃபீவர் மாதிரி வரும், அது எதனால வந்திருக்குன்னே தெரியாது. அதாவது காமனா இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீவர் வந்துச்சு, அதுக்கப்புறம் என் மகனுக்கு வந்து இந்த மாதிரி கை கால் வீக்னஸ் வந்துருச்சுன்னு அட்மிஷன் பண்ணுவாங்க. சோ, இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் இல்லைன்னா ஸ்பைனல் கார்டில் வர இம்யூன் சிஸ்டம்மை வந்து அட்டாக் பண்றனால இந்த ப்ராப்ளம் வருது. மோஸ்ட் இந்த ஆத்துல குளிக்க போறாங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஃபீவர் வந்து ஒரு வாரமா படுத்திருந்தாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப காமனான விஷயம். இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, விஷன் சேஞ்சஸ் சொல்லுவோம், அதாவது பார்வையில சேஞ்சஸ் வரும், மசில் வீக்னஸ் ஆகும், கை கால் வந்து சுத்தமாவே நடக்க முடியாது, கை கால் அசைவுகள் எல்லாம் கம்மி ஆயிரும். அதே மாதிரி ஒரு மாதிரி டிங்லிங்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி மறத்து போற சென்சேஷன் இருக்கும், பேலன்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும், அவங்கனால வந்து நடக்க முடியாது, கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி ஒரு பொருளை எடுக்க முடியாது, அதாவது புவர் கோஆர்டினேஷன் சொல்லுவோம், இல்லனா மசில் ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸா ஃபீல் பண்ணுவாங்க, எப்பவுமே தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், ட்ரௌசியாவே இருப்பாங்க. சோ, இதெல்லாம் வந்து இதோட அறிகுறிகளா இருக்கலாம். ரொம்ப முக்கியமான அறிகுறின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கை கால்கள் வந்து தளர்ந்து போகும், இல்லனா ஜாயின்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும், கை கால மடக்கவே முடியாது, எல்லாமே ஒரே பொசிஷன்ல இருக்கும். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் அட்டாக்குன்னு சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய நர்வ் ஃபைபர்ஸ வந்து ஒரு கிருமி மாதிரி ஒரு விஷயம் வந்து தாக்குது. சோ, இதனாலதான் அவங்க வந்து காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு அப்படியே அவங்களுடைய மசில்கள் எல்லாம் தளர்ந்து போறது. யாரெல்லாம் இதனால அஃபெக்ட் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, 20-40 வயசுக்குள்ள இருக்க யாரா இருந்தாலும் அஃபெக்ட்

0: ஆவாங்க. இது வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா உமனுக்கு தான் ஜாஸ்தியா வருதுன்னு ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா, நிறைய அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரியை விசாரிச்சு பாக்கலாம், இல்லைன்னா பிரெயின் ஸ்கேன் எடுத்து பாக்கலாம், இது எம்ஆர்ஐ வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் கேர் அப்படி ஏதாவது பாத்தீங்கன்னா, அதாவது முழுசா இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியாது, அதனால வர அறிகுறிகளை வந்து நம்ம கம்மி பண்ணி வைக்கலாம். ஏன்னா அந்த ஒரு மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ங்கிறது நம்ம ஸ்பைனல் கார்டையே அஃபெக்ட் பண்ணும்போது எல்லாமே நமக்கு வந்து டவுன் ஆயிருது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அந்த காய்ச்சல், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அதை மட்டும் நம்ம கம்மி பண்ணி பாத்துக்கலாம். இதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி அதுக்கேத்த மாதிரி வச்சுக்கணும். பிளஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா தெரப்பி கொடுக்கலாம். அவங்களோட இது மசில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்தாலும், அவங்கள வந்து கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காகவும் சேஃப்டியா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க முடியும். ஃபுல்லா கியூர் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ரெகுலர் தெரப்பி, மெடிக்கேஷன், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ எதனாலெல்லாம் இது வரும்னு பாத்தீங்கன்னாக்க, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் காமனா ஒரு சில விஷயங்களும் இருக்கு. நாட் ஒன்லி த பிரெயின் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அதை அஃபெக்ட் ஆகுதுன்னா, ரொம்ப முக்கியம் ஸ்மோக்கிங்னால வரலாம், இல்லனா செகண்ட் ஹேண்ட்ஸ் ஸ்மோக்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைனால கூட வரலாம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா கூட வரும். அதுக்கப்புறம் வைரஸ் அஃபெக்ட் ஆனாலும் இந்த மாதிரி வரலாம். ஒபேசிட்டி, சின்ன வயசுலயே ரொம்ப ஒபேசிட்டியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இது வரலாம். உங்க ஃபேமிலியில யாருக்காவது இருக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இருக்குன்னா, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இது பாத்தீங்கன்னா 20 to 40 வயசுக்குள்ள யாருக்கு வேணா வரும். இந்த பிரச்சனை வரும்போது நம்ம நினைப்போம் இது வந்து ஸ்ட்ரோக் மாதிரி, அவங்க நடக்க முடியலனாலே நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆயிருக்கும் போல அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு சின்ன வயசுலயே வருது அப்படின்னா நம்ம உடனே கன்சல்ட் பண்ணிடணும். நன்றி.
1: மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் எனப்படும் தண்டவட மருத்துப்போதல் நோய் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: தாமரையின் பாடல் வரிகளில் டி இமானின் இசையமைப்பில் சித் ஸ்ரீராமின் குரலில் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் போலி சுயவிவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட பெயர் ஒருத்தரோட போட்டோ வச்சு ஒரு போலியான அக்கௌண்ட் இல்ல ஃபேஸ்புக்ல அல்லது இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ணுவாங்க.
4: அந்த அக்கௌண்ட்டை உருவாக்குறோம்னு வச்சுக்கலாம். அந்த அக்கௌண்ட்டை உருவாக்குறது மட்டுமே குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த போலியான அடையாளத்தை பயன்படுத்தி ஒருவரை ஏமாத்தினா, பணத்தை வாங்கினா, ரெபுடேஷனை கெடுத்தா அல்லது ஐடென்டிட்டியை தவறாக பயன்படுத்தினா குற்றம் உருவாகும். VNS செக்ஷன் 319 சீட்டிங் பை பர்சனேஷன் பற்றி சொல்லுது. அதாவது ஒருத்தர் வேறொரு நபர் போல நடிச்சு ஏமாத்தினா அதிகபட்சமான 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதுக்கான அபராதமும் இல்லனா ரெண்டுமே விதிக்கப்படலாம்னு சொல்றாங்க இந்த செக்ஷனுக்கு கீழே. நான் உதாரணத்துக்கு, நான் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லி போலியான ப்ரொஃபைல உருவாக்கி ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை கேக்குறது. நான் உங்களோட நண்பன், அவசரமா பணத்தை அனுப்புங்க அப்படின்னு நண்பரோட பேர்ல ஃபேக் அக்கௌண்ட்டை உருவாக்குறது. நான் ஒரு கம்பெனியோட HR அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்குறது. இது சாதாரணமான சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இல்ல. ஏமாத்துற நோக்கத்தோட இருந்தா சட்ட ரீதியான விளைவுகளும் இருக்கும். மேலும் கம்ப்யூட்டர் இல்லனா கம்யூனிகேஷன் டிவைஸ பயன்படுத்தி பர்சனேஷன் மூலமா சீட்டிங் செஞ்சவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் 66D கீழே 3 வருஷம் சிறை தண்டனையும் 1 லட்சம் வரை அபராதமும் இருக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது மத்தவங்களுடைய பாஸ்வேர்ட் அல்லது டிஜிட்டல் ஐடென்டிட்டிய பயன்படுத்துறது. ஒருவருடைய பாஸ்வேர்ட், எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், அப்புறமா யூனிக் ஐடென்டிபிகேஷன் ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு மோஸ்ட்லி ஆக பயன்படுத்தினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 66 கீழே குற்றமா சொல்லப்படுது. அதுக்கு 3 வருஷம் சிறை தண்டனையும் 1 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலும் நண்பன் தானே, ஒரு முறை லாகின் பண்ணி பார்த்தா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்க வேணாம். பெர்மிஷன் இல்லாம ஒருத்தரோட டிஜிட்டல் ஐடென்டிட்டிய பயன்படுத்தினா பிரச்சனையும் உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஃபேக் ரெசிப்ட பத்தி பாப்போம். ஒரு கடையில 5000 வாங்கின மாதிரி உண்மையான பணத்தை செலுத்தாம பேமெண்ட் ரெசிப்ட உருவாக்குறது. 500 ரூபாய் அனுப்பிட்டு 5000 அனுப்புனதா ரெசிப்ட மாத்துறது. ஒரு கம்பெனியோட லோகோ சீல பயன்படுத்தி போலியான ரெசிப்ட தயாரிக்கிறது. இது எல்லாமே சூழ்நிலைக்கேற்ப சீட்டிங், ஃபோர்ஜரி, யூஸ் ஆஃப் ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற குற்றங்களை உருவாக்கலாம். VNS செக்ஷன் 336 ஃபோர்ஜரியை பத்தி சொல்லுது. ஒருவருக்கு பாதிக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிய வாங்கினாலோ, கிளைம்ஸ் அல்லது டைட்டில உருவாக்குனாலோ, கான்ட்ராக்டர் செய்ய வைக்கிறது அல்லது

0: செய்யும் நோக்கத்தோட ஃபால்ஸ் டாக்குமெண்ட் அல்லது ஃபால்ஸ் எலக்ட்ரானிக் ரெக்கார்டை உருவாக்குறது ஃபோர்ஜரி ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமான ஃபோர்ஜரிக்கு 2 வருஷம் சிறை தண்டனையும் அபராதமும் அல்லது ரெண்டுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஃபோர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை சீட்டிங் செய்யறதுக்காகனே உருவாக்கியிருந்தா செக்ஷன் 336 கிளாஸ் 3 கீழே 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். ஃபேக் டாக்குமெண்ட்ஸை தயாரிக்கிறது அல்லது அதை பயன்படுத்துறது குற்றமாகலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் அந்த டாக்குமெண்ட்டை உருவாக்கல, வேறொரு நபர் வந்து உருவாக்குனாரு, நான் அதை வந்து பயன்படுத்த மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. பிஎன்எஸ் செக்ஷன் 340 கீழே ஃபோர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு அல்லது தெரிந்திருக்க வேண்டிய காரணம் இருந்து அதை வந்து அவங்க ஜெனியூன் டாக்குமெண்ட் போல பயன்படுத்தினா அந்த டாக்குமெண்ட்டை ஃபோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால போலியான சர்டிபிகேட்டை நான் தயார் செய்யல, அதை நான் வந்து சப்மிட் மட்டும்தான் பண்ண அப்படின்ற காரணம் பாதுகாப்பானது இல்லை.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறியிருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் ராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது.

0: இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித்தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851284445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம், காவல்படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ளநீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணையை அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ளநீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப்படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்

0: தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஈன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட்கணக்கில் எஹிதின் முகமது எல்ஷெட்மினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. குட் மார்னிங் நீலகிரேஸ். வேண்டும் என்றபோது விட்டுக்கொடு, வேண்டாம் என்றபோது விட்டுவிடு. எதையும் எதிர்பார்த்து நிற்பதை விட உன்னை எதிர்பார்க்கும் இடத்தில் நின்று பார், உனக்கே உன்னை பிடிக்கும். இந்த அழகிய சிந்தனையோடு குட் மார்னிங் நீலகிரேஸில் முதல் பாடல் உங்களுக்காக.

0: அஜேஷ் மாரியம்மாள் இணைந்து பாடிய பாடல். அலங்கு திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஹிப்ஹாப் தமிழா ரவிச்சந்திரன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: தேநீரின் நறுமணம் தென்றலின் தாலாட்டு மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்.
3: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

தெருவில் வசந்த மாலை சுட்டிக்காட்டியவர்களை பார்த்ததும் சுரமஞ்சரி சற்றே வியப்படைந்தாள். முன்பு ஒரு சமயம் புறவீதியில் நம் தேரை வழிமறித்துக் கொண்டு நின்று இளங்குமரனை பற்றி கேள்வி கேட்டாளே, அந்த மரக்குடி பெண்தான் அவள். உடன் போகிறவன் அவளுடைய அண்ணனாக இருப்பான் போல் தெரிகிறது என்று வசந்த மாலைக்கு பதில் கூறிக்கொண்டே அவளை தன்னருகில் காணாமல் சுரமஞ்சரி பின்னால் திரும்பிய போது வசந்த மாலை ஊன்றுகோளின் யாழி முகப்பிடியை அதன் தண்டிலே வேகமாக பொருத்தி திருகிக் கொண்டிருந்தாள். ஒரு கணம் அந்த செயலால் தன் கவனம் கவரப்பட்டு நின்ற சுரமஞ்சரி தான் அப்போது சொல்ல வந்ததை நிறுத்திக் கொண்டு தோழியிடம் வேறு ஒரு கேள்வியை கேட்டாள். வசந்த மாலை, அந்த ஐம்படை ஆரத்தை உள்ளே வைத்துதானே திருகுகிறாய் என்று கேட்டாள் சுரமஞ்சரி. தலைவியின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று சில வினாடிகள் தயங்கிய பின் ஆமாம் என்ற பதில் வசந்த மாலையிடமிருந்து வந்தது. ஆனால் இந்த பதிலை கூறும்பொழுது அவளுடைய முகம் இயல்பான உணர்வுடன் இல்லை. எதையோ பேச நினைத்து கொண்டே அந்த நினைப்புக்கு மாறான வேறொன்றை பேசும்போது தெரிகிற இரண்டும் கெட்ட நிலையையே தோழியின் முகம் காட்டியது. அந்த முகத்தையும் தன் பேச்சையும் சேர்த்தே வீதிக்கு திருப்பினாள் தோழி. சில நாட்களுக்கு முன்னால் புற வீதியில் விசாரித்து தெரிந்து கொண்டேனம்மா. இப்போது வீதியில் போய்க் கொண்டிருக்கிறாளே அந்த மரக்குடி பெண்ணின் பெயர் முல்லை என்று சொல்கிறார்கள். இந்த இரவு நேரத்தில் இங்கே பட்டினப்பாக்கத்து வீதியில் அவளுக்கும் அவள் தமையனுக்கும் என்னதான் காரியம் இருக்குமோ தெரியவில்லை. நீ சொல்வதை பார்த்தால் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்குமே இந்த பட்டினப்பாக்கத்து வீதியில் எந்த காரியமும் இருக்கக்கூடாது என்பது போல் அல்லவா பேசுவதாகப்படுகிறது. அவளுக்கு பட்டினப்பாக்கத்தில் என்ன காரியமோ எத்தனை காரியமோ என்று சிறிது கடுமையாகவே பதில் சொன்னாள் சுரமஞ்சரி. காரணமின்றி தலைவியின் குரலில் கடுமை பிறந்ததை புரிந்து கொள்ள முடியாமல் ஊன்றுகோலை கீழே கொடுத்து அனுப்புவதற்காக பணிப்பெண்ணை தேடிக்கொண்டு செல்வது போல் அங்கிருந்து விலகிச் சென்றாள் வசந்த மாலை. தலைவியை ஐம்படை தாலியை பற்றி கேள்வி கேட்டபோது தான் வீதியில் போகிற முல்லையை பற்றி சொல்லி பேச்சை மாற்றியதால் அவளுக்கு கோபம் வந்திருக்கலாமோ என்ற சந்தேகம் அப்போது வசந்த மாலையின் சிந்தனையில் படர்ந்தது. தான் எதற்காக பேச்சை மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் என்பதை நினைத்தபோது வசந்த மாலைக்கு பயம் பிடித்துக் கொண்டது. தலைவிக்கு அப்போது தெரிய வேண்டாம் என்று தான் மறைவாக செய்த தந்திரத்தை வெளிப்படையாகவே தெரிவித்துவிடலாமா என்று கூட எண்ணினாள் அவள். தந்திரங்களிலும் சூழ்ச்சிகளிலும் மனம் வெறுத்தது போல சுரமஞ்சரி சற்றுமுன் பேசிய பேச்சையும் இப்போது நினைத்து கொண்டாள் வசந்த மாலை. இதை நினைத்தபோது இந்த நினைவுக்கு முரணான காரியத்தை தானே சற்றுமுன் செய்திருப்பதை எண்ணி நடுங்கினாள் அவள். தான் செய்த தந்திரமே சுரமஞ்சரியின் பார்வைக்கு இலக்காகி இருக்குமோ என்று சந்தேகமும் கொண்டாள் அவள். இந்த சந்தேகம் ஏற்பட்ட மறுகணம் ஊன்றுகோலை அப்போது கீழே கொடுத்து அனுப்புகிற எண்ணத்தை கைவிட்டாள் வசந்த மாலை. ஏதோ ஒரு தீர்மானத்திற்கு வந்தவள் போல் திரும்பவும் தன் தலைவியின் அருகே சென்று நின்றாள் அவள். ஊன்றுகோலை தந்தையாரிடம் கொடுத்து அனுப்புவதாக சொல்லிவிட்டு சென்ற வசந்த மாலை மறுபடியும் ஊன்றுகோளுடனேயே திரும்பி வந்து நிற்பதைக் கண்டு சுரமஞ்சரி

கேட்டாள். என்னடி வசந்தமாலை, ஏன் ஊன்றுகோலை திரும்பிக் கொண்டு வந்து விட்டாய்? இதோ பாருங்களம்மா என்று ஊன்றுகோலை அப்படியே தலைவியின் கைகளில் கொடுத்தாள் தோழி வசந்தமாலை. இன்னும் நான் பார்க்க இதில் என்ன இருக்கிறது? இதை மறுபடியும் பார்க்க வேண்டாம் என்றுதானே இதை உன்னிடம் கொடுத்து அனுப்பினேன். மறுபடி எதற்காக என்னிடமே கொண்டு வந்து கொடுக்கிறாய்? இன்று நீ ஏன் இப்படி திடீர் திடீர் என்று மாறி மாறி நடந்து கொள்கிறாய்? மீண்டும் ஒருமுறைதான் இதை பாருங்களேனம்மா. இப்போது பார்க்க சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. முன்பு பார்த்ததில் இப்போது ஏதாவது குறைகிறதா என்றும் பாருங்கள் என்று தன் இதழ்களில் சிரிப்பை வரவழைக்க முயன்று கொண்டே வசந்தமாலை மறுமொழி கூறிய போது சுரமஞ்சரி அவள் முகத்தை கூர்ந்து நோக்கிவிட்டு பின்பு மெல்ல மெல்ல ஊன்றுகோளின் யாழி முகப்பிடியை கழற்றினாள். ஊன்றுகோலை அவள் ஒவ்வொரு மறையாக கழற்ற கழற்ற பிடியோடு சேர்த்து தன் நினைவும் ஒவ்வொன்றாக திருகப்படுவது போல உணர்ந்தாள் வசந்தமாலை. சுரமஞ்சரி பிடியை நன்றாக கழற்றி குழலை கவிழ்த்தாள். முகத்தில் சந்தேகமும் பயமும் விளைந்திட மறுபடியும் ஆட்டி அசைத்து கொட்டுவது போல் ஊன்றுகோலின் குழலை கவிழ்த்தாள். கவிழ்க்கப்பட்ட இடத்தில் எந்த பொருளும் கவிழவில்லை. சூனியம்தான் இருந்தது. அதே இடத்தின் வெறுமையை பார்த்து கொண்டே கண்களில் கோபம் பிறக்க தலை நிமிர்ந்து வசந்தமாலையின் முகத்தை சந்தித்தாள் சுரமஞ்சரி. வசந்தமாலை, முன்பு இருந்ததில் இப்போது ஏதாவது குறைகிறதா என்று கேட்டாய் அல்லவா? கேட்டுக்கொள், குறைவது ஒன்றல்ல, ஒரே சமயத்தில் இரண்டு பொருள்கள் குறைகின்றன. முதலில் எனக்கு உன்மேல் இருந்த நம்பிக்கை குறைகிறது. இரண்டாவதாக இதில் என்ன குறைகிறது என்று உனக்கே நன்கு தெரியும். இதை கேட்டு வசந்தமாலை சிரித்தாள். சிரித்து கொண்டே இடுப்பிலிருந்து அதுவரை அங்கே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஐம்படை தாலியை எடுத்தாள். நம்பிக்கை குறையும் போதே உங்களுக்கு கோபம் பெருகுகிறதே அம்மா. நாம் தெரிந்து கொள்ள தவிக்கும் உண்மைகள் நமக்கு விரைவில் தெரிய வேண்டுமானால் இந்த ஐம்படை ஆரத்தை உள்ளே வைக்காமலேயே ஊன்றுகோலை தந்தையாருக்கு திருப்பிக் கொடுத்து அனுப்ப வேண்டும். ஒரு பொருள் இன்றியமையாததா அல்லவா என்பதையும் அந்த பொருளை தன்னிடம் வைத்திருப்பவருக்கு அது எவ்வளவு அவசியம் என்பதையும் அறிய வேண்டுமானால் அவை அவரிடமிருந்து பிரித்து அவர் வசம் இல்லாமல் செய்து பார்த்தால்தானே அறிய முடியும். உங்கள் தந்தையார் இந்த ஐம்படை தாலியை இவ்வளவு பத்திரமாக வைத்திருப்பதன் ரகசியத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இதை அவரிடம் இல்லாமல் செய்வதுதானம்மா. உங்களிடம் சொன்னால் கோபித்துக் கொள்வீர்களோ என்று பயந்துதான் நானாகவே இந்த வேலையை செய்தேன். எந்த வேலையை பிறர் செய்வதால் குழப்பங்கள் வளர்கின்றன என்று நான் வருந்தினேனோ அந்த வேலையை நீயும் செய்கிறாயடி வசந்தமாலை. அப்படியில்லம்மா, இது என்ன ரகசியம் என்று ஒன்றும் புரியாமல் மனதில் எண்ணி எண்ணி குழப்பமடைவதைக் காட்டிலும் நம்முடைய குழப்பங்களை தந்திரத்தினாலேயே தீர்த்து கொள்ள முயல்வது நல்லதுதானே? சுரமஞ்சரி பதில் பேசாமல் மௌனமாக தோழியின் கையிலிருந்த அந்த பொன் ஆரத்தை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். நாளைக்கு விடிந்ததும் இந்த ஊன்றுகோலை மட்டும் தந்தையாரிடம் சேர்த்து விடும்படி கொடுத்து அனுப்புகிறேன். ஆரத்தை இங்கேயே வைத்துக் கொள்கிறேன். மற்ற இடங்களில் தேடி தேடி தவித்த பின் அவர் இங்கேயும் வருவார். அப்போதுதான் இது அவருக்கு எவ்வளவு அவசியம் என்று நமக்கு தெரியும் என்றாள் வசந்தமாலை. எப்படியோ உனக்கு தோன்றுவது போல் செய் என்று வேண்டா வெறுப்பாக கூறிவிட்டு உறங்கச் சென்றாள் சுரமஞ்சரி. மறுநாள் வைகரையில் அவள் கண்விழித்த போது அவள் செவிகளில் ஒலித்த வார்த்தைகள் தோழி உடையனவாக இருந்தன. அம்மா, பொழுது விடிந்ததும் முதல் வேளையாக ஐம்படை ஆரத்தை உள்ளே வைக்காமலேயே அந்த ஊன்றுகோலை கொடுத்து அனுப்பிவிட்டேன். நகை வேழம்பரும் இன்று காலையில் கடற்பயணத்திலிருந்து வந்துவிட்டாராம். உங்கள் தந்தையாரும் நகை வேழம்பரும் கீழே ஏதோ கடமையாக பேசிக் கொண்டிருந்ததால் உள்ளே போவதற்கு பயந்து தந்தையாருடைய பள்ளியறை வாயிலிலேயே அவர் பார்வையில் படுகிற இடமாக பார்த்து ஊன்றுகோலை வைத்துவிட்டு வந்ததாக பணிப்பெண் கூறினாள் என்றாள் வசந்தமாலை. சுரமஞ்சரி அதை கேட்டுவிட்டு தான் எந்தவிதமான உணர்வும் அடைந்ததாக காண்பித்துக் கொள்ளவில்லை. வசந்தமாலை, இன்றிலிருந்து என்னிடம் இத்தகைய குழப்பமான எண்ணங்களை பற்றி பேசாதே. நேற்றிரவு நீண்ட நேரம் சிந்தனை செய்த பின் நான் ஒரு புதிய முடிவுக்கு வந்திருக்கிறேன். இன்று இந்த வினாடியிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு புதிய நாள் விடுகிறது. புதிய நோக்கம் புலர்கிறது. தந்தையாருடைய ஊன்றுகோளுக்குள் இருந்த ஐம்படை தாலியின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதை விட அதிக ஆவலோடு தெரிந்து கொள்ள வேண்டிய வேறு துறைகளில் இப்போது என் மனம் செல்கிறது. அப்படி உங்கள் ஆவலை கவர்ந்த துறைகள் என்ன என்று கேட்கும் விருப்பமும் இப்போது நம் தலைவி இருக்கும் நிலையில் இதை கேட்கலாமா வேண்டாமா என்று பயமுமாக சுரமஞ்சரியை பார்த்தாள் வசந்தமாலை. அப்போது சுரமஞ்சரியின் முகமானது பொழுது புலர்கின்ற நேரத்தில் அழகுகள் யாவும் ஒன்று சேர்ந்து மங்களாய் நிறைந்தாற்போல அமைதியாய் இருந்தது. எதற்காகவும் பரபரப்பு காட்டாதது போன்ற நிறைவு அவளுடைய கண்களில் தெரிந்தது. அதிகாலையில் தோன்றி வளர்கின்ற நேரத்து ஒளிக்கே உரிய சுறுசுறுப்போடு மாடத்தில் நுழையும் செங்கதிர்கற்றைகளிலே பட்டு அவளுடைய முகமும் கைகளும் பாதங்களும் நெரு

செருப்பிலே குளித்து இளகும் பொன் வெள்ளமாய் தெரிந்தன. மன்னிக்க வேண்டுமம்மா, பொழுது விடிந்து எழுந்ததும் எழுந்திராததுமாக சொல்லி மனதை புண்படுத்திவிட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் ஆசைப்படுகிற புதிய துறைகளில் உங்கள் நாட்கள் பெருக வேண்டும். வளர்ந்து பொலிக உங்கள் ஆவல், உங்கள் மனதுக்கு விருப்பம் இருக்குமானால் தயை கூர்ந்து எனக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது விருப்பமில்லாவிட்டால் விருப்பம் வருகிற போது என்னிடம் சொன்னால் போதும் என்று பணிவாக கூறி வணங்கிவிட்டு அப்பால் சென்றாள் தோழி வசந்தமாலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

ജ്ഞാന അമുതം. വഴങ്ങുപവർ മനവളക്കലൈ പയിറ്റുനർ ബി സുധാ അവർ.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்து மதத்திற்கும் பாரத தேசத்திற்கும் உலக அரங்கில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்தவர்களில் விவேகானந்தர் குறிப்பிடத்தக்கவர். அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் நடைபெற்ற உலக சமய பேரவையில் பாரதத்திலிருந்து இந்து சமய பிரதிநிதியாக பங்கேற்றவர் விவேகானந்தர். உலகம் முழுவதும் மதவெறி தலைவிரி தாடுகையில் அம்மாநாட்டிற்கு தெளிவான வழிகாட்டுதலை ஓர் இந்து துறவி என்ற முறையில் விவேகானந்தரால் உறுதியாக கூற முடிந்தது. அவரது பேச்சின் துவக்கமே அதை கோடிட்டு காட்டியது. அமெரிக்க வாழ் சகோதர சகோதரிகளே என்ற வார்த்தைகளில் அங்கு கூடியிருந்த 7000 பேரும் உருகிவிட்டனர். பரிபூரண இதய சுத்தியால் அமைந்த கம்பீரமான உடல் மொழியும் தியாகமும் துறவும் அமைத்து கொடுத்த அற்புதமான மனத்தெளிவும் அவருக்கு பொலிவூட்டின. தனது இதய ஆழத்திலிருந்து அவர் கூறிய அச்சொற்கள் வார்த்தை ஜாலத்தினால் வந்தவை அல்ல என்பதை அந்த வினாடியே சர்வசமய பேரவை உணர்ந்தது. அதனால்தான் வேறு யாருக்கும் கிட்டாத மிக நீண்ட கரவொலியும் வரவேற்பும் அந்த இளம் துறவிக்கு அங்கு கிடைத்தது. அடுத்தடுத்த நாட்களில் சபையில் சோர்வு ஏற்பட்ட போதெல்லாம் விவேகானந்தரை பேச அழைத்து சர்வசமய பேரவை நிர்வாகிகள் பெருமை பெற்றனர். இந்தியாவின் இளம் புயல் என்று அமெரிக்க பத்திரிகைகள் அவரை வர்ணித்தன. அதற்கடுத்த ஆண்டுகளில் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் அவர் நிகழ்த்திய தொடர் பிரச்சாரம் வெளிநாடுகளில் இந்தியாவை குறித்து உருவாகியிருந்த தவறான கருத்துக்களை மாற்றியமைத்தது. பல நூறு ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளால் சூறையாடப்பட்ட போதும் இந்தியா தனது ஆன்ம வலிமையை இழக்கவில்லை. படையெடுத்து வந்தவர்களையும் அவர்களது புதிய மதங்களையும் அரவணைத்ததால்தான் பாரதம் உலகிற்கே வழிகாட்டும் தகுதி பெற்றது. உலகம் எனது வீடானால் பாரதமே எனது பூஜை அறை என்றது இதனால்தான். இதற்கு பாரதத்தின் பன்னெடுங்கால பாரம்பரியமும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டு விழுமியங்களும் தான் காரணம். அத்தகைய உலகையே ஒரு குடும்பமாக

காணம். வசுதெய்வ குடும்பகம் என்ற உபநிடத மகா வாக்கியமும் தானே விவேகானந்தரை உருவாக்கியது. இதுவேதான் மகாத்மாவென்று போற்றிய காந்தியையும் உருவாக்கியது. இவர்களை மட்டுமல்ல, மானுடத்தையே மாற்ற வல்லதே இம்மகா வாக்கியங்கள். இதை மறந்ததால்தான் நாள்தோறும் உலகில் நிகழும் போரும் மதுவெறி சார்ந்த நிகழ்வுகளும் அதற்கு பரிதாபமாக பலியாகும் மனித உயிர்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கெல்லாம் தீர்வாக உலகிற்கு விவேகானந்தரின் போதனைகளை மீண்டும் முன்வைக்கும் பொறுப்பு பாரதத்திற்கே உள்ளது. உலக சர்வ சமய மாநாட்டில் விவேகானந்தர் பங்கேற்றபோது அவரை ஒரு சாதாரண பிரதிநிதியாகத்தான் அங்கிருந்தவர்கள் முதலில் கண்டார்கள். அந்த மாநாட்டிற்கு வந்திருந்தவர்கள் பலரும் பேசிய பிறகே அவருக்கு சந்தர்ப்பம் அளித்தார்கள். சுவாமி பேச ஆரம்பித்தவுடன் கணீரென்ற அவருடைய குரலும் அழகான ஆங்கிலத்தில் இந்து மதத்தின் ஆழமான கருத்துக்களை அவர் வெளியிட்ட விதமும் அங்கிருந்தவர்களை மெய்சிலிருக்கச் செய்தன. சுவாமியின் பேச்சுக்கு பிறகு முன்னால் பேசிய எவருடைய பேச்சும் எடுபடவில்லை. அன்றைக்கு கூட்டம் முடிந்தபோது மறுநாளும் சுவாமிஜி பேசுவார் என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயம் கூட்ட நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டது. அதைப்போலவே ஒவ்வொரு நாளும் கடைசி பேச்சாளராக இருக்கும்படி சுவாமிஜியை கேட்டுக்கொண்டார்கள். ஏனெனில் முன்னாலேயே அவர் பேசிவிட்டால் அவர் பேசி முடித்தவுடன் மற்றவர்களின் பேச்சை கேட்க கூட்டம் இருக்காது என்ற பயம் நிர்வாகிகளுக்கு இருந்தது. இந்திய ஆன்மீகமும் கலாச்சாரமும் உலகத்தாரால் மதிக்கப்படுவதற்கு காரணமாக விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவுகளே அமைந்தன. என்றாவது உலகம் தழுவிய மதம் ஒன்று உருவாக வேண்டுமானால் அது இடத்தாலும் காலத்தாலும் எல்லைப்படுத்தப்படாததாகவும் இருக்க வேண்டும். அந்த மதம் யாரை பற்றி பிரச்சாரம் செய்கிறதோ அந்த கடவுளை போன்று அது எல்லையற்றதாக இருக்க வேண்டும். சூரியன் தன் ஒளிக்கதிர்களை எல்லார் மீதும் சமமாக வீசுவது போன்று அது கிருஷ்ண பக்தர்கள், கிறிஸ்து பக்தர்கள், ஞானிகள், பாவிகள் எல்லோரையும் சமமாக எண்ண வேண்டும். அது பிராமண மதமாகவோ பௌத்த மதமாகவோ கிறிஸ்துவ மதமாகவோ முகமதிய மதமாகவோ இருக்காமல் இவற்றின் ஒட்டுமொத்தமாக இருப்பதுடன் இன்னும் வளர்ச்சியடைய எல்லையற்ற இடம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே விவேகானந்தரின் கனவாகும். இந்த வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரை பற்றி தெரிந்து கொள்ள அவருடைய கல்லூரி நாட்களிலிருந்து பயணிப்போம். பேராசிரியர் ஹேஸ்டி பரவசநிலை அடைதல் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். தன் வயமிழந்து தன் கருத்தை கவர்ந்த பொருளின் கருவில் கரைந்திருக்கும் பரவசநிலையை பேராசிரியர் எப்படி விளக்க முடியும்? அவர் கூறினார், அகத்தூய்மையாலும் ஒருமுகப்படுத்திய உணர்வாலும் தான் இந்த பரவசநிலையை எய்த முடியும். இந்த காலத்தில் இத்தகைய நிலைக்கு செல்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள். எனினும் அப்படிப்பட்ட புனிதமான மனநிலை படைத்த அனுபூதியான ஒருவரை நான் கண்டிருக்கிறேன். தக்ஷிணேஸ்வரத்தில் வாழும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்தான் அவர். நீங்களும் அங்கே சென்று அவரை கண்டால் பரவசம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். பாடத்திட்டத்தில் உள்ள புத்தகங்களோடு நரேந்திரன் தனது படிப்பை நிறுத்தி கொள்ளவில்லை. கல்லூரியில் சேர்ந்த முதல் இரண்டு ஆண்டுகளில் மேநாட்டு தர்க்கசாஸ்திரம் அவ்வளவையும் கரைத்து குடித்தான் அவன். பிஏ படிக்கும்போது மேநாட்டு தத்துவ சாஸ்திரங்களையும் புராதன நவீன சரித்திரங்களையும் விரிவாக படித்தான். இதுபோல பிஏ பரீட்சைக்கு விழுந்து விழுந்து படித்து கொண்டிருக்கும் போதுதான் பரீட்சைக்கு முதல் நாள் காலை ஒரு விசித்திர எண்ணம் எழுந்தது அவனுக்கு. இந்த கல்வியினால் என்ன பயன்? மெய்ப்பொருள் எனப்படும் சத்திய தரிசனத்துக்கு இந்த படிப்பு சிறிதேனும் உதவுமா என்ற வினா அவனுடைய உள்ளத்தில் பிறந்தது. நரேனுக்கும் தெரியாமல் அவன் உள்மனதில் முட்டிக்கொண்டிருந்த எண்ணம் அன்று வழிபட்டது. அப்படியென்றால் கடவுளை காணவே முடியாதா? அதாவது எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் தரிசனம் தராத ஒருவரா கடவுள்? அப்படியும் ஒரு கடவுள் என்பவர் இருக்க முடியுமா? கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் கருணை மயமாகத்தானே இருக்க வேண்டும். நம்பும் அடியாருக்கு தரிசனம் தரத்தானே வேண்டும். கடவுளை யாருமே காணவில்லை என்றால் யாருமே அவரை உள்ளன்புடன் நம்பவில்லை என்றுதானே பொருள். அல்லது கடவுள் என்று ஒருவரே இல்லையா? இனம் தெரியாத ஐயங்கள் நரேந்திரனை தகர்த்தன. அந்த ஐயங்களை தீர்க்கக்கூடியவர் யார்? திடீரென்று நரேந்திரனுக்கு நினைவு வந்தது. பேராசிரியர் ஹேஸ்டி பரவசத்தை பற்றி விளக்கும்போது குறிப்பிட்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் தன் கேள்விக்கு விடை கூறுவாரா? கடவுளை கண்டதுண்டா என்ற மகத்தான வினாவை சுமந்து கொண்டு நரேந்திரன் தக்ஷிணேஸ்வரத்துக்கு புறப்பட்டான். தக்ஷிணேஸ்வரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் வசித்து வந்த அறைக்குள் பிரவேசித்தான் நரேந்திரன்.

0: கண்டிருக்கிறேன். இதோ உன்னை என் கண்முன்னே காண்கிறேன் அல்லவா, இதே போல அவனையும் கண்டிருக்கிறேன். இல்லை, இதுபோல இல்லை, உன்னை நான் காண்பதை விட இன்னமும் தெளிவாக, இன்னமும் அடர்த்தியான உணர்வுடன் அவனை கண்டிருக்கிறேன், காண்கிறேன். கடவுளை கண்டுவிட்டோம் என்ற பெருமிதம் அந்த வார்த்தைகளில் துணிக்கவில்லை. அன்புருவான ஆண்டவனின் அன்பை உணர்ந்த குளுமைதான் அந்த சொற்களில் நிரம்பியிருந்தது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சுவாரஸ்ய தகவலுங்க. அதாவது நம்மளுடைய வனவிலங்குகளில் புலியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். அந்த புலியினுடைய ஆரஞ்சு நிறம் அப்படிங்கிறது வந்து உண்மையான மறைமுக வேடமா? நம் கண்களுக்கு புலியின் பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தோல் மிகவும் எளிதாக தெரியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களின் கண்களில் நீலம், பச்சை, சிவப்பு ஆகிய நிறங்களை உணரும் மூன்று வகையான கோன் செல்கள் உள்ளன. அதனால் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறங்களை நாம் தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க முடிகிறது. ஆனால் புலி வேட்டையாடும் விலங்குகள் உலகத்தை இப்படி பார்ப்பதில்லை. மான்கள், காட்டுப்பன்றிகள் மற்றும் பல பாலூட்டிகளின் கண்களில் இரண்டு வகை கோன் செல்கள் மட்டுமே உள்ளன. இதனால் அவை சிவப்பு பச்சை நிற வேறுபாட்டை தெளிவாக உணர முடியாத உயிரினங்களாக கருதப்படுகின்றன. அதனால் மனிதர்களுக்கு பிரகாசமாக தெரியக்கூடிய புலியின் ஆரஞ்சு நிறம் அவற்றின் பார்வையில் அப்படியே தெரியாது. இதனால தாங்க புலி வேட்டையாடுறதுக்கு திறமையாக இருக்கு. அது மட்டுமல்ல, புலியினுடைய இந்த ஆரஞ்சு நிறம் அப்படிங்கிறது வந்து மற்ற விலங்குகளுக்கு தெரியாமல் இருக்கிறது. என்னங்க புலி எப்படி ரொம்ப சுலபமாக வேட்டையாடுது அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனுடைய நிறம் காரணமாகத்தான் அது சுலபமாக வேட்டையாடுகிறது.

தளபதி விஜய் யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். கேட்ட பாடலுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து

0: Times of India reports 160 killed in deadly Nepal deluge, at least 133 Indians among 844 missing. Another major story covered on the front page of most dailies is the Trump administration pausing all visa appointments worldwide. Hindustan Times says U.S. pauses immigration visa interviews amid crackdown, while the Asian Age headlines U.S. pauses visa appointments worldwide. Another story covered in newspapers is Maharashtra Public Service Commission cancelling the recruitment process for Drug Inspector Group B post following an inquiry into alleged malpractices in the screening exam conducted earlier this year. And finally, a story in Times of India says that from Tokyo to London, heat waves send men to work in shorts. Japan's capital led the way, followed by London, as extreme temperatures swept across Europe. And with that, it's back to you, Pramod.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Massive flash flood claims nearly 160 lives in Nepal, over 750 people, including 133 Indians missing. High alert issued in Bihar and Uttar Pradesh following Nepal flood. India sends first tranche of relief materials to Nepal. Prime Minister Narendra Modi to address Khelo India dialogue today through video conferencing. Centre begins targeted release of onions from buffer stocks to ensure adequate availability and check seasonal price rise. US halts all visa appointments globally amid President Donald Trump's immigration crackdown. Meta to pay up to $18 billion to settle claims that its platforms harm children. And in men's cricket, Team India on verge of Test Series win against Sri Lanka in Colombo. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:30. டிரைவ் டைம் பீட்ஸ்.
3: வாழ்க்கையை
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை எல்டிவி மணப்புரம் ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
7: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
6: செம்ம டேஸ்ட்,
7: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: சங்கர் மகாதேவன், பாப் ஷாலினி, வசுந்தரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். வாலியின் பாடல் வரிகள் ஏ ஆர் ரகுமானின் இசை அமைப்பு ஆஹா திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

பா விஜயின் பாடல் வரிகளில் தேவி ஸ்ரீபிரசாத்தின் இசையமைப்பில் கார்த்திக், சுனிதி சாரதி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஆறு திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.

0: மகவாக்காமித் யுவன் சங்கர் ராஜாவின் இசை அமைப்பில் பாடிய பாடல் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில் கே கே சாதனா சர்கம் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். கேட்ட பாடலுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 9 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரெட்ரோ ராகங்கள் மனதில் நின்ற பாடல்கள், காலத்தால் அழியாத காவியங்கள், இவையெல்லாம் தரக்கூடியதுதான் ரெட்ரோ ராகங்கள்.

0: இளையராஜாவின் இசை அமைப்பில் இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.

0: கேஜேஎஸ் தாஸ் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் உரிமை திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:11.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால் சுமாராக ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சீனா தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் சுஷன்னங். அவருக்கு ஒரு பழக்கம், அது என்னென்னா அவர் எப்பவும் வெந்நீர் தான் குடிப்பார். ஒரு நாள் அவருக்காக அடுப்பில் தண்ணீர் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அடுப்புக்கு மேலே வளர்ந்து வந்திருந்த ஏதோ ஒரு செடியிலிருந்து காஞ்சி சருகா போயிருந்த ஒரு இலை கொதிக்கிற தண்ணியில் விழுந்துட்டு தான். அதை யாரும் கவனிக்கலை. கொஞ்ச நேரத்தில் ஒரு நல்ல மணம் அதிலிருந்து வர ஆரம்பிச்சுட்டுது. வெந்நீரை சாப்பிட்ட மன்னருக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னென்னு பார்த்தா இலை கிடந்திருக்குது. சரி, இனிமேல் இந்த இலையை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு கொடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டாராம். அந்த இலை என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் தேயிலை. ஆக தேநீர் ஆரம்பமானது ஆசியாவில் தான். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1610 தான் அது ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்ததான். அப்போலாம் தேயிலை உற்பத்தி அதிகமாக இல்லை. அதனால் தேநீருங்கிறது வசதியானவங்க வீட்டில் தான் கிடைக்கும். இப்போ மாதிரி தெருவுக்கு தெரு வாங்கி குடிக்க முடியாது. இன்றைக்கி தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகம் பூராவும் அதிகமாக பருகப்படுகிற பானம் என்னன்னு கேட்டால் தேநீர் தான். காப்பி கூட அதுக்கு அடுத்தபடியாக தானே. ஒரு காலத்தில் ரஷ்யாவில் எப்படி தெரியுமா, தெருவில் தேநீர் வண்டி வருதுன்னு சொன்னால் மக்கள் ஓடி வந்து கூடிடுவாங்களாம். அந்த காலத்துல எல்லாம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பழக்கம் உண்டு. அதாவது காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சில தேயிலைகளை போட்டுட்டு போயிடுவாங்களாம். சாயந்தரம் திரும்பி வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம். 19th century மத்தியில் அமெரிக்காவில் இந்த ஹார்போர்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு வேடிக்கையான செய்தி வெளியாகி இருந்து தான். அது என்ன செய்தின்னா, ஒரு அமெரிக்க கிராமத்து பொண்ணு நகரத்துக்கு போனால் தன்னுடைய தோழியை பார்க்கறதுக்காக. அப்போது தேயிலைங்கிறது ஒரு அபூர்வ பொருள், பணக்கார வீடுகளில் மட்டுமே வரவழைச்சி வச்சுருப்பாங்க. அந்த தோழி 1 pound தேயிலையை இவளுக்கு கொடுத்துருக்குறா. கிராமத்து பொண்ணு இதுக்கு முன்னாடி தேயிலையை பார்த்ததே இல்லை, வீட்டுக்கு போய் பிரித்து பார்த்துருக்கா. இதுவும் ஒரு வகையான கீரை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 1 pound தேயிலையையும் தண்ணீரில் விட்டு போட்டு வேக வச்சு வடிகட்டி விட்டு சக்கையை வச்சுக்கிட்டு அந்த சாறு இருக்குல்ல அதையெல்லாம் சாக்கடையில் கொட்டி விட்டாலாம். தேநீர் வந்து ஐரோப்பாவில் காலடி எடுத்து வச்சதுமே ஒரு பிரெஞ்சு அறிஞன் சொல்லிவிட்டானாம், இது வந்து இந்த நூற்றாண்டை ஆள வந்திருக்கிற புது எஜமான் அப்படின்னு. இவ்வளவு தகவல் உண்டு இந்த தேநீரை பற்றியும் தேயிலையை பற்றியும். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுடைய முதல் கோப்பை தேநீரை அடைந்தது வந்து 1650 தானா. இன்னொரு முக்கியமான செய்தி, அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? தேநீர் தான். அது எப்படி தெரியுமா, பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம். திடீர்னு தேயிலைக்கு வரியை அதிகப்படுத்தி 342 பெட்டி தேயிலையை இங்கிலாந்து அமெரிக்காவுக்கு கப்பல் ஏற்றி அனுப்பி வச்சு தான். தேயிலை மீது வரி

0: வந்து பொறுக்காத அமெரிக்கர்கள் வந்து 1773 டிசம்பர் 16 தேதி பிரிட்டிஷ் கப்பலில் இருந்த 342 தேயிலை பூட்டிகளையும் தூக்கி அந்த பாஸ்டன் ஹார்பர் துறைமுக கடலில் வீசி எரிஞ்சுட்டாங்களாம். காலனி விடுதலை போருக்கு இதுதான் ஆரம்பமாக. இப்படி தேநீரை பற்றி சுவையான செய்திகள் நிறைய சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் உடனே கிடைக்கிறது தேநீர். அதுக்காகவே நண்பர்கள் வீட்டுக்கு போகிறவங்களும் உண்டு. ஒருத்தர் போயிருந்தார் அது மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு. அவர் உடனே ஒரு பெரிய கோப்பையில் இவருக்கு தேநீர் கொடுத்தார். இவர் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அங்கே கட்டி போட்டிருந்த நாய் குறைக்க ஆரம்பிச்சுட்டுது. ஏங்க உங்கள் நாய் குறைக்குது அப்படின்னு கேட்டார் இவர். இதுக்கு அவர் சொன்னாராம், அந்த நாய்க்குட்டிக்கு எப்போதுமே ஒரு பழக்கங்க, அதோட பாத்திரத்தில் வேறு யார் எதை சாப்பிட்டாலும் இப்படி தாங்க குறைக்கும் அப்படின்னாராம்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, புலமை பித்தனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசை அமைப்பில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
2: முட்டு ஒன்றமோ அப்பளை இதயங்கள் பத்திரண்டமோ

0: இசைய பிறவிகள் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:31. இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையினுடைய காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளினுடைய விலை நிலவரம். இன்று உதகை உழவர் சந்தையில் கத்தரி 45 ரூபாய்க்கும், வெண்டை 45 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 27 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 53 ரூபாய்க்கும், புடலங்காய் 41 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 56 ரூபாய்க்கும், சுரைக்காய் 33 ரூபாய்க்கும், பாகற்காய் 68 ரூபாய்க்கும், கொத்தவரை 47 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 24 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 53 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 84 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 70 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 47 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 41 ரூபாய்க்கும், தேங்காய் 75 ரூபாய்க்கும், பாகற்காய் 116 ரூபாய்க்கும், வாழைக்காய் 53 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 47 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 41 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 53 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 66 ரூபாய்க்கும், மேரக்காய் 29 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், கேரட் 58 ரூபாய்க்கும், பீட்ரூட் 58 ரூபாய்க்கும், நூல்கோல் 53 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 29 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 53 ரூபாய்க்கும், பட்டாணி 150 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய்க்கும், இஞ்சி 180 ரூபாய்க்கும், புஷ்பீன்ஸ் 94 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 116 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 82 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 58 ரூபாய்க்கும், புரக்கோலி 106 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 47 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 82 ரூபாய்க்கும், புதினா 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, கக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்ற கீரை வகைகள் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 12 ரூபாய்க்கும், வாழை இலை 70 ரூபாய்க்கும், வாழைப்பூ 12 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 106 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 53 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பழவகைகளில் மக்காச்சோளக்கதிர் 35 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 170 ரூபாய்க்கும், பப்பாளி 58 ரூபாய்க்கும், மாதுளை 160 ரூபாய்க்கும், திராட்சை 116 ரூபாய்க்கும், மாம்பழம் 140 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 58 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 82 ரூபாய்க்கும், மோரிஸ் 53 ரூபாய்க்கும், நேந்திரன் 66 ரூபாய்க்கும், செவ்வாழை 94 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 66 ரூபாய்க்கும், ஆப்பிள் 250 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 116 ரூபாய்க்கும், அன்னாசி 106 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உதகை உழவர் சந்தையினுடைய காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளின் விலை நிலவரம் கேட்டீர்கள். தொடர்வது ரெட்ரோ ராகங்கள்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
2: முட்டுவோ அப்பளை இதயங்கள் பத்திரண்டமோ ரேம்போ

0: இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாசின் குரலில் கோவில்புரா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை எல்டிவி மணப்புரம் ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: கேஜே எஸ்தாஸ் லலிதா சங்கரி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் சின்ன சின்ன ஆசைகள் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
2: காதல் யானை வருகிறமோ, முத்தத்தந்தத்தில் முட்டுவனமோ,

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 இளமை உலகம். இன்றைய இளமை உலகம் நிகழ்ச்சியில் கோத்தகிரி KPS கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.

Good morning. I am Preeti, Assistant Professor, Department of English. Today, I am going to say a few tips for the students who are facing the board examination. The first thing is that don't worry about the result. Fix the desired result and take all the effort that could bring the desired result. So, first, we have the result and we have to worry about நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான எல்லா முயற்சி நம்ம எடுத்தனா கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும். செகண்ட் ஒன், பிளான் த டைம் டேபிள். சோ நம்ம எதை பண்ணாலுமே வி ஹாவ் டு பிளான் இட். சோ பிளான் பண்றது எப்படின்னா உங்க டைம் டேபிள் நீங்க வந்து பிளான் பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு ஸ்கூல்ல டைம் டேபிள் இருக்கு, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து வீட்லயும் ஒரு டைம் டேபிள்ன்றது நமக்கு இருக்கணும். அந்த டைம் டேபிள் எதுக்காக

0: ஆனா இப்ப நீங்க உங்களுக்கு டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் நீங்க வந்து எழுதுறதுக்கு ஃபேஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைக்கிறதுக்காக நீங்க டைம் டேபிள் வந்து நீங்க வந்து பிக்ஸ் பண்ணும். சோ இப்ப டைம் டேபிள் பிக்ஸ் பண்றது எல்லாத்துக்குமே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுடைய டைம் டேபிள நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, பிகாஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் யூனிக். சோ ஒவ்வொருத்தருமே தனித்துவமானவங்க. நமக்கு வந்து எனக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்கலாம், பக்கத்துல அவங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கலாம், எனக்கு இங்கிலீஷ் ஈஸியா இருக்கலாம். சோ அவங்க டைம் டேபிள் நான் ஃபாலோ பண்ணேன்னா என்னால கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. சோ நான் எனக்கு என்ன ஒரு வாட் இஸ் மை கேபபிலிட்டி, சோ வாட் ஐ கேன் டூ இட் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு எந்த விஷயம் கஷ்டமா இருக்கோ, எனக்கு இது ஈஸியா இருக்கும்னு நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணும். இப்ப ஈவினிங் டைம் வந்து நீங்க ஈஸியான சப்ஜெக்ட் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மார்னிங் டைம் வந்து அட்லீஸ்ட் யூ ஹவ் டு கெட் அப் பை 4. சோ 3 o'clock இஸ் த ரைட் டைம், பட் 4 வி கேன் கெட் வேக் அப். அந்த டைம்ல இருந்து 4 to 5 வந்து நீங்க ஒரு டைம் சப்ஜெக்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 to 6 ஒரு சப்ஜெக்ட் பிக்ஸ் பண்ணுங்க, 6 to 7. அதே மாதிரி ஈவினிங் வந்து நம்ம போயிட்டு ஒரு 1/2 hour ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஆஃப்டர் தட் யூ ஹவ் டு ஃபிக்ஸ் அ டைம். சோ 6 to 7, 7 to 8 அந்த மாதிரி கோ ஏர்லி டு த பெட் அண்ட் வேக் அப் மார்னிங் ஏர்லி. சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பாடிக்கு தேவையான ரெஸ்ட்டும் கிடைக்கும், சேம் டைம் உங்க மைண்டும் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களால உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா போர்ஷன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியும். சேம் வைஸ் ரிவிஷனுக்காகவும் நீங்க ஒரு டைம் டேபிள் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணும். சோ எவ்ரி வீக் நீங்க வந்து ஒரு ரிவிஷன் டைம் டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்க ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வந்து நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும். சோ 1/2 hour நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணும்னா, you should not use the mobile phones and you should not watch the television. So mobile phone யூஸ் பண்றதோ டெலிவிஷன் நீங்க பாக்குறதோ இருந்துச்சுன்னா உங்க டைம் வந்து வேஸ்ட் தாகும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்னைக்குமே ஒரு மோனோடோனஸான ஒரு லைஃப் இருக்கும்போது நமக்கு என்னடா லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இட் வில் பி போரிங். சோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நமக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், ஏன்னா நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ நமக்காக டைம் நம்ம எப்படி இது பண்ணணும்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ you can go and have a conversation with them and as well as neenga vandu sports la ungalku activity adha sports games nona neenga odane vandu mobile irukka kodi games vandu neenga prefer panna kodudhu neenga vandu outside poi or game or sports andha maari neenga concentrate panninga உங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், உங்களால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவும் முடியும். அதே போல வந்து இப்ப உங்களுக்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரிவிஷன் ஷெட்யூல் எல்லாமே முடிஞ்சு எக்ஸாம் அன்னைக்கு நீங்க எக்ஸாமுக்கு முன்னால நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிருக்கோமா, இப்ப வந்து ஹால் டிக்கெட், ஐடி கார்டு இந்த மாதிரி எல்லா திங்ஸும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னா ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி ரெடியா வச்சிங்கன்னா யூ வில் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க வந்து எக்ஸாம் ஆளுக்கு போக முடியும். நீங்க இப்ப எக்ஸாம் ஆளுக்குள்ள போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு பதட்டமா இருக்கும் இல்லைங்களா. சோ நம்ம வந்து அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாம நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு ஒரு வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் அவர் மெயின் எக்ஸாமினேஷன், தட்ஸ் ஆல் வி ஹவ் டன் வித் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோட யூ ஹவ் டு கெட் இன் சைட் த எக்ஸாம் ஹால். அப்படி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லாங் பிரீத் எடுத்துனா உங்க ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாயிரும். நீங்க ஒன்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் டோன்ட் ஸ்டார்ட் டு ரைட் தி எக்ஸாம், ரஷ் அப் பண்ணாதீங்க, ரீட் பண்ணுங்க கொஸ்டின் பேப்பர் தரோவா ஒன்ஸ் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. செகண்ட் டைம் நீங்க ரீட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன கொஸ்டின் எழுத போறோம் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்றத ஒரு ஒன் செகண்ட் நீங்க பிளான் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா ஈஸின்றதுக்காக ஒரு செக்ஷன் சில ஒன்னு ஈஸியா இருக்கும், அப்புறம் பில ஒன்னு ஈஸியா இருக்கும், அப்புறம் டில ஒன்னு இருக்கும். அதுக்காக இப்படி நீங்க மிக்ஸ் பண்ணி எழுதாம நீங்க எது ஈஸியா இருக்கும், எந்த செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். யூ கன்சல்ட் வித் யுவர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், உங்க சப்ஜெக்ட் ஸ்டாஃப் கிட்ட கேட்டுட்டு மேம் நாங்க எப்படி எழுதணும்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அட்வைஸ் கொடுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட் க்வெஸ்சன் இருக்கலாம், அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும், இந்த மாதிரி போது ஒமிட் பண்ணிட்டு வராதிங்க, ட்ரை டு ஆன்சர். ஏன்னா கண்டிப்பா நம்ம மைண்டுக்கு ஒரு கெபாசிட்டி இருக்கு, எவ்ரி திங் வாட் வி ஹவ் லேர்ன்ட் இன் தி சப்கான்சியஸ் மைண்ட். சோ நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நீங்க எழுத முடியும். நீங்க வந்து ரீகால் பண்ணிட்டு அதுக்கான க்வெஸ்சனை நீங்க எழுதலாம். சோ இந்த மாதிரி எந்த ஒரு க்வெஸ்சன் நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. எக்ஸாம் ஒரு 5 minutes முன்னாடி நீங்க வந்து ட்ரை டு கம்ப்ளீட் தி எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எழுதும் போதே ஈஸி க்வெஸ்சனுக்கு நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டிஃபிகல்ட் க்வெஸ்சனுக்கு லிமிடெட் டைம் இல்லாம ஒரு எக்ஸாம் அதுல போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்வெஸ்சனுக்கு இவ்வளவு நேரத்தை நான் எழுதணும் இந்த க்வெஸ்சனுக்கு அப்படின்னு சொல்லி ஈச் க்வெஸ்சன் ஹவ் டு ப்ரிப்பேர் அ டைம் அண்ட் தென் யூ ஃபிக்ஸ் த டைம் அண்ட் யூ கெட் இன் சைட் தி எக்ஸாம் ஹால். ஃபைனலா நீங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 5 minutes முன்னாடி நீங்க முடிச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, நம்ம ஆன்சர் எல்லாம் கரெக்டா எழுதிருக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் தென் யூ வில் டூ த அமேசிங் திங். எக்ஸாம் முடிச்சு இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, டோன்ட் டாக் அபவுட் தட் இஃப் யூ ஹவ் டன் எனி மிஸ்டேக் ஆர் வாட் எவர், டோன்ட் ரெக்ரேட் அபவுட் தட். நம்ம அதை நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தா நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு 45 minutes to 1 hour பிரேக் எடுத்துட்டு யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் தி நெக்ஸ்ட் எக்ஸாம். சோ ஆன் பிஹாப் ஆஃப் கேபிஎஸ் காலேஜ் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், டூ வெல், நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் இஸ் வெல். சோ டோன்ட் வரி அபவுட் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம்.

0: 91.8.
1: Hi, I'm Dee Maglin from 3rd BBA, KPS College of Arts and Science, Kotagiri.
2: I'm Jyotika of 3rd BCA, KPS College of Arts and Science, Kotagiri.
1: Hi, Jyotika. நீங்க கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் தானே. உங்ககிட்ட AI பத்தி கொஞ்சம் questions கேட்கறேன். First of all, வந்து what do you mean by AI?
2: So, இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து AI அப்படிங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட் இஸ் அ மெத்தட் தட் டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் டு ப்ராசஸ் டேட்டா இன் அ வே தட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயின் ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு யோசிக்குமோ அதே மாதிரி டேட்டாவை கொடுக்கறதுக்கு தான் AI அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க.
1: சோ ரெண்டாவதா, வாட் ஆர் த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இன் AI?
2: AIல இப்ப நிறைய புதுசா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. மேபி இந்தியால நிறைய வரலனாலுமே கூடிய சீக்கிரமே வரக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. லைக் ஜென்ரேட்டிவ் அட்வர்ஷியல் நெட்ஒர்க்ஸ், ஜான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்குன்னா சிந்தட்டிக் டேட்டாஸ் ஜென்ரேட் பண்றதுக்கும் இமேஜஸ் ஜென்ரேட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், எக்ஸ்பிளைனபிள் AI. AIனாலே என்னன்னு தெரியறதுக்கு ஒரு AI கொண்டு வரணும்னா அது எக்ஸ்பிளைனபிள் AI, அது ஒண்ணு இருக்கு. லைக் ஃபெடரல் லேர்னிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங், ஆட்டோமேட்டட் மெஷின் லேர்னிங். ஆட்டோமேட்டட் மெஷின் லேர்னிங் இன் த சென்ஸ் ஸ்ட்ரீம்லைனிங் த ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் மெஷின் லேர்னிங் மாடல்ஸ், மேக்கிங் இட் அக்சசபிள் டு நான் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போ ஒரு மெஷின் லேர்னிங் பத்தி தெரியாதவங்களுக்கு கூட மெஷின் லேர்னிங் அதை தெரிஞ்சுக்கிட்டு மிஷினை பில்ட் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டி கொடுக்கறது AI. அது ஒண்ணு. நெக்ஸ்ட், AI எத்திக்ஸ் அண்ட் பயஸ் மிட்டிகேஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP. NLP வந்து ப்ரோக்ரஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஜென்ரேட்டிங் ஹியூமன் லைக் டெக்ஸ்ட் அண்ட் கான்வர்சேஷன். இப்போ நார்மலா நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, லைக் எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அந்த மாதிரி ஹியூமன் லைக் டெக்ஸ்ட் கூட அது ப்ராசஸ் பண்ணி ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் AI எமர்ஜ் பண்றாங்க.
1: வாவ் ஜோதிகா, சூப்பர். இன்னொன்னு வந்து, வாட் ஆர் த கிரிட்டிக்ஸ் ஆஃப் AI?
2: இப்போ கிரிட்டிக்ஸ்னு பாத்தீங்கன்னா AI வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்காது, கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு. சோ AIக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் சைடு இருக்கு. லைக் எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ், AI சிஸ்டம்ஸ் கேன் பெர்பெச்சுவேட் பேசிஸ் பிரசன்ட் இன் ட்ரைனிங் டேட்டா, லீடிங் இன் அன்ஃபேர் அவுட்கம்ஸ் இன் ஏரியாஸ் லைக் ஹயரிங், லெண்டிங் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா சில விஷயம் கன்சிடர் பண்ணி ஆகணும். AIன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது நம்மளோட பாதி வேலை அதுவே செய்யுதுங்கிறப்போ நமக்கு ஒரு வேலை இருக்காது அப்படிங்கிற ஒரு பேசிக் கிரிட்டிக் இருக்கு. சோ அது ஒண்ணு, எத்திக்கல் கன்சிடரேஷன். அப்புறம் டிரான்ஸ்பெரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. AIங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லிடுது, எல்லா விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே அது நமக்கு சொல்லுதுங்கிறப்போ அவ்வளவு ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்கும். எல்லாருமே எல்லா விஷயத்தை பத்தியும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. தெரிஞ்சுக்கிறதும் மேபி இட் கேன் லீட் டு சம் டேஞ்சர்ஸ். கரெக்டா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க, அது வந்து தப்பா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துக்காக வி ஹாவ் அ கிரிட்டிக் இன் AI. அப்புறம் ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட், கண்டிப்பா இப்போ IT கம்பெனிஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பாதி பேருக்காவது கண்டிப்பா ஜாப்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிரும். ஏன்னா பாதி வேலை AI செய்யுதுங்கிறப்ப நம்ம ஹியூமன்ஸ்க்கு அங்க வேலை இருக்காது. தட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் AI. அது ஒரு நெகட்டிவ் சைடா கூட இருக்கு. அண்ட் அனதர் திங் இஸ் பிரைவசி கன்சர்ன்ஸ். பிரைவசி, AI வந்து கண்டிப்பா செக்யூர்டா தான் இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. AIலயும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. என்னன்னா ஒரு வைரஸ் அட்டாக் ஆகுறதோ இல்ல பர்சனல் டேட்டா வந்து இன்னொரு எடுத்துக்க முடியற மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு AIலயும். சோ நம்ம எவ்வளவு டேட்டாஸ் சேஃபஸ்டா வச்சுக்கிறோம், என்னதான் AI வந்து ஒரு பயங்கரமான டெக்னாலஜி நம்ம நினைச்சாலுமே ஹியூமன் அளவுக்கு அது வந்து உங்களோட டேட்டாஸ செக்யூர்டா வச்சுக்க முடியாது. அது ஒரு கிரிட்டிக். அப்புறம் டிபெண்டன்ஸ் அண்ட் ஓவர்லியன்ஸ், ரிலையிங் டூ ஹெவிலி ஆன் AI சிஸ்டம்ஸ் வித்வுட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங் த லிமிடேஷன்ஸ் கேன் லீட் டு கம்ப்ளேசன்சி அண்ட் எரர்ஸ். இப்போ AI பத்தி எதுவுமே தெரியாம AI நம்பிட்டு இருக்க கூடாது. இப்போ உங்களுக்கு துணி தவிர்க்க தெரிஞ்சாத மட்டும்தான் அந்த வாஷிங் மிஷின் ஆபரேட் பண்ண முடியும். அதுவே தெரியலங்கிறப்ப வாஷிங் மிஷின் ஆபரேட் பண்ணா இட் மே லீட் டு அ டேமேஜ். அது மாதிரி AI பத்தி தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி பாக்கணுமே தவிர AI பத்தி எதுவுமே தெரியாம AI எல்லாமே பாத்துக்கும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு பண்ணோம்னா இட் மே காஸ்ட் ஃபார் எரர்ஸ். இதுதான் கிரிட்டிக்ஸ் இன் AI. சோ AI ல பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். நம்ம எப்படி அதை யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே.
3: I'm Pavitra of First MA English Literature from KPS College of Arts and Science. Today, I'm here to speak on youth and I'm thrilled to share my opinions on the topic of youth empowerment. Well, to begin with, I would like to reiterate that the future of a nation lies in the hands of its youth. The more we empower of youth today, the brighter tomorrow our nation will witness. The first thing that we have to ensure for the development of the country is that the youth of a country get an opportunity for education. Though the right to education is one of the fundamental rights as per a constitution, yet even today the young kids in the rural parts of a country deprived on this basic human right. This leads to a lack of awareness among them, and eventually when they grow up, there is a lack of employment opportunities. Therefore, it is as important to educate the youth of the rural parts of a country as it is to educate the urban kids. A major point that we should be keeping at the

அனைவருக்கும் வணக்கம். முனைவர் க. செல்வி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, KPS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோத்தகிரி. பழந்தமிழர்களின் வாழ்க்கை வரலாறு, கலை, பண்பாடு, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை விரித்து உரைக்கக்கூடிய நூலான புறநானூற்றில் அமைந்த ஒரு பாடலை மட்டும் நாம் காணலாம். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற மன்னன் பாடிய பாடல். உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும்

ஒடுக்குவர். பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாச்சி அணையராகி தமக்கென முயலா நோண்டால் பிறர்கென முயலினர் உண்மையானே. இப்பாடலின் பொருள் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி சான்றோர்களின் பண்பு நலன்கள் குறித்த பாடிய பாடலாகும். சான்றோர்கள் தேவர்களின் உணவாகிய அமிழ்தம் தவப்பயனாகவோ தெய்வத்தாலோ கிடைத்தாலும் தனியாக உண்ணமாட்டார்கள். அமிழ்தத்தை உண்டால் நீண்ட நாள் வாழ முடியும். இருப்பினும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருக்கும் கொடுத்து உண்பர். யார் மீதும் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். அஞ்சத் தகுந்த பழி பாவங்களுக்கு அஞ்சி வாழ்பவர்கள். ஒருபோதும் சோம்பல் இன்றி சுறுசுறுப்புடன் வாழ்பவர்கள். பழந்தமிழர்கள் புகழ் கிடைப்பதாக இருந்தால் தன் உயிரையும் கொடுப்பர். பழி எனின் என்றால் உலகம் முழுமையும் கிடைப்பதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனக்கவலையின்றி வாழ்பவர்கள். இத்தகைய பெருமை பொருந்திய குணங்களை உடையவர்களான இவர்கள் ஒருபோதும் தமக்கு என்று முயற்சித்து வாழாமல் பிறருக்காக முயற்சித்து நல்லது செய்து வாழ்பவர்கள். இத்தகையவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆம், இத்தகையவர்கள் இன்றைய இளைஞர்களாக இருந்தால் இன்றைய இளைஞர்களே நாளைய சமுதாயமே சிறந்த சமுதாயமாக உருவெடுக்கும் என்பதை வாழ்த்தி வணங்கி வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். நன்றி, வணக்கம்.

0: ஹாய் ஆல், ஐ எம் ஜோதிகா ஃப்ரம் தேர்ட் பிசிஏ கேபிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இப்போ நம்ம கிட்ட ஒரு ரைட்டர் இருக்காங்க, லெட்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்.
1: ஐ எம் ரைட்டர் கே தீஷா ஆஃப் செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் கேபிஎஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
0: ஓகே தீஷா, உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் போயட்ரி?
1: போயட்ரிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் இமேஜினேஷன். அது வந்து யாராலையும் எழுதிட முடியாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ நம்மளோட லைஃப் சிச்சுவேஷனோ சொல்லித்தர லெசன்லதான் வர நினைவுகள்லாம் வந்து கன்வெர்ட் பண்றது தான் போயட்ரி. அது வந்து வேர்ட்ஸா தமிழ்லயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
0: வாட் மேட் யூ ரைட் போயம்ஸ்?
1: சில பேத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனா அதுல வந்து வேர்ட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷன் இருக்கப்போ இப்ப நிறைய பேரோட ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம், அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது வேர்ட்ஸா கொண்டு வரலாமே அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வரப்போதான் நான் என்னோட போயட்ரி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன்.
0: வாவ், சூப்பர் திஷா. முக்கியமா கிரியேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல போயம்ஸ்க்கு. So, what are the benefits of creative writing?
1: Creativity இருக்கும்போது நம்மளே ஒரு உருவாக்குறது. அது வந்து நம்ம எங்கேயோ படிச்சோ வர்றது கிடையாது. இப்ப நம்ம ஒரு செடியவோ இல்ல ஒரு மரமோ பாக்குறோம்னா அதுல இருந்து என்னென்ன அழகான விஷயங்கள் எடுப்போமோ அதை வந்து நம்ம வேர்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். நிறைய விஷயம் வந்து முடியாதது முடியும்னு சொல்லி காட்டுறது வந்து ஒரு கிரியேட்டிவ் லைன்னு சொல்லலாம்.
0: சூப்பர் திஷா, நீங்க எவ்வளவு போயம்ஸ் எழுதிருக்கீங்க, ஏதாவது பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா?
1: நான் வந்து அபவுட் 30-35 போயம்ஸ் எழுதியிருக்கேன். 2 புக்ஸ் வந்து கம்பைல் பண்ணிருக்கேன், கால்ட் கலர்ஃபுல் மோமெண்ட்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஸ்லைட்ஸ். அண்ட் 1 சோலோ புக் வந்து இப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு, தாட்ஸ் அன்லீஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக். அதுல வந்து கோட்ஸும் போயட்ரிஸும் இருக்கும்.
0: வாவ், ரைட்டரே நம்ம காலேஜ்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா. ஓகே, கேன் போயட்ரி இல்லன்னா ஒரு கவிதை கேன் பிரிங் ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் அவுட் அண்ட் ஹவு?
1: இப்ப வந்து எப்படின்னா நம்ம வந்து லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துருப்போம், அதை வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸாவே எடுத்துட்டு வரலாம். இது வந்து மத்தவங்களுக்கு புரிய வைக்கணுமோ, நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல வேர்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவோம், அதுல வந்து ரைட்டிங்ல கொண்டு வந்து அதுல ஒரு நல்ல வந்து மொராலிட்டியை வந்து எடுத்துட்டு வரலாம்.
0: சோ தீஷா, எங்களுக்காக ஒரு போயம் டிசைட் பண்ண முடியுமா?
1: அஃப்கோர்ஸ், கண்டிப்பா. இப்ப எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து நிறைய நினைவுகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ்ல நம்ம காலேஜ் லைஃப்ல எப்படி இருந்தோங்கிறது இப்ப நம்ம ரெசைட் பண்ண போறோம் இங்கிலீஷ்ல. அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ். ஒன்ஸ் மை ரிலேட்டிவ்ஸ் ஆஸ்க் மீ, டு யூ மிஸ் யுவர் காலேஜ் டேஸ்? ஐ ஆன்சர்ட், இமேஜிங் த கிரேட் போயட்ரிஸ், பங்கிங் ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபசர்ஸ் கிளாஸ், போரிங் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் ஃபார் அ சேக், ஸ்டூபிட் டயலாக்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திங்கிங் இட் ஹஸ் ஃபன்னி டு லவ், ஹோம் சிக் ஆஃப் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்டிங் அஸ் அ கிரேட் லிசனர் இன் த கிளாஸ் அண்ட் ஜம்பிங் லைக் பர்க்ஸ் அவுட் சைட், ஹாஸ்டல் ஃபுட் வித் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வித் நோ எக்ஸாக்ட் டேஸ்ட், தேங்கிங் ஃப்ரம் மாம்ஸ் ஃபுட் ஆல் டே, surviving by friends funny moments, every pain has a great memories, likewise every moments are wonderful until you are far from those days and it hurts more than you cried.
2: நேயர்கள், இதுவரை இளமை உலகம் நிகழ்ச்சியில் போத்துகிரி கேபிஎஸ் கல்லூரி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: குறைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தவேக நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன் எடுத்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 11:01.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
3: வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8
2: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: தமிழக அரசு நடப்பாண்டில் முதல்வரின் நல்லாளுமை விருது எந்த மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது? சரியான பதில் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் குழந்தை பருவத்தில் காணப்படும் வளர்ச்சி குறைவை கண்டறிந்து ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் வாயிலாக உரிய நடவடிக்கை மேற்கொண்ட நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீருக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இன்றைய கேள்வி: எத்தனையாவது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பெல்ஜியத்தின் வேவ்ரே நகரத்திலும் நெதர்லாந்து ஆம்ஸ்டல்வின் நகரத்திலும் நடைபெறுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: எத்தனையாவது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பெல்ஜியத்தின் வேவ்ரே நகரத்திலும் நெதர்லாந்து ஆம்ஸ்டல்வின் நகரத்திலும் நடைபெறுகிறது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: நிலையத்தில் நேரம் 11:05. எண்ணங்களின் வண்ணங்கள்.

0: இன்றைய எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில கொடுத்தால் பெருகும் என்று நீங்கள் நினைக்கும் ஒன்று அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நாம கொடுத்துருக்கோம். அதற்கான பதில் யார் யார் சொல்ல போறாங்க, நீங்களும் வந்து சொல்லலாங்க. உள்ளூர் நேயர்களுக்காக தனி எண்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கோம், வெளியூர் நேயர்களுக்காக தனி எண்கள் இருக்கு, புதிய நேயர்களுக்காகவும் தனியான எண்கள் இருக்கு. உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9001-08 இந்த எண்ணிலும், வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342-9001-08 இந்த எண்ணிலும், புதிய நேயர்கள் 8300-9101-08 இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். முதல் நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார், யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசணுங்க.
0: சொல்லுங்க, இன்றைய தலைப்பு உங்களுடைய கருத்து.
1: என்னுடைய கருத்து என்னன்னா, உழைப்பை கொடுத்தால் எதுவும் பெருகும் என்பதே நான் நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? உழைத்தால் பெருகாதோ சாகுபடி என்ற திரைப்பட பாடல் வரிகளை நாம் ஒவ்வொருவரும் நன்கு அறிவோம். இந்த வைர வரிகள் நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன? விவசாயத்தில் உண்மையான உழைப்பை கொடுத்தால் சாகுபடி பெருகும், மக்கள் வளம் பெறுவர், நாடு முன்னேறும். நல்ல நூல்களை படித்தல் என்ற உழைப்பை கொடுத்தால் அறிவு வளம் பெற்று அறிஞராகலாம். அகிலத்தில் அளவற்ற அரிய கருத்துக்களை அளிக்கலாம். அதை அறிந்த மக்கள் அந்த அறிஞர்களை தலைவர்களாக கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள். இதுவெல்லாம் காலம் காலமாக உலகில் அவ்வப்போது நடந்து வரும் நிகழ்ச்சி. ஹலோ.
0: நிச்சயமாக.
1: அப்புறம் இன்னொரு ரெண்டு சான்றை மட்டும் சொல்லிடுங்க.
0: சொல்லுங்க.
1: ஹிட்லரை நாம் மிக கொடுமையானவர் என்றுதான் அறிகிறோம். ஆனால் அவன் மேடையில் பேசினால் மக்கள் கண்ணீர் விட்டு அவன் பேஜில் ஆழ்ந்து போவார்களாம். அப்படிப்பட்ட ஆற்றலை பெற அவன் எத்தனை உழைப்பை தன் வாழ்வில் கொடுத்திருக்க வேண்டும்? நிறைவாக நான் கூறும் கருத்து, புத்தர் இயேசு காந்தி பிறந்தார் பூமியில் எதற்காக? ஏழை நமக்காக. இப்படி திரைப்பட பாடல்கள் இதெல்லாம் அவர்கள் பெயரை சொல்லி ஏன் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம்? அவர்களுக்கு ஏன் விழாவெடுக்கிறோம்? அவர்கள் மானுடம் உயர்வடைய, மக்கள் விழிப்புணர்வடைய, சமுதாயம் அறிவார்ந்ததாக தங்கள் உழைப்பை வாழ்நாள் முழுவதும் அயராது கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களின் பேர் ஆற்றலையும் பெரும் மனிதநேய சேவைகளையும் இன்றும் மறவாமல் கொண்டாடுகிறோம், விழாவெடுக்கிறோம். நேர்மறையான சிந்தனையுடன் எதை கொடுத்தாலும் அது பேராற்றலாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் மலர்ந்து மனமரப்பும். நிறைவாக நான் கூற விரும்புவது, சில நேரங்களில் அது பெரும் புயலாக மாறி இந்த சமுதாயத்தை ஒரே அடியாக புரட்டியும் கூட போட்டுவிடும்.
0: நிச்சயமாக, அதற்கு நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இல்லைங்களா?
1: உழைப்பை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும், அதுதான் எல்லாவற்றிற்குமே ஆணிவேர்.
0: நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

0: பா விஜயின் பாடல் வரிகளில் வித்யாசாகரின் இசையமைப்பில் எஸ்பிபி வைஷாலி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். அடுத்த நேயர் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இருக்கிறார். யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மகா தாராவரத்திலிருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மகா.
1: அதாவது சார், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதை இருக்கும், அந்த போதையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து நான் படிச்சு டாக்டர் ஆகணும், அதுவும் ஒரு போதை தான். கலெக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, அதுவும் ஒரு போதை. அதே தான் சிந்திப்பாங்க, அதை நோக்கியே தான் போவாங்க. சில பேர் பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஒரு போதையில இருப்பாங்க, அதே நோக்கி போவாங்க. சில பேர் திருடுவாங்க, அந்த போதையில போயிருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதை இருக்கு. அன்பு போதையில் இருக்கிறவங்க அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அன்பு செலுத்தினா திருப்ப செலுத்துவாங்க. அது வந்து லட்சத்துல ஒண்ணு அப்படிதான், அன்பு போதையில் உள்ளவங்க லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒண்ணுதான் இருப்பாங்க. நமக்கு நம்மளும் அந்த மாதிரி ரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அந்த அன்பா இருக்கிறவங்கள, அன்புக்காக இயங்குறவங்க, அன்பு அன்பு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க நோக்கி அவங்களோட பழகணும்னு அவங்க கிட்ட அன்பு கொடுத்தோம்னா அந்த அன்பு பெருகும். அதை விட்டு போட்டு பணம் போத பதவி போத அந்த போத இந்த போதையில் இருக்கிறவங்கிட்ட போய் அன்பை கொடுத்தோம்னா அது செல்லுபடி ஆகாது.
0: நிச்சயமாக அன்பை கொடுக்க வேண்டும் இல்லைங்களா?
1: ஆமாங்க. அன்பு அது அன்புனா அன்பு அதே நம்மள மாதிரி ரகமா இருக்கணும், அவங்கள அன்பு தேடுறவங்களா இருக்கணும், அன்பு கேங்குறவங்களா இருக்கணும். சும்மா போய் நான் டாக்டருக்கு படிப்பேன்னு பேச கூட முடியாம படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் அன்பு செலுத்தினா வெறுத்துருவாங்க, போ வெளியே அப்படின்னு வெட்டிடுவாங்க.
0: நிச்சயமாக அன்பை கொடுத்தால் அன்பு பெருகும், இதுதான் அன்பே சிவம் சொல்லி நம்ம எல்லாருமே வலியுறுத்துறோம். மிக்க நன்றி. நன்றி
1: நன்றி சார்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம்

0: எளிமையாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: அடுத்த நேயர் தன்னுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: சாந்தா பேசுறேங்க சார், ஊட்டியிலிருந்து.
3: சொல்லுங்க சாந்தா,
4: நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க?
3: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க.
4: ஓகே சார், தேங்க் யூ சார். நான் சொல்றது என்னன்னா, நம்ம முன்னால ஒரு நேயர் சொன்ன மாதிரி சார், அன்பு தான் பெருக வேண்டும் சார். ஏன்னா அந்த அன்புக்காகத்தான் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஏங்குறாங்க சார். பணம் காசு நம்ம எவ்வளவு வேணா
3: சம்பாதிச்சுக்கலாம்.
4: ஆமாங்க சார். ஏன்னா இப்ப கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு பணம் சம்பாதிச்சு வயசான காலத்துல நம்மளை பாக்குறதுக்குன்னு ஒரு தாய் தகப்பனை பாக்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அன்பை தான் நம்ம ஏங்குறோம் சார். அன்புக்கு வேண்டி எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க சார். ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க தாய்
3: தகப்பனை. இருக்கக்கூடிய இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கையில இந்த சமூகத்துல நம்மள சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
4: அதுதான் சார், அதே அது ஒரு சொல்லுக்குதான் சார், அன்புக்குதான் சார் நம்ம ஏங்குறது. வீட்டுக்கு வந்தாங்களா தாய் கிட்டே தகப்பன் நீங்க சாப்பிட்டீங்களாமான்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டா போதுங்க சார். எங்களுக்கு அள்ளியெல்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த வயசான காலத்துல நமக்கு ஒரு வாய் சாப்பிட்டீங்களா அந்த நல்லா இருக்கீங்களான்னு கூட கேக்குறது இல்லைங்க சார். இப்ப ஒரு வாய் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு அவங்களுக்கு என்னங்க சார் குறைச்சல குறைஞ்சு போயிட போகுது? ஒரு வாய்ஸ் வந்தாங்கன்னா அம்மா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டா நம்ம மனசே குளிர்ந்து போகும் இல்லைங்களா சார் வயசானவங்களுக்கு?
3: உண்மை உண்மை.
4: அந்த அந்த சங்கடத்தை எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். அவங்க என்னன்னா இந்த சம்பாதிக்கிறதுல ஒரே ஒரு நோக்கத்தோட ஓடிட்டு இருக்காங்க சார். இது என்னைக்குமே நம்ம நிலைச்சு நிக்க போறது இல்லைங்க சார். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இல்ல, யார் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க சார். கை கால் வந்த காலத்துல தாய் தகப்பனுக்கு செஞ்சு கொடுக்கறது பிள்ளைங்க நல்லா ஒரு அன்பை காட்டினா போதுங்க சார். இது ஒண்ணுதான் நாங்களே எதிர்பார்க்கறது.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. இயற்கை முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்ல. நேத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேபாளத்துல எப்படி ஒரு விபத்து ஏற்பட்டது
4: நன்றி.
5: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: அடுத்த நேயர்த்தனுடைய இணைப்பில் இருக்கிறார். யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவரத்திலிருந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க.
1: நல்லா இருக்கிறாங்க சார்.
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
1: சரிங்க சார். சார், அன்புன்னு கேட்டிருக்கிறீங்களா சார்?
0: இல்லைங்க. அதாவது எதை கொடுத்தால் அது பெருகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: அன்புதான் சார்.
0: அன்புதான்,
1: அன்புதான், பாசம், இது ரெண்டையும் கொடுத்தா பெருகும் சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அன்புக்கு பாசத்துக்கு எல்லாம் ஏங்குறாங்க சார் எல்லாருமே.
0: கண்டிப்பாக.
1: ஏன்னா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசானா பசங்களை படிச்சு வைக்கிறாங்க, படிச்சு வேலைக்கு போயிறாங்க, வெளிநாடு வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. இங்க பெத்தவங்க பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பாத்தீங்கன்னா அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தவிக்கிறாங்க சார்.
0: உண்மை உண்மை.
1: ஏன்னா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை பெற்றுக்கிறத பெற்றவங்க உன்னோட எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க சார். அதனால அன்பு எப்படி சார் பெருகு? அன்பு எப்படி பெருகு? பாசம் எப்படி சார் பெருகு? இன்றைய காலகட்டத்தை பார்த்து படிப்பு ஒண்ணுதான் முக்கியமா பாக்குறாங்க சார்.
0: நிச்சயமாக.
1: படிப்பு பணம் இந்த ரெண்டு தான் சார் இந்த இந்திய கலியுகத்துல இப்ப பாத்தீங்கன்னா 2021 நூற்றாண்டுல அதுதான் சார் முக்கியமா போயிட்டு இருக்குதுங்க சார்.
0: எல்லாருக்கும் கேட்க வேண்டியதும் கொடுக்க வேண்டியதும் அதான் இருக்குது இல்லைங்களா?
1: அதாவது அன்பும் பாசமும் ரெண்டுமே குழந்தைய பாத்தீங்கன்னா ஏங்கி தவிக்கிறாங்க சார். அத
0: கண்டிப்பாக.
1: ஏன்னா பாத படி படி படின்னு சொல்றாங்க, அல்ல ஸ்கூலுக்கே போயிடுறாங்க சார். எங்கிங்க சார் பாசத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்றைய விலைவாசிக்கு பார்த்தா ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் சார். ஆனா அவங்க பெற்றவங்க பாசம் இருக்கு, ஆனா அது வெளி காட்ட முடியலன்னு அவங்க தவிக்கிறாங்க சார். சில பேர் பாத்தீங்கன்னா தவிக்கிற பார்த்த கண்ணாலே தெரியுதுங்க சார். கண்ணு வச்சு பார்த்து தண்ணி விடுறாங்க சார். இன்றைய விலைவாசிக்கு பார்த்தானா என்னடா பண்றதுன்னு ரெண்டு பேரும் பல்ல கடிச்சிட்டு வேலைக்கு போறாங்க சார்.
0: நிச்சயமாக. அன்பு அப்படிங்கறது கொடுக்க கொடுக்க பெருகக்கூடியதுதான். இந்த அன்புக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, எல்லாமே அது ஏங்குறேன் சொல்லி ரொம்பவே ஏங்குறாங்க சார். பாசம் எங்கடா இருக்குன்னு தேடி தேடி அலையிற காலம் ஆகி போச்சுங்க சார். எல்லாமே பணத்தை நோக்கி ஓடுறதுனால அன்புக்குமே பாசத்துக்குமே ஏங்கி தவிக்கிறாங்க சார் எல்லாருமே.
0: கண்டிப்பாக, அன்பை கொடுத்தால் அது பெருகும். நன்றி நன்றி.
1: ஆமா சார், அன்புக்கு எல்லையே இல்லைங்க சார்.
0: கண்டிப்பாக. கருத்துக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: பாடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: பாடு கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: இளையராஜாவின் இசை அமைப்பில் ஆர் வி உதயகுமாரின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 11:47. எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்தனுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் கரவன் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: இருக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில எண்ணங்களின் வனங்கள் என்ற நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் இணைவது சூலூர் மாவட்டம் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாயி மலை கிராமத்தில் ரத்தமிழ் பேசுறீங்க.
1: சொல்லுங்க, எதை கொடுத்தால் பெருகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
2: எதை கொடுத்தால் பெருகும் இல்லைங்களா? பெருகுங்களா?
1: ஆமா, எதை கொடுத்தால் பெருகும்,
2: வளருமா? எதை கொடுத்தால் பெருகும், அதாவது நாம அதாவது எதை கொடுத்தா பெருகும் அப்படிங்கறது ஒண்ணு, அன்பை கொடுத்தால் வந்து அன்பு பெருகுங்க. நாம என்னத்தை கொடுக்கிறோமோ அதை பொறுத்து அதனுடைய எதிர்த்து செயல்பாடுகள் இருக்குங்க. நாம் அறிவு கொடுத்திருக்கு அறிவு அவர்களுக்கு நமக்கு தெரியுங்க. அல்ல குறையாத ஒன்னே ஒண்ணு வந்து அறிவு தானுங்க. உலகத்திலேயே வந்து மனிதனா பிறந்தா மற்றவர்களுக்கு கொடுத்து பெருகக்கூடிய ஒரே பொருள் அறிவு மட்டும்தானுங்க. செல்வம் வந்து நிலையானது கிடையாது, அது கொடுத்தாலும் அது சிலருக்கு வாய்ப்பு இருந்தா பெருகும், அதனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பாவுடைய முயற்சியை கொடுத்துருக்குதுங்க. அன்பு அப்படித்தான், அன்பு வந்து பெருகும். ஆனா அன்புக்கும் சில சமயங்களை வந்து ஊர் உழைஞ்சிரும். ஏமாந்து தொடர்ச்சியான அன்பு பெருகும், அன்பு அவங்க சைடு பெருகும் நம்ம சைடு பெருகும். பெருக அன்பு பெருகிறது நல்லதுங்க. உறவுகள் வளரும், நட்புகள் வளரும், அப்புறம் அன்பு வளரும் போது நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுங்க. எல்லாத்தோட அறிவு ஒன்று தருங்க, அதாவது நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு. அறிவு வளரும், அறிவு வளரும்போது அவங்களுடைய மேன்மையான பழக்க வழக்கம் நல்ல நூல்கள் வந்து சமுதாயத்தை வந்து பெருக்கத்தை உண்டாக்குங்க.
1: நிச்சயமாக, நாம கற்றதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும், அதுவும் அது மூலமாகவே வந்து பெருகும். அறிவும் அன்பும் என்னைக்குமே கொடுக்க கொடுக்க பெருகிட்டேதான் இருக்கும்.
2: ஆமா ஆமா, கரெக்டுங்க, நீங்க சொல்றது சரியான வார்த்தை. 100% அறிவை வந்து புத்தக வடிவத்துல கொடுக்கணும், அல்லது பேச்சு சொற்பொழிவு அதை கற்றல் கேட்டல் மூலமா வரும். அன்பு வந்து நம்ம உள்ளத்திலிருந்து வருவது, அன்பு வந்து வெளிப்படுத்த முடியாது. நான் உங்கள்கிட்ட காட்டக்கூடிய அன்பு எப்படி அளவிட முடியுமா? முடியாது. கரோட நான் உங்ககிட்ட ஒரு கிலோ அன்பு வச்சிருக்கேன், 2 கிலோ அன்பு வச்சிருக்கேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அதுக்கு அளவு கிடையாது. அன்புக்கு முன்போ அடைக்கும் ஆர்வல புண்கள் நீர்ப்புகள் தரும் வலுவற்றல் இருக்காது. ஆகவே அன்பு அறிவு ரெண்டு பேருங்க கொடுக்கக்கூடிய வளருங்க. நமக்கும் குறையாது, நமக்கு குறையாது. எவ்வளவு பேர் நான் மற்றவர்கிட்ட அனுப்பிச்சோமோ அந்த அளவுக்கு அன்புக்கு அன்பு வந்து நமக்கு ஊற்று மாதிரி தொற்றனை தோறும் மனத்தே மாந்திருக்கு கற்றனை தோறும் அறிவு சொல்லிச்சார் வளரும். அதே மாதிரி அறிவு அப்படித்தான், நாம எத்தனைக்கு எத்தனை மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வளரும், மற்றவங்களுக்கு வளரும், உலகத்துக்கு பயன்படும், நாடு சுபிட்சமா இருக்கு.
1: நிச்சயமாக, உங்கள் கருத்துக்கு நன்றி. நன்றி
2: நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி.

0: வைரமுத்துவின் பாடல் வரிகளில் விஜய் ஆண்டனியின் இசையமைப்பில் ஜெயதேவ் ராஜலட்சுமி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக நிறைவு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் சார். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர் பேசுறீங்க சார்.
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். சொல்லுங்க, எதை கொடுத்தால் பெருகும்னு நினைக்கிறீங்க?
1: சார், கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவேன். தெரியாத பல விஷயங்களை கூட கல்விய நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது பெருகும். அதே மாதிரி அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது பல மடங்கு அன்பு அப்படிங்கறது இந்த உலகத்துல நம்ம பெற முடியும். சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க அன்பு காமிங்க, நீங்க ஒரு மடங்கு அன்பு கொடுத்தீங்கன்னா 10 மடங்கு அன்பு இந்த காலத்துல உங்களுக்கு பொழுதுக்கு ஆட்கள் அப்படிங்கறது இருப்பாங்க அப்படின்ட்டு. நிறைவாக மற்றவங்களுக்கு கஷ்ட காலத்துல நம்ம உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், 10 மடங்கு உதவி நமக்கு பெருகி நமக்கு இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்லயும் வரும். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்லப்பட விருப்பதுனா, எனக்கு தெரிஞ்ச சிலர் இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு சிலருக்கு உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில மாற்றம் பண்ணாங்க. அவங்க கஷ்டப்பட்ட போது யாரு என்ன ஏதுன்னு தெரியல, அவங்க வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யறதுனால இன்னும்

0: இவங்களுக்கு உதவி வந்து செஞ்சாங்க. அப்பதான் கேள்விப்பட்டேன், உதவியை மற்றவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது பல மடங்கு உதவி நமக்கு தேவைங்கிற போது கரெக்டான சமயத்துல கிடைக்கும்னு. ஆக அன்பு, உதவி, கல்வி, இந்த மூன்றும் நம்ம மற்றவங்களுக்கு அதிகமா பண்ண பண்ண நமக்கு பல மடங்கு பெருகும் சார்.
1: நிச்சயமாக, கருத்துக்கு நன்றி. நன்றி.
0: ஆ, நன்றி நன்றி.
1: நேர்களை, ரன் திரைப்படத்திலிருந்து கேட்கும் பாடலுடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

0: நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. அறிவிப்பினை கேட்கும் முன்
1: உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதி நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை. ஐ செல்வராஜ் அவர்களுடனான வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகம்.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் பொருந்தாதை ஒன்றை கண்டறிக. 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியின் பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவர்கள். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர். 10:00 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: சிநேகிதியே, பெண்கள் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள்னாலே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்திக்கிற அவங்க செய்கிற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க. அதற்காக சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ். அது மட்டுமல்ல, குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரியான டிப்ஸ்களை சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லி பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ண நிகழ்ச்சி இது. அதற்கு 9-3-4-4-9-0-1-0-1-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 9-3-4-2-9-0-1-0-1-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுவும் இல்லைன்னா 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2-9-6-6-7-8-1 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய டிப்ஸ் எல்லாமே எங்க கூட ஷேர் பண்ணலாம். இனி ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: சிநேகிதி நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இருக்காரு, யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து?
1: சசிகலா, கணக்கம்பாளையம், திருப்பூர்ல இருந்துங்க. நல்லா இருக்கீங்களா சகோதரி?
0: ஆ, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கங்க.
0: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க?
1: டிப்ஸ் தாங்க, முகம் வந்து பளபளப்பா இருக்கிறதுக்காக எலும்புச்சம்பள சாறுடன் கடலை மாவை வந்து கலந்து வாரத்துல ஒரு ரெண்டு டைம் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா
0: வீக்லி ட்வைஸ் மட்டும் போதும். டெய்லி எல்லாம் போட வேண்டாங்களா?
1: டெய்லி வேண்டாங்க, ஒரு அதுக்கு ரெண்டு டைம் போதுங்க.
0: ஓகே ஓகேங்க.
1: நாட்டு மருந்து கடையில விக்குது, அந்த மஞ்சள் டெய்லியும் போட்டு குளிச்சோம்னா முகப்பருவம் வராதுங்க. நல்லா இருக்கும். ஆமாங்க,
0: சூப்பர்.
1: நான் டெய்லி அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா? ரொம்ப சூப்பர். அப்ப யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா?
1: ஆமாங்க.
0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல் வேணும்? நிகழ்ச்சியில
1: எனக்கு குரு படத்துல இருந்து ஆருயிரே மன்னிப்பாயா.
0: ஓகேங்க, கட்டாயம் உங்களுடைய பாடல் வந்துட்டு இருக்கு, நீங்க கேட்கலாம். தேங்க்யூ.
1: நன்றி சகோதரி.
0: தேங்க்யூங்க.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: அடுத்து ஒரு ஸ்நேகிதி கூட லைன்ல வந்தாச்சு, அவங்க யாரு எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: ஆமாங்க, எல்லாருமே நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு மேடம்.
2: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
3: மட்டன் வடை.
2: ஆ, மட்டன் வடை.
3: ஆட்டுக்கறி எடுத்துக்க, கொத்துக்கறியை வாங்கிட்டு வந்து கொத்தி குளிப்பாங்க இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து நல்ல கறியை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமா கழுவிட்டு அதை வந்து முதல்லயே

0: ஒரு கால் கிலோ இப்போ மட்டன் தான் ஒரு 100 வடைப்பருப்பு ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் வேணும், பச்சை மிளகாய் வேணும், எல்லாம் வச்சுக்கோங்க, ரெடியா வச்சுக்கோங்க. அப்புறம் இத வந்து இந்த மட்டனை வந்து எண்ணெய் செஞ்சியில போட்டோம்னா தண்ணி எல்லாம் மேல இருக்கு, அந்த மட்டன்ல இருக்கிற தண்ணி ஊரா ஆவியா போயிரும். ஆவியா போன பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சோம்பு ஜீரகம் எல்லாம் போட்டு மட்டனையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயத்தை சின்ன சின்னதா அரிஞ்சு தனியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மட்டனை அரைச்சிடணும். மட்டனை அரைச்சிட்டு சோம்பு அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது உங்க வாயில தட்டுப்படும், அதனால அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வட்டுப்பருப்பை நல்லா ஊறின பிறகு குறை குறைன்னு அரைச்சு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மட்டன் அரைச்சு வச்சுக்க இல்லைங்களா, அதுல போட்டு கலந்து உப்பு போட்டு சின்ன வெங்காயம் நிறைய வெட்டணும், நல்லா இருக்கும். நிறைய போடுற வரைக்கும் டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் நிறைய வெட்டி இந்த மட்டன் வடையில போடுங்க. வேற ஒண்ணுமே வேண்டியது இல்ல, மட்டன் வாசலே போதும். கருகாப்பிள்ளி, கொத்தமல்லி தலை எதுவுமே போடக்கூடாது. வெங்காயம் மட்டும் போட்டு மெதுவா, மாவையெல்லாம் ரொம்ப ரஃபா எடுக்க கூடாது, ரப்ப தட்டக்கூடாது. ரப்ப தட்டுனா கடுகு, ஏன்னா இப்போ பத்து வயசு பிள்ளைக்கு கூட பல்ல புடுங்கிடுறாங்க, யாருக்குமே இங்க பல்லு ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால மெதுவா எடுத்து ஸ்மூத்தா அப்படி லேசா அப்படி தட்டுனா போதும். வச்சுட்டு எண்ணெய் வந்து நம்ம என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அந்த எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்லோல வச்சிருங்க. ஸ்லோல வச்சுட்டு வடையை தட்டி எடுத்துருங்க, சாப்பிட்டு பாருங்க.
1: சூப்பரா சொல்லிருக்கீங்க,
0: நல்லா இருக்கும் மேடம்.
1: ஓகேங்க, சூப்பர். நீங்க சொன்னீங்களா இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சிடலாம். நீங்க இதுதான் அடிக்கடி செஞ்சிருப்பீங்களா?
0: ஆமாங்க, அடிக்கடி ஒரே மாடல்ல செய்யாம ஒரு நாளைக்கு கோலா உருண்டை போட்டோம்னா ஒரு நாளைக்கு மட்டன் வடை போடுவேன், ஒரு நாளைக்கு கைமா மட்டன் கைமா போடுவேன், சமைப்பேன்.
1: அப்படிங்களா, சூப்பர் தான். ஓகே சொல்லுங்க.
0: ஒன்னே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கே நம்மளுக்கே அழுத்து போயிரு இல்லைங்களா?
1: ஆமா ஆமாங்க, கட்டாயமா.
0: ஆமாங்க, அதனால கருகாப்பிள்ள இந்த கொத்தமல்லி தலை இதெல்லாம் போடவே கூடாது மட்டன் ஐட்டத்துக்கு, ஏன்னா அதனுடைய ஸ்மெல்ல டேஸ்டே பயங்கரமா இருக்கு. அதனால அதெல்லாம் தேவையே இல்ல, சோம்பு சீரகம் மட்டும் போடணும்.
1: ஓகேங்க, தேங்க் யூ. ஓகேங்க, உங்களோட விருப்ப பாடல் இது?
0: முதல் மரியாதையில இருந்து நீதான அந்த குயில், அந்த பாட்டு.
1: நீதான அந்த குயில, அந்த ராசாவி அந்த பாட்டு போட்டுங்களா?
0: ஆ சரிங்க மேடம், ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
1: ஓகேங்க, ஓகேங்க, தேங்க் யூ.
0: Thank you, madam.

0: அடுத்து ஒரு நேர் கூட லைன்ல இருக்காங்க, யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஆ வணக்கங்க, சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: மேம் நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: ஓகே சொல்லுங்க, இதுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறேன் மேம்.
0: ஓகேங்க, கரெக்டா சொல்லுங்க.
1: அப்போ நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கும்னா பப்பாயா இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: பப்பாயா வந்து ஒரு ஸ்பூன் நல்ல நம்ம வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் மேம். அதோட ஹனி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்ளை பண்ணிக்கணும் மேம்.
0: ஓகேங்க.
1: அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் நம்ம கழுவுனோம்னா ஃபேஸ் நல்லா ஷைனிங்கா இருக்கும், க்ளோயிங்கா இருக்கும்.
0: அப்படிங்களா? ஓகேங்க, ரொம்ப சூப்பர் சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்கீங்க. தேங்க் யூ.
1: ஓகே மேம், தேங்க் யூ மேம்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ. இன்னொரு ஸ்நேகிதி கூட லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்ங்க.
0: ஆ வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நான் காலை 80 இருந்து ஜோதிமணி பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க, என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: நான் அளவுக்குறி பத்தி சொல்றேன்.
0: ஓகே சொல்லுங்க.
2: வந்து என்ன வந்து செஞ்சாலுங்க என்ன வயது போட்டாலும் பிறந்த அழகுலாம் பின்னழகு வராதுங்க. ஒரு கம்மல் மூக்குத்தி தலை நிறைய நல்ல தலை சீவி தலை நிறைய பூ வச்சு குங்குமம் போட்டு வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணால நல்ல அழகு வருமுங்க. நகையெல்லாம் போடுறது இந்த மேக்கப் பண்றது பிடிக்கிறதால எதுவுமே செட் ஆகாதுங்க.
0: எதுவே மேக்கப் பண்ணலனா கூட வந்து தலை சீவி பூ வச்சு ஒரு பொட்டு வச்சா அது ஒரு அழகு இல்லைங்களா?
2: ஆமாங்க, கம்மல் கழுத்து நிறைய நகையே போட்டிருந்தாலும் கம்மல் மூக்குத்தி போட்டிருந்தா அதே எடுப்பே இருக்குங்க, அதே ஒரு அழகா இருக்குங்க.
0: ஓகேங்க, இப்ப வந்து பழகு குறிப்புக்கு எதுவுமே தேவையில்ல, இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா அழகா சொல்லிட்டீங்க.
2: ஆமா
0: ஓகேங்க, ஓகேங்க, தேங்க்யூ.
2: பாட்டுங்க.
0: ஆ எந்த பாட்டுங்க வேணும்?
2: தீர்த்தம் தீர்த்தங்க மல்லிங்க.
0: என்ன பாட்டுங்க?
2: தீர்த்தம் மன்னன் மன்னன்
0: மன்னன்
2: மன்னன் மயங்கும் மன்னன் மயங்கும் வல்லையன் மன்னன் மயங்கும்.
0: ஓகே ஓகே சரி, ஓகேங்க, தேங்க்யூ.
2: சரி தேங்க்ஸ்.

இன்றைய நிகழ்ச்சியில் அருமையான கருத்துக்கள், டிப்ஸ்கள் அப்படின்னு அனைத்தையும் பகிர்ந்து கொண்ட சிநேகிதிகளுக்கு நன்றி. ஊட்டி எஃப்எம்மின் சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கறிவடையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லி அதை வந்து விரிவாக வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய செய்முறையும் சொன்ன மகா வந்து சிறப்பு விருந்தினர். சிறப்பு சிநேகிதியாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். வாழ்த்துக்கள். கேட்டு இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சி.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப்பதக்கம் வென்றார்.

0: இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர்களின் சாதனை எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார். கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்திலிருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையில் இருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு அழைத்து ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேற்றுல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கை தனியாக
0: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக

0: தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு கியானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்த போது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-9 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நட்டாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 14-21, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 12-10, 2-11, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:50. நிகழ்ச்சியை கேட்கும் முன்
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.

0: 5% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
2: பிரதம மந்திரி கதி சக்தி தேசிய பெருந்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நமது நாட்டின் அதிவேக பொருளாதார வளர்ச்சிக்கும் உற்பத்தி துறையின் இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தின் வெற்றிக்கும் மிக முக்கிய அச்சாணியாக திகழ்வது நாட்டின் சரக்கு போக்குவரத்து மற்றும் விநியோக கட்டமைப்பு. இந்தியாவில் இதுவரை தயாரிப்பு பொருட்களின் மொத்த மதிப்பில் 13% முதல் 14% வரை சரக்கு போக்குவரத்திற்கே செலவிடப்பட்டு வந்தது. வளர்ந்த நாடுகளில் இது 8% முதல் 9% மட்டுமே உள்ளது. இந்த செலவை கணிசமாக குறைத்து சாலை, ரயில்வே, துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை ஒரே தடையற்ற அமைப்பாக இணைக்கும் நோக்கில் பிரதமர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட பிரம்மாண்ட திட்டம்தான் பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய பெருந்திட்டம். இந்த தொலைநோக்கு இயக்கத்தின் கீழ் இந்திய ரயில்வேயின் சரக்கு கையாளும் உள்கட்டமைப்பை தனியார் முதலீடுகளுடன் அதிவேகமாக நவீனமயமாக்க மத்திய ரயில்வே அமைச்சகத்தால் 2021 டிசம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கொள்கைதான் கதிசக்தி பன்முக சரக்கு முனைய கொள்கை. நேர்மையான வாணிகமும் சரக்குகளை சரியான முறையில் பாதுகாத்து பரிமாற்றம் செய்வதும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பலம் சேர்க்கும். அந்த வகையில் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்தை உலக தரத்திற்கு உயர்த்துவதே இக்கொள்கையின் பிரதான நோக்கமாகும். தனியார் சைடிங் கொள்கை மற்றும் சரக்கு முறைய கொள்கைகளுக்கு பதிலாக மிகவும் எளிமையாக்கப்பட்டு ஒற்றை சாளர முறையில் இக்கதிசக்தி சரக்கு முனைய கொள்கை உருவாக்கப்பட்டது. சரக்கு முனையங்களை அமைப்பதற்கான சிக்கலான நடைமுறைகளை நீக்கி 24 திட்டங்களை முடித்து செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதை உறுதி செய்தல், பொது மற்றும் தனியார் துறை கூட்டு பங்களிப்பின் மூலம் ரயில்வே சரக்கு முனையங்களில் தனியார் முதலீடுகளை பெருமளவில் ஈர்த்தல், ரயில் பாதைகளுடன் சாலை போக்குவரத்து, துறைமுகங்கள் மற்றும் தொழில்துறை மண்டலங்களை நேரடியாக இணைக்கும் மையங்களாக இம்முனையங்களை மாற்றுவது, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சரக்கு போக்குவரத்து செலவை 8% கீழாக குறைத்து இந்திய உற்பத்தி பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் உலகளாவிய போட்டி திறனை அளிப்பது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய இலக்குகளாகும். கதிசக்தி சரக்கு முனையங்களை நிறுவும் முதலீட்டாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு முன் எப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு கட்டண விலக்குகளையும் சலுகைகளையும் வழங்குகிறது. முந்தைய கொள்கைகளில் வசூலிக்கப்பட்ட திணைக்கள கட்டணங்கள், நில பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் வர்த்தக பணியாளர் செலவுகள் ஆகியவை இக்கொள்கையின் கீழ் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. முனையத்தின் பிரதான தளம் தவிர்த்து இணைக்கும் பிரதான தண்டவாளங்கள், சமிக்ஞை அமைப்புகள் மற்றும் மின்சார அமைப்புகளை இந்திய ரயில்வே தன் சொந்த செலவில் பராமரிக்கிறது. ரயில் என்ஜின் சரக்கு முனையத்திலேயே காத்திருந்து சரக்குகள் ஏற்றிய உடனேயே எவ்வித தாமதமுமின்றி உடனடியாக புறப்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் சரக்கு கையாளுதல் நேரம் பாதியாக குறைகிறது. ஆண்டுக்கு 10 லட்சம் மெட்ரிக் டன்னிற்கும் அதிகமான வெளிச்சல் சரக்குகளை கையாளும் முனையங்களுக்கு கூடுதல் கட்டண சலுகைகளை வழங்கி அரசு ஊக்கமளிக்கிறது. இக்கொள்கை தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 300 மேற்பட்ட கதிசக்தி சரக்கு முனையங்களுக்கு ஒப்புதல்கள் வழங்கப்பட்டு 142 அதிகமான முனையங்கள் அதிவேகத்தில் அமைக்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன. இத்திட்டத்தின் மூலம் ரயில்வே உள்கட்டமைப்பில் இதுவரை ₹10,000 crore வரை தனியார் முதலீடுகள் நேரடியாக பெறப்பட்டுள்ளன. இம்முனையங்களின் பயன்பாட்டினால் இந்திய ரயில்வேயின் சரக்கு போக்குவரத்து வருவாய் பல மடங்கு அதிகரித்து 220 மெட்ரிக் டன்னிற்கும் அதிகமான வருடாந்திர சரக்கு கையாளும் திறன் உருவாக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்திலிருந்து அதிகப்படியான சரக்குகள் ரயில்வேக்கு மாற்றப்பட்டதால் லட்சக்கணக்கான டன் டீசல் பயன்பாடு தவிர்க்கப்பட்டு பல மில்லியன் டன் கார்பன் உமிழ்வு காற்றில் கலப்பது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இந்தியாவின் உற்பத்தி துறைக்கும் ஏற்றுமதி வர்த்தகத்திற்கும் புதிய வேகம் கொடுக்கும் ஒரு மாபெரும் உந்து சக்தியாகும். சாலை, ரயில் மற்றும் துறைமுகங்களை ஒரே நேர்கோட்டில் இணைப்பதன்

0: மூலம் நமது விவசாயிகளின் விளைபொருட்களும் சிறு தொழில் முனைவோரின் தயாரிப்புகளும் மிக குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சர்வதேச சந்தைகளுக்கும் சென்றடைகின்றன. புதிய தொழில்நுட்பங்களுடன் கைகோர்ப்போம், தற்சார்பு பாரதத்தின் பசுமை பொருளாதாரத்தை வலுப்படுத்துவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய பெருந்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: தொடர்ந்து மெல்லிசை பாடல்களை கேட்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். வண்ண வண்ண பூக்கள்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாடலை ஹிந்தி மொழி பாடலை கேட்க போறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் சாஜன், பாடியவர் அல்கா யாக்னிக். இனி தொடர்ந்து ஒரு மலையாள பாடலை கேட்கலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் சந்திரமா, பாடியவர் கே ஜே ஜீஸ்தாஸ். இனி தொடர்ந்து ஒரு கன்னட மொழி பாடலை கேட்கலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் பாலு. இது தெலுங்கு மொழி திரைப்படம். நிலையத்தில் நேரம் 1:34 நிமிடம். உங்கள் ஓடிஎஃப் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். பன்மொழி திரைப்பட பாடல்களை தொடர்ந்து இனி நம்மளோட ஒரு ஹிந்தி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஓடிஎஃப் 101.8.

ஹலோ பிரதர் படத்திற்காக உதித் நாராயண் அல்கா எத்னிக் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து ஒரு மலையாள பாடலை கேட்கலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லா ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்ல இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று

0: இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், இச்சம்பவத்தில் 103 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கைலாய சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்பிற்கு ஆளான நிலையில் 20 தமிழர்கள் உடனடியாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மந்த் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். இதைத் தவிர மேலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்பில் கைலாய யாத்திரைக்கு சென்றுள்ள 49 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கும் அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். இதுபற்றி கூடுதல் தகவல் மற்றும் விவரங்களை பெறுவதற்கு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அமைச்சர், எளிதில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செஞ்சி பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டட வசதி, 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 300 செவிலியர்களை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் புதிதாக கோட்டங்கள் மற்றும் வட்டங்களை பிரிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் இடையூறு ஏற்படும் நிலை குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி இவை வழங்கப்படும் என்றார். தமிழகத்திற்கு சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைப்பதற்குரிய திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததுடன் மத்திய அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசியிருப்பதாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளிலிருந்து சென்னை வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 4 வழிச்சாலை அமைப்பதற்குரிய நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக 1042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், சமூக நீதி விடுதி பராமரிப்பு தொகை பள்ளி விடுதிகளுக்கு 75,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளுக்கு 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றார். ஆதி திராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 100 சமுதாய கூடங்கள் புதிதாக கட்டப்படும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும், சமூக நீதி நலவாரியம் மற்றும் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்குவதற்காக அகம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் உள்ளிட்ட 67 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தாம் வெளியிட்ட அறிவிப்பில், சமூக நீதி விடுதி மாணவ மாணவியர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிக்கான தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சமூக நீதி விடுதியில் உணவு கட்டணம் பள்ளி மாணாக்கருக்கு 1800 ரூபாயாகவும் கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு உணவு கட்டணம் 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: 21 நூற்றாண்டில் நாட்டில் நவீன விளையாட்டு சூழல் அமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்வில் இளையோரிடையே காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை திறமையாளர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவு கிடைக்கும் வகையிலான சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத்துறை இளையோர் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணாக்கர் தெரிவித்துள்ளனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான் பாஸ்கோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நரேந்திர மோடி சார் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்ல வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன்.
3: பேர் பாவல்டா, நான் தருமபுரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர் வந்து மை பாரத் மூலிமா கருத்துக்களை சொன்னார். ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி
1: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளையோர் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று போதைப் பொருள் ஒழிப்பு தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அண்மை சட்டப்பேரவை தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பிலான புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியில் 10,00,000 புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புடாபெஸ்டில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இன்று இந்திய வீரர்கள் வீரட் சோட்ரானை வேலவன் செந்தில்குமார் இணை மோதவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று ஃபாலோ ஆனுடன் விளையாடும் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் எடுத்திருந்தது. இலங்கை தற்போது 146 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 503 டிக்ளேர், இலங்கை 290. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு அறிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீரட் சோத்ரானி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 1:55. இனி திரைகாணம் ஒன்று.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான கோத்தர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
1: லீலாவதி மற்றும் ரேவதி குழுவினர்

0: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை கொல்லிமலை கிராமத்தைச் சேர்ந்த கோத்தரின பெண்கள் பாடிய பாடல்கள் சிலவற்றை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தின் நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8. அனுபவ பேழை.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே, நண்பரே, நண்பரே.
2: வணக்கம் நேர்களே. நீலகிரி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறது. இன்றைக்கு நம்ம மலை காய்கறி பயிர்கள், தேயிலை, சீன தேசத்து காய்கறி பயிர்கள், மேற்கத்திய காய்கறி பயிர்கள் என்று பல்வேறு காய்கறி பயிர்கள் இங்கே உற்பத்தி செய்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம உற்பத்தி செஞ்ச இங்கிலீஷ் காய்கறி பயிர்களுக்கு நோய்களினால் பெரும் தாக்கம் ஏற்பட்டு விவசாயிகள் தங்களுடைய சாகுபடியவே கைவிடும் நிலைமைக்கு வந்தாங்க. அந்த நிலைமை

0: இருந்து விவசாயிகள் எப்படி மீண்டெழுந்தாங்க, அதற்கு நமது இந்திய அரசாங்கம் எப்படி உதவி செய்தது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு பிரதிநிதியாக பணியாற்றி திட்டத்தை பற்றிய முழுமையான தகவல்களையும் செயல் வடிவத்தையும் அறிந்த ஒருவரைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். இண்டோ ஜெர்மன் நீல்கிரிஸ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இதுல கொள்முதல் உதவியாளராக பணியாற்றிய ஐ செல்வராஜ் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். அனுபவ பேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. நீலகிரி மாவட்ட கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஐ செல்வராஜ் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகிறார். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: நீலகிரி மாவட்டத்தினுடைய உயிர் நாடியா இருக்கிற விஷயம் விவசாயம். சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க, அது இல்லாம தேயிலை விவசாயிகள் இருக்காங்க. குடரூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே விளையும். சோ இப்படி விவசாயம் பிரதானமா இருக்கிற ஒரு மாவட்டத்தில இருந்து நீங்க பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை, பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுதான் இந்த நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் நீலகிரி மாவட்டத்தினுடைய உயிர் நாடியா இருக்கு அப்படின்னா இதுல எதிர்கொண்ட சவால்கள் என்ன?
1: 1965 நீலகிரி உருளைக்கிழங்கு பயிர் அதிகமாக விளைவித்து வந்தார்கள். பிரதானமான விவசாயம் வந்து உருளைக்கிழங்கு தான். அப்ப எங்க பார்த்தாலும் உருளைக்கிழங்கு. இன்னைக்கு இருக்க டீ தோட்டம் முழுவதுமே உருளைக்கிழங்கு பயிரிட்ட பகுதி தான். 1965 லேட் பிளைட் என்ற ஒரு நோய் தாக்கி பயிரெல்லாம் ரொம்ப சேதாயிருச்சு. இதுக்கு விடையே கண்டுபிடிக்க முடியல. அப்போ மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி ரெண்டு தேசம் அறிஞ்சு இப்போ ஒரே தேசமா இருக்கு. அந்த மேற்கு ஜெர்மனிலிருந்து விவசாய விஞ்ஞானங்கள் இந்தியாவுக்கு வந்து மத்திய அரசின் அனுமதியோடு நீலகிரி மாவட்டத்தில் இந்தோ ஜெர்மன் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அந்த நோய்க்கான தீர்வை கண்டுபிடிச்சாங்க. அப்பொழுது இந்த நீலகிரி மண்டல வந்து டேஸ்னெட் என்ற ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னு சொன்னா கோல்டன் நெமடோட் அண்ட் லேட் பிளைட் இந்த ரெண்டு சிக்கு நோய் தான் வந்து இந்த நீலகிரி மாவட்டத்தை அதிகமாக பாதிச்சிச்சு. விவசாயிகளுடைய பொருளாதாரம் முழுவதுமா சேதமடைஞ்சிருச்சு. மீண்டும் விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை வந்தனால இவங்க வந்து டெரஸ் ஃபார்மிங் சிஸ்டம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பா இருந்த இடமெல்லாம் டெரஸ் ஃபார்மிங் சிஸ்டம் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து இந்த டேஸ்னெட் ஸ்கீம் சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு அந்த ஸ்கீம் மூலயமா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தோட்டத்திலையும் இன்ஜெக்ட் பண்ணாங்க. கொரோனா மாதிரி இருக்கும். அதுல இருந்து விடுபட்டு அப்போ ஜெர்மனில இருந்து குப்பிரி ஜோதி, குப்பிரி முத்து என்ற இரண்டு ரகங்களை கொண்டு வந்து நம்ம தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. SLB அந்த ஒரு ரகத்தையும் கொண்டு வந்தாங்க. ரோஸ்மேரி அப்படின்ற ஒரு ரகத்தையும் உருளைக்கிழங்கு கொண்டு வந்தாங்க. இங்கு அதுக்கு முன்னால வந்து கூப்பர் அந்த மாதிரி சாதாரண முட்டை கோஸ் தான் இருக்கும். இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி 65 ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த முட்டை கோஸ் விதை, கேரட் விதை, முட்டை கோஸ்ல செப்டம்பர் ஆகஸ்ட் ரெண்டு ரகம். கேரட்ல வந்து 0 கேரட், பட்டாணியில குளோரியஸா பட்டாணி, பீட்ரூட்ல ரூபி ரெட், காலிஃபிளவர்ல கீபோ ஜெயண்ட் போன்ற ரகங்கள் எல்லாம் கொண்டு வந்து விடும்போது இது பலத்த விளைச்சல் வந்துருச்சு. இது வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாத விளைச்சல் கண்டுபிடிக்க முடியல. மக்களுடைய பொருளாதாரம் எல்லாம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு 150 லோடு 200 லோடு முட்டை கோசு வந்து மேட்டுப்பாளையத்துக்கு மற்ற பகுதிகளுக்கு விற்பனைக்காக சென்றுட்டு இருந்துச்சு. இடையில இடைத்தரகரங்கள் எல்லாம் போந்து விவசாயிங்க கிட்ட குறைவா வந்து வாங்கி அவங்க லாபம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு இந்தோ ஜெர்மன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல NVGA நீலகிரி வெஜிடபிள் குரோயர்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்புல தான் நான் கொள்முதல் உதவியாளராக பணியாற்றினேன். நீலகிரி மாவட்டத்தை 4 பிரித்து கூடலூர், ஊட்டி போன்ற பகுதியில எனக்கு பணி செய்ய ஆணையிடப்பட்டது. அப்பொழுது விவசாயிகளுக்கு மார்க்கெட்டிங் விற்பனைக்காக ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு நீலகிரி விவசாயிகள் காய்கறி உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கம் சொல்லி இந்தோ ஜெர்மன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து கூட்டுறவுத்துறைக்கு இந்த விற்பனை சங்கத்தை மாற்றிட்டாங்க. அதுதான் நீலகிரி காய்கறி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம். இப்ப உழவு சந்தை பக்கத்துல இருக்கு. அதுல வந்து நாங்க மேட்டுப்பாளையம், திருச்சி, பாம்பே, டெல்லி, கல்கத்தா, கொச்சி, எர்ணாகுளம், திருச்சி, கொத்தவால் பஜார், சென்னைக்கு தினந்தோறும் நாங்கள் விவசாயிகளுடைய பொருளை வந்து விளைவித்த முட்டை கோசு, கேரட்டு எல்லா விவசாய பொருள்களையும் நாங்கள் அனுப்பி மார்க்கெட்டிங் பண்ணி விவசாயிகளுக்கு வசதி பண்ணி கொடுத்தோம். அதனால விவசாயிகளுடைய பொருளாதார நிலை வந்து நல்லா உயர்ந்துருச்சு. விவசாயம் அப்பெல்லாம் அவங்க கொண்டு போயிட்டு 150 கோசம் அடுக்கிட்டு எல்லாம் கூடைங்களில் கொட்டி கிழங்கெல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல் நாங்க வந்து எடைக்கு கொண்டு வந்தது நாங்க எடைக்கு எடை போட்டு விவசாயிகளுக்கு அந்த எடைக்கு உண்டான விலையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நாங்க கொண்டு வந்தோம். அதற்காக தான் வேபிரிட்ஜ் சொல்லி நம்ம உழவு சந்திக்கு முன்னால எடை மிஷின் நாங்க இன்ஸ்டால் பண்ணோம்.
0: தொடர்ந்து பேசலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு. இடைந்திரங்கள் இது OTFM 101.8. இங்க எல்லாமே சம

0: நீலகிரி மாவட்டத்தினுடைய விவசாய முறையில பல்வேறு மாற்றங்கள் நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்களும் நீங்க பணிபுரிந்த அமைப்பும். அந்த வகையில ஒரு 1967 முன்பு என்ன வகையான பயிர்கள் பிரதானமாக பயிர் செய்யப்பட்டது?
1: உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தான் பிரதானமான பயிர். அது பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய சகப்பு கண் என்று சொல்லுவாங்க அந்த கிழங்கு. அந்த கிழங்கு தான் முதல் முதல் வந்து நோய் தாக்குச்சு. அப்புறம் ஸ்காட்லாண்டு ரிக்கெட் அப்படின்ற ரகங்கள் எல்லாம் ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்துச்சு, ஆலண்ட்ல இருந்து வந்துச்சு. அந்த விதைங்க தான் அந்த நோயை தாக்க பிடிக்க முடியாம

0: ஜெர்மனிலிருந்து புது ரகம் கொண்டு வந்து பயிரிட்டான்.
1: நீலகிரி மாவட்டத்திற்கு உருளைக்கிழங்கு எப்போ வந்ததுங்க? அதற்கு முன்பு நம்ம விவசாயிகள் என்ன பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருந்தாங்க? இப்ப ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செய்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் பயன்படுத்தும் காய்கறிகளை நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்பு நம்ம பாரம்பரிய விவசாயம்,
0: பாரம்பரிய விவசாயம் வந்து கோதுமை, ராகி, பார்லி இவங்களை தான் இந்த மக்கள் நீலகிரி மக்கள் எல்லாம் பயிரிட்டு வந்தாங்க. அப்புறம் பூண்டு, வெள்ளை பூண்டு இவைகளை தான் அவங்க பயிரிட்டாங்க சொந்த உபயோகத்திற்காக. அதற்கு பின்பு வந்து இந்த பயிர்கள் எல்லாம் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு இவைகளெல்லாம் உற்பத்தி செஞ்சு விற்பனைக்காக பயன்படுத்தினாங்க.
1: ஓகே ஓகே சார், நான் நிகழ்ச்சியை முறையா தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ செல்வராஜ் அவர்கள், நீங்க எங்க பிறந்தீங்க, உங்க பெற்றோர் பற்றி சொல்லுங்களேன்.
0: என்னுடைய பெயர் ஐ செல்வராஜ். நான் லவுடேலியில் பிறந்தேன். 1949 ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா பெயர் டி ஐசக். அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து 1907 இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்து இங்கே வாழ்ந்தவர்கள். எங்களுடைய அப்பாவுடைய பிரதான தொழில் வந்து விவசாயம் தான், விவசாயம். என்னுடைய கூட பிறந்தவர்கள் நாங்கள் 13 பேர். நான் 11வது என்னுடைய பெற்றோர்களுக்கு. எல்லாருமே நாங்கள் லவுடேலியில் தான் வசித்து இப்பொழுது பணியின் காரணமாக நாங்கள் அங்கே இருக்கிறோம்.
1: சரிங்க, நீங்க படிச்சது எல்லாமே?
0: நான் படிச்சது வந்து லாரன்ஸ் பள்ளி இருக்கு, லவுடேலியில் உள்ள லாரன்ஸ் பள்ளி. அந்த லாரன்ஸ் பள்ளியில வேலை செய்யறவங்களுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, இப்போ இருக்குது. அதில் நான் 5வது வரைக்கும் வரை படித்தேன். பின்பு கேத்தியில் இருக்கும் சிஎஸ்ஐ மேல்நிலை பள்ளியில 11வது வகுப்பு வரைக்கும் படித்து விட்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஊரிஸ் கல்லூரி, ஊரிஸ் கல்லூரி என்ற ஒரு பிரதான கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி, சிஎம்சி மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது. அந்த கல்லூரியில தான் நான் வந்து பிஏ பொருளாதாரம் படித்தேன். நான் ஊரிஸ் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும் போது கேஎன்எச் கிண்டர்நாத் எல்ஃபே அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ல நான் படித்தேன். அதற்கு பின்பு கோவையில் உள்ள ராமலிங்கா கூட்டுறவு பயிற்சி கல்லூரியில டிப்ளமோ இன் கோஆபரேஷன் அந்த பட்டயத்தை படித்துள்ளேன்.
1: படிச்சது வந்து பொருளாதாரம் படிச்சிருக்கீங்க, அதற்கு பின்பு கூட்டுறவு சார்ந்த ஒரு பட்டய படிப்பு படிக்கிறீங்க இல்லைங்களா? சோ இப்படி படிச்சுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுடைய லைஃப் வந்து அக்ரிலேயே போயிருக்கு இல்லைங்களா? சோ இந்த கனெக்ஷன் வந்து எப்படி ஏற்பட்டதுங்க? முடிச்சதுக்கு அப்புறம் முதல் வேலை எங்க கிடைச்சது, எந்த வேலையில?
0: முதலாவது வேலை வந்து நான் முத்துறையில தபால் துறையில எக்ஸ்ட்ரா இடிபிபிஎம் போஸ்ட் மாஸ்டராக நான் 1 ஆண்டு பணி புரிஞ்சேன், 1 வருஷம் பணி புரிஞ்சேன். அப்புறம் சொந்த வேலைகளை செஞ்சுட்டு 4 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து இந்த இந்தோ ஜெர்மன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல பணியில் சார்.
1: ஓகே, இதற்கான வாய்ப்புகள் எப்படி உருவாச்சு, உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இந்த விஷயங்கள் சொல்லுங்க.
0: 1200 பேர் அந்த இன்டர்வியூல வந்தாங்க. இது இந்தோ ஜெர்மன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ன்றதுனால எனக்கு இந்த விவசாயத்துறையில நேர்முக தேர்வு வைக்கும் போது மிகவும் நுண்மையான கூர்மையான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. விவசாயத்துறை, நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தனால எனக்கு இந்த கேள்வி எல்லாம் பெருசா தெரியல. நான் என்னுடைய பதிலை வைத்து என்ன இந்த பணிக்கு தேர்ந்தேன்.
1: உங்களுக்கு நினைவு இருந்தா என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொல்ல முடியுங்களா?
0: அதாவது இப்போ இருக்க ரகம், இப்போ அந்த நீலகிரி மாவட்டத்துல முட்டை கோசுடைய பெயர் கேட்டாங்க, அந்த கேரட்டுடைய பெயரை கேட்டாங்க, அந்த பீன்ஸ் உடைய பெயரை கேட்டாங்க. நான் சொன்ன செப்டம்பர், ஆகஸ்ட், ஜீனோ, குளோரியோசா பட்டாணி, கீபோ ஜெயின்ட் காலிஃபிளர் சொன்னேன். அப்போ அவங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. சரி, இதுகளுக்கெல்லாம் என்ன மருந்து அடிக்கணும், என்ன மருந்து போடணும் அப்படின்னாங்க. உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னால நம்ம வந்து டேசனட் போடணும், குரண்டை போடணும், அதுக்கு பின்னால வந்து நம்ம ரசாயன உரம் போடணும். போட்ட பிறகு என்ன மருந்து அடிக்கணும்னு கேட்டாங்க. பின்கர்கள் நோய், லேட் பிளைட், அதுதான் நீலகிரி மாவட்டத்தை நாசப்படுத்துச்சு. அதுக்கு மேங்கோஸ் ஜப் மருந்தை வந்து பயன்படுத்தலாம், அதைதான் பயன்படுத்திட்டு
1: இருக்கோம்.
0: மேங்கோஸ் ஜப் தான் பண்ணிட்டு
1: இருக்கோம். அப்ப மேங்கோஸ் பயன்பாடு அப்படிங்கறது த்ரூ அவுட் ஒரு 50 இயர்ஸ், 60 இயர்ஸ்,
0: 65 இருந்து இது வரைக்கும் பயன்படுத்திட்டு
1: இருக்கோம். ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் விவசாயத்துல உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு அந்த பதவியே கிடைச்சது.
0: ஆமா.
1: சரிங்க, இப்போ இந்த பதவியில நீங்க உள்ள வரும்போது நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க, நீலகிரி மாவட்டத்தினுடைய பொருளாதார நிலைமையே வந்து சீர்குலைஞ்சு போயிருச்சுங்கிற அளவுக்கு போயாச்சு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உள்ள வந்ததா விவசாயினுடைய வாழ்க்கையில வந்து மறுமலர்ச்சி வந்ததா சொல்றீங்க இல்லைங்களா? சோ நீங்க எதிர்கொண்ட சவால்கள், விவசாயிகிட்ட போய் நம்ம அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வேதனையில இருக்காங்க, விளைச்சல் ஃபுல்லா போயிருச்சுங்கிற வேதனை இருக்காங்க, அப்போ நம்ம போயிட்டு இந்த மாதிரி புதுசாக ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கோம் நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது?
0: நல்ல வரவேற்பு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டீங்களா, அவங்களுக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கணும், ஏத்துக்கிட்டாங்க. விவசாயத்துறை அது வந்து முழுமையா அவங்க ஈடுபடுத்தி இதை வந்து விவசாய அலுவலர்கள் எல்லாம், ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த விவசாய துறையை சேர்ந்தவங்களெல்லாம் அதிகமாக உழைப்பை தந்து அவங்களுக்கு புரிய வச்சாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, விளைய வச்சாங்க. ஒரே ஒரு வருடத்துல அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாறுதல் வந்து இந்த நீலகிரி மாவட்டத்துல வந்துச்சு. விளைச்சல் நிறைய வரும்போது இது விற்கிறதுக்கு தான் அவங்களுக்கு பெரிய பாடாயி போச்சு. அதுக்கு தான் இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் கொண்டு வந்தாங்க. இதன் மூலயமா வந்து நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாம் நல்ல விலை

0: கெட்டுச்சு, அவங்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்க அந்த 4-5 வருஷம் இழந்த அந்த நஷ்டத்தை எல்லாம் ஈடு கட்டி மேல வர அளவுக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வந்தாங்க.
1: ஓகே, தொடர்ந்து பேசலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு. இடைந்திரங்கள் இது OTFM 101.8. இங்க எல்லாமே சம ஹிட்.
2: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

இந்த வார நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா செல்வராஜ் அவர்கள் நம்மளோட என்ன விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இண்டோ ஜெர்மன் நில்கிரீஸ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்

0: இலக்கு என்னவா இருந்தது? இது நீலகிரி மாவட்டத்துல மட்டும்தான் செயல்பட்டுச்சுங்களா, இல்ல இதே மாதிரி மலை காய்கறி பயிர்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே?
1: இல்ல, நீலகிரி மாவட்டத்துல மட்டும்தான் நடந்துச்சு, செயல்பட்டுச்சு.
0: சோ என்ன இலக்குல இதை கொண்டு வந்தாங்க, எத்தனை வருஷம்? ஒரு
1: அதாவது இது வந்து 1965 இருந்து 1978 வரைக்கும் இந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்தினாங்க நீலகிரி மாவட்டத்துல. அவங்க வந்த தேவை பூர்த்தி அடைஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ரகமான காய்கறி விதைகள், உருளைக்கிழங்கு விதைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஜெர்மனிலிருந்து தான் எல்லா விதைகளும் வந்துட்டு இருந்துச்சு. 78 வரைக்கும் ஜெர்மனிலிருந்து தான் முட்டைகோசு விதை, கேரட் விதை, காலிஃபிளவர் விதையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு.
0: இப்போ அவங்க வந்ததுக்கான முதல் விஷயம், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற லேட் பிளேட்டை வந்து ஒழிக்கணும். ரெண்டாவது, விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஈல்டிங்கை ஈட்டி தரணும் அப்படிங்கிற விஷயத்த செய்யணும். மூணாவது, அவங்களுடைய புதிய அதாவது வீரிய ரகமான விதைகளை நம்ம இங்க நடவு செய்து விளைச்சலை எடுத்து பார்க்கணும். இந்த விஷயங்கள் தான் சோ இதற்காக வந்தாங்க. இதுல வந்து வெற்றியும்
1: பெற்றுட்டாங்க.
0: அதற்கு பின்பு நம்ம விவசாயிகள் என்ன விஷயங்களை வந்து எதிர்கொண்டாங்க, சவால்களா?
1: சவால் வந்து விவசாயிகளுக்கு ஜெர்மனிலிருந்து விதை வரலைங்க. ஏன்னு கேட்டா அங்க இருக்க சாயில் பான் டிசீஸ், அந்த விதையை நம்ம இது பண்ணும் போது மண்ணிற்கு நோய் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சேன்னா அது நம்ம நாட்டுல அந்த நோய் பரவும் சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வந்து அதை பேன் பண்ணாங்க. விதையை இருக்குமதி செய்யக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. அப்போ இந்த விதையை நம்ம தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது ஜெர்மனிலிருந்து 1 கிலோ முட்டைகோஸ் விதை, 5 கிலோ கேரட் விதை, 5 கிலோ கேரட் விதை தான் வரும். இந்த விதையை ஸ்ரீநகர்ல கொண்டு போய் காஷ்மீர்ல சிம்லா குளு மணாலி என்ற பகுதியில் பண்ணோம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்ரீநகர்ல பண்ணோம். ஏன்னு கேட்டா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 4 மாசம் டார்மன்ஸ் இருக்கணும், வெஜிடேட்டிவ் குரோத் இருக்கக்கூடாது, டெம்பரேச்சர் வந்து மைனஸ்ல இருக்கணும். அந்த மாதிரி பகுதியில் தான் இந்த விதையை உற்பத்தி பண்ண முடியும்.

இதுவரை அனுபவ பேடை நிகழ்ச்சியில் இண்டோ ஜெர்மன் நில்கிரி அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இதை பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் நமக்கு வழங்கினார். இந்த திட்டத்தில் கொள்முதல் உதவியாளராக பணியாற்றிய ஐ செல்வராஜ் அவர்கள். இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கான விதை உற்பத்தி எப்படி நடந்தது அப்படிங்கறத விரிவா தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் அனுபவ பேடை நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேரம் 2:55 30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், உப்பாசி, சென்கொன்னா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாழ்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவான மழையின் அளவு 5 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மாம்பழத்துறையாறு, ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடா அணை, முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் பெரியார், கொளச்சல், இரண்யேல், ஊத்து, சித்தாறு, வட்டானம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தீர்த்தாண்டநத்தம், மயிலாடி, மிமிசல், சூரலக்கோடு, பாலமூர், தொண்டி, கோழிப்போர் விலை, சிவலோகம், முக்கூடல் அணை, குண்டார் அணை, கெளவரப்பள்ளி அணை, கருப்பாநதி அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான

0: நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றி இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்றும் 30, 31 ஆகிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 31ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள ராணுவ பீரங்கிகள் பராமரிப்பு வளாகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த எதிர்காலத்திற்கு ஏற்ற திட்டங்களை உருவாக்கி சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்களை கண்டறிய அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின்

0: நேற்று ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் நம்ம டாக்டர்ஸோடு பேசிகிட்ருக்கோம். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், பல விஷயங்களும் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு, அதாவது பொதுவாக நம்ம தானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தானம் அப்படின்போது அதில் என்னென்ன தானமெல்லாம் இருக்குதுன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அதில் சாதாரணமாக என்னென்ன தானம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக வேறு ஒரு குறிப்பிட்ட ஒரு தானத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்காக நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, உடல் உறுப்புகள் தானம் மற்றும் இரத்த தானம் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தான் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் மேடம்.
1: தேங்க்யூ சார்.
0: இப்போது தானம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறையா விஷயங்கள் நமக்கு மனசில் ஓடும். சாதாரணமாக இருக்கும்போது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை தானம் அப்படின்னு சொல்லும்போது அன்னதானம் கூட சொல்லலாம். அப்போது சாதாரணமாக தானம் அப்படின்னு வரும்போது, ஆனால் உடல் உறுப்புகள் தானம் அப்படின்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னா, இப்போ உடல் உறுப்புகள் தானத்தை தான் நிறைய பேர் பேசுகிறோம். சாதாரணமாக எல்லாருக்குமே அந்த உடல் உறுப்புகளில் என்னென்ன உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம் அப்படின்றதுல கூட சாதாரணமாக கிட்னி, கண் தானம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே, அதாவது ஆர்கன் டொனேஷன் அப்படின்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: சார், ஆர்கன் டொனேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்கன்ஸ், அதாவது கண் தானம், அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் தானம் மற்றும் சிறுநீரக தானம், இது மூன்று தான் ரொம்ப காமனான உறுப்புகள் தானம். அது போகமே நம்ம வந்து இருதய தானம் அது பண்ணலாம். அப்புறம் ரொம்ப ரேரான கேசஸில் கணையம், அப்புறம் சிறுகுடல், அந்த மாதிரி தானங்கள் கூட, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேசஸ், லைக் நுரையீரல் தானம் கூட நம்ம பண்ணலாம். பட்டு என்னன்னா, இதில் என்ன ஒரு இதுனா, எல்லா உறுப்புகள் தானத்துலேயும் கூட நம்ம அந்த டோனர், அதாவது யார் வந்து அந்த ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களோட மூளை சாவு அடைந்தால், அதாவது பிரெயின் டெட் ஆன பிறகு மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து நம்ம உடல் உறுப்புகள் தானத்தை, அதாவது ஆர்கன் ரிட்ரைவல் பண்ண முடியும். இது ஒன்று தான் காமனான விஷயம் நம்ம
0: பயன்படுது. அதே மாதிரி பண்ண முடியுமா? லைவா இருக்கும்
1: கண்ணுல வந்து பண்ண முடியாதுங்க சார். பட் நீங்க சொல்ற மாதிரி கணைய, இது சிறுநீரகம், அதே மாதிரி கல்லீரல், இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம வந்து முழுசாக நம்ம இப்போ கல்லீரல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 1.5 kgs பெருசாக இருக்கும் அந்த ஆர்கன். முழுவதும் எடுக்காமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்து அந்த டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உயிர் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் கிட்னி, ரெண்டத்தையுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று எய்தர் நம்ம சொந்தக்காரங்கிட்ட இருந்தோ இல்லை வேற ஏதாவது ஆர்கன் டோனார்ஸ்ட்டு இருந்தோ நம்ம ஒரு கிட்னியை மட்டும் எடுத்து டிசீஸ்டு பர்சன்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த சிறுநீரக செயலிழப்பை வந்து ரிவர்ட் பண்ண முடியுங்க சார்.
0: இப்போது அந்த மாதிரி சிலர் வந்து இறந்ததுக்கப்புறம் எனக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது யாரை காண்டாக்ட் பண்ணணும்
1: சார்? நமக்கு ஆர்கன் டொனேஷனுக்கே நமக்கு வந்து முதல்ல அந்தந்த கன்சர்ன்டு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு

0: பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகு அவங்களோட சொந்தக்காரங்க ஹஸ் நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட இருந்து ஆர்கன்ஸ் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படி முன்பதிவு எதுவும் பண்ணலைன்னா திடீர்னு யாராவது இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அதாவது சாலை விபத்தில் அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் மூளைச்சாவை அடைஞ்சிட்டாங்க, மூளைச்சாவை அடைந்தாலே அவங்களால ஃபர்தராக உயிர் பழக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்ப அவங்களோட பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க யாராவது வந்து விருப்பம் இருந்தால் தெரிவித்தால் அப்போ வந்து நம்ம ஆர்கன்ஸை அப்பயே ஆசச் நம்ம ரிட்ரைவ் பண்ணி நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு நீடு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போக முடியுமோ அதுக்கேற்றாப்பில் நம்ம வந்து ஆர்கன்ஸை ரிட்ரைவ் பண்ணலாம் சார்.
1: இப்போது ஏஜ் ஃபேக்டர் ஒரு காரணமாக அமையுமா? இப்போ வயசானவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன் அவங்க இறக்கும்போது தானம் பண்ணுறது சாத்தியமா?
0: யூஸ்வலாக வந்து 60 to 65 இயர்ஸுக்கு மேலே வந்து யூஸ்வலாக எந்த டொனேஷனுமே யூஸ்வலாக நாட் ரெக்கமெண்டடுங்க சார். அதுக்கு கம்மியாக இருந்தாலோ நம்ம வந்து டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி மூளைசாவு வந்து ரொம்ப சிறிய வயசில் லைக் 18 வயசுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து டொனேட் பண்ணலாங்க சார். நம்மளோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ணலாம்.
1: ஓகே, தானம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அரசு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் போய் ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா தான் இறந்த உடனே இன்டிமேஷன் கொடுக்கணும்
0: இல்லைங்களா?
1: அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க யார் அது அந்த ஃபார்ம்லேயே வருமா?
0: வரும்,
1: கான்டாக்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். நீங்கள் மாவட்ட அளவில் நீங்கள் தான் வந்து அதாவது பிளட் பேங்க்கு மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கீங்க. இப்போது சாதாரணமாக அதாவது ரத்தம் கொடுக்கறவங்களாக இருக்கட்டும் பெறுபவர்களாக இருக்கட்டும் அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்
0: சார்? முதல்ல வந்து என்னன்னா ஒரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நம்ம குருதி பரிமாற்றத்துறைக்கு நம்ம ஒரு தலைவராக இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்கன்னு பார்க்கணுங்க சார். இப்போ அப்படி நம்ம பார்த்தோம்னா இப்போ நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 800,000 பேர்கிட்ட தோராயமாக 2011 சென்சஸ் பொறுத்த வரைக்கும் 800,000 பேர் இருக்காங்க. அதில் வந்து 1% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் வந்து நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ண சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து வலியுறுத்துகிறாங்க. அப்படி நம்ம பார்த்தோன்னா வருடாந்திரத்துக்கு நீலகிரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நீலகிரியில் இருக்க எல்லா ஜிஹெச் அசோசியேட்டட் பிளட் பேங்க்ஸ் மெடிக்கல் காலேஜ் அசோசியேட்டட் பிளட் பேங்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தம்னா மினிமம் 1% 8,000 பேராவது தன்னார்வமாக வந்து ரத்த வங்கியில் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
1: டோட்டல் பாப்புலேஷனில்
0: 1%. ஸோ இப்போ ஆர்கனைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு கல்லூரி மருத்துவ கல்லூரிகள் அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜஸ் அதுபோல் நிறைய ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸும் நிறைய லைக் வங்கிகளில் ஆசிரியர்கள் அப்புறம் போக்குவரத்து கழகம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சங்கங்கள் இருக்குது. அவங்க அந்த சங்கத்தோட லீடர்ஸ் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள தன்னார்வமாக இரத்த தானம் பண்ண சொல்லணும். ஏன்னா யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இரத்த தானம் பண்ண சொல்லக்கூடாது, அதுதான் முதது. அது போக வந்து ஒரு சில பேசிக்கான க்ரைட்டீரியாஸ் இருக்கு. 18 வயது முடிஞ்சிருக்கணும், 65 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி இரத்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஹீமோக்ளோபின் வந்து 12.5 மேலே இருந்தால் டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி வெயிட் ஒரு க்ரைட்டீரியா, ஏன்னா வெயிட்டை பொறுத்து தான் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ரத்த அளவு மாறுபடும். ஸோ அப்படிங்கிறப்ப 45 கிலோவாவது குறைந்தது இருந்தால்தான் அவங்களால வந்து ஒரு 350 ml வந்து அவங்க லாஸை வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது மூணும் பேசிக்கான க்ரைட்டீரியா. அது போக இன்டெப்த்தாக நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு எந்த இருதய நோய் இருக்கக்கூடாது, எந்த நுரையீரல் சம்மந்தமான நோய்கள், கல்லீரல், சிறுநீரக நோய்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அது போக அன்னைக்கு டே ஆஃப் டொனேஷனில் ஹெல்த்தியாக அவங்க ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் பேசிக்கான க்ரைட்டீரியாஸ். அது போக ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸாமினேஷனை அந்தந்த மருத்துவ வங்கி இரத்த வங்கி அலுவலர் பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து டொனேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும்.
1: இப்போது ஒரு பிளட் டோனர் அவங்க வரும்போது இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஆல்ரெடி அவங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம்

0: ப்ரிப்பேர்டாக ஒரு பிளட் டோனர் அப்படின் போதும் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது தான் நல்லது இல்லைங்களா?
1: நல்லது, ஆமாங்க சார். அதுக்காக முதல் தடவை டொனேட் பண்ண வரவங்க பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, வந்தாலும் இது ரத்த தானம் வந்து அவ்வளோ ஒன்றும் பயத்தை வந்து உருவாக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம ஒரு தோராயமாக நமக்கு வந்து 5000 ml கிட்ட ரத்தம் வந்து நம்ம உடம்புல சர்க்குலேஷனில் இருக்குது, அதில் ஒரு 300 ml மட்டும்தான் நம்ம வந்து வெளியே எடுக்க போகிறோம். அதனால் நம்ம டொனேட் பண்ண எதுவும் நமக்கு ஆயிருமோ அந்த பயத்தை வந்து மக்கள் வந்து அவங்க மனசுலேருந்து எடுத்துட்டாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணலாம். ஏன்னா ரத்தத்தோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில் வந்து மக்கள் வந்து இல்லை.
0: நிறைய பேர்த்துக்கு அந்த ஆர்வம் இருக்குது, ஒரு சில பயத்தினால அவங்க வர்றதுக்கு தயங்குறாங்க.
1: ஆமாம்,
0: அதே நேரத்தில் பிளட்டு கொடுக்கறதுக்கு வாலண்டியராக அவங்க வரும்போது அன்ஃபிட் ஆயிடுறாங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட நீங்க சொல்லலாம், இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது 50 பேர் வாலண்டியரா நான் கொடுக்குறேன் புதுசா வரவங்க, நான் சொல்றேன் ஆல்ரெடி பிளட் டொனேட் பண்ணவங்களுக்கு அது தெரியும் வந்துருவாங்க, ஒரு புதுசா ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க நாளைக்கு வாங்க நான் பிளட் டொனேஷன் கேம்ப் இருக்கு வந்துருங்க வரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 100 பேர் வந்துடுறாங்க. வரும்போது எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க, அதுக்கு என்ன காரணம்?
1: சார், டிஸ்குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் இருக்குங்க சார். பிளட் டொனேட் பண்ண பிளட் டொனேஷனோட மெயினான காரணம் என்ன, மெயினான மோட்டோ என்னன்னா டொனேட் பண்ணுறவங்க ஹெல்தியாக இருக்கணும், அந்த ரத்தத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய பேஷண்ட்டுக்கு ரத்தத்தினால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இது ரெண்டு க்ரைட்டீரியாவும் மெயினாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். டோனரும் நல்லா இருக்கணும், பேஷண்ட்டும் நல்லா இருக்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு 12 மாதத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து டெஃபரல் க்ரைட்டீரியாஸ்ன்னு சொல்லி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 மாதம் அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது சர்ஜரிஸ் நடந்திருந்தாலோ இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லை ப்ரீவியஸாக ஏதாவது மஞ்சக்காமலை அந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னா 12 மாதத்துக்கு அவங்க டொனேட் பண்ண முடியாது. அதே மாதிரி பச்சை குத்தி இருந்தாலும், ஏன்னா இப்போ டேட்டூ கல்ச்சர்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அமங்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ். அப்படி நம்ம அவங்க ஒரு பச்சை குத்திட்டாங்க அப்படின்னா அடுத்து 12 மாதம் வரைக்கும் அவங்களால டொனேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மீன் டைம் அந்த 12 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு ரத்தத்து மூலமாக பரவக்கூடிய வந்து வைரஸ் தொற்றான ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இந்த மாதிரி நோய்கள் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அப்போங்கிறப்ப 12 மாதம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் டொனேட் பண்ணணும். 6 மாதம் பார்த்தோம்னா இப்போ ஏதாவது காலரா டெங்கி அந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதே மாதிரி ஏதாவது மைனர் சர்ஜரிஸ் அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா, மலேரியா மாதிரி தொற்று வந்ததுன்னா மினிமம் 3 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் இருமல் சளி அந்த மாதிரி வந்திருந்தா 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம டொனேட் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி ஒரு சில மாத்திரைகளும் எடுத்திருக்க கூடாது. இப்போ பொதுவான நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து சர்க்கரை வியாதி, அது போக ரத்த கொதிப்பு, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். அது ரெண்டுமே இருந்தால் கூட அவங்க இன்சுலின் அந்த மாதிரி ஊசி போட்டு அந்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்காமல் வெறும் மாத்திரைகளால் கட்டுப்படுத்துகிறாங்களோ இல்லை டயட் மூலமாக கட்டுப்படுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து டொனேட் பண்ணலாம் தாராளமாக.
0: சுகர் இருந்தாலும் கொடுக்கலாம், பட் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத இந்த விஷயத்தையெல்லாம் கவனிக்கணும்.
1: ஆமாங்க சார்.
0: இன்சுலின் எடுத்துட்டு இருக்கவங்க கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ அதுக்கான டேப்லெட்டு இந்த மாதிரி மெட்ஃபார்மின், க்ளிமிப்ரைட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கவங்கலாம் கொடுக்கலாம்.
1: கண்டிப்பாக கொடுக்கலாம், கண்ட்ரோல்டாக இருந்தால் தாராளமாக கொடுக்கலாங்க சார். அதே மாதிரி தான் நமக்கு ரத்த கொதிப்பு நோய் பீட்டா பிளாக்கர்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் ஒரு சில ட்ரக்ஸ் லைக் ஏசி இனிபிடாஸ் ஏஆர்பிஸ் அந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ட்ரக்கில் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்தவுடனே அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கொடுத்தாங்கன்னா ரத்தம் கொடுத்தவுடனே அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்தால் நம்ம வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி மெயினானது வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால், அதுவும் ரொம்ப காமனானது. ஆல்கஹால் வந்து 24 hours முன்னாடி டொனேட் பண்ணுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஆல்கஹால் எடுத்துருக்கக்கூடாது. அதே மாதிரி மினிமம் 4 hours அதை ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
0: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு, நேரிலே தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர்கிட்ட. இந்த ரத்த தானம் அதை பற்றி நிறைய கேள்விகளும் இருக்குது. சொல்லிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கூட கேட்கலாம். 9344909318 அப்படின்ற நம்பர்லையும் அல்லது 9342909318 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், அதாவது பிளட் டொனேஷன் பண்ணுறத பற்றியோ அல்லது பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறத பற்றியோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இணைந்தீர்கள் ஓடிஎஃப்எம் 101.8. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

அலவுட்டி தொடர்கிறது. நேரம் 3:22.

0: நேர்களே, இன்றைய நம்மளுடைய ஹலோவுட்டி நிகழ்ச்சியில் டிஸ்ட்ரிக்ட் பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் அர்ச்சனா அவங்களோட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். மேடம், இப்போது இந்த பாடலுக்கு முன்னால் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு டிஸ்ட்ரிக்டில் டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து 1% வந்து இருக்கணும் அப்படின்றது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதில் இப்போ அந்தளவுக்கு வாலண்டியராக வரது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? கம்மியாக இருக்கும் போல தெரியுது இல்லைங்களா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கு அவ்வளோ பேர் வந்து தன்னார்வமாக ரத்த தானம் பண்ணுறது கிடையாது.
0: அப்போது அதை மோட்டிவேட் பண்ணுறதும் நம்மளுடைய கடமை. இன்னொன்று என்னென்னா, கொடுத்தவங்க தான் ரொம்ப வாலண்டியராக அவங்க ரொம்ப ஆர்வமாக கொடுத்துட்டே இருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க இந்த பயம் இந்த தயக்கம் போகணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அவங்களுக்கு சொல்லணுமா, இல்லைனா அவங்க பக்கத்தில் அதாவது இந்த பியர் எஜுகேஷன் மாதிரி கொடுக்கணுமா அப்படின்றது தெரியல. அதில் இப்போ இதை இது கொடுக்கறனால என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் அப்போவாதும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் டோனர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்களா?
1: ஆமாங்க சார். ஆக்சுவலாக என்னென்னாங்க சார், நமக்கு ரத்த தானம் அப்படிங்கிறது மெயினானது என்னென்னா, ரத்தம் அப்படிங்கிறது நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. யாரோ ஒரு மனிதன் இன்னொரு ஒரு மனிதனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கொடுக்க முடிய ஒரே இது ரொம்ப ஃபீஸிபிளானது ஈஸியானதும் கூட அப்படின்னா அது வந்து ரத்தம் தான். ஏன்னா இந்த ரத்த தானமே ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 20-30 minutes நமக்கு முடிஞ்சிடும். வருவாங்க, பிளட் டொனேட் பண்ணுவாங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து நல்ல வெல்பீயிங் என்ஷூர் பண்ணோடனே வீட்டுக்கு கிளம்பலாம். ஃபர்தராக அவங்களோட ஒர்க் ஆக்டிவிட்டீஸை அவங்க ரெசியூம் பண்ணலாம். ரத்த தானம் பண்ணனால நம்ம வீக் ஆயிடுவோம், நமக்கு ஏதாவது வந்துடும், நமக்கு ரத்தம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ரத்த அளவெல்லாம் செக் பண்ணி 12.5 மேலே யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் க்ரைட்டீரியா, ஏஜ் க்ரைட்டீரியா, ரத்த அளவு, அப்புறம் வேற ஏதாவது அக்யூட் க்ரானிக் டிசீசஸ்லாம் இருக்குதா இல்லையா எல்லாத்தையும் நம்ம என்ஷூர் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணுவோம். அதில் வந்து பிளட் டொனேட் பண்ணுறனால நிறைய அட்வான்டேஜஸ் கூட நமக்கு வந்து இருக்குது. என்னன்னா, மெயினாக வந்து பக்கவாதம், அப்புறம் இருதய நோய்கள், அதாவது மெயினாக வந்து எம்ஐ அதாவது மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி கேன்சர் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே 50% வந்து பாதிக்கு பாதியாக நமக்கு வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து தன்னார்வமாக ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கொலஸ்ட்ரால், கொஞ்சம் மைல்டான வெயிட் லாஸ் கூட வந்து நமக்கு வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: நான் அதை தான் கேட்கணும்னு நினச்சேன். ஓபிசிட்டிக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, சைட் பை சைடாக
1: கொஞ்சம். பட்டு மெயினான வெயிட் லாஸ் மோட்டோவை நம்ம இதை எடுக்க முடியாது. ஒரு மைல்டான ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். அதே மாதிரி ரத்தம் கொடுத்தா ரத்தம் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து ரெஜுவனேட் ஆகும், நம்ம போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், ஆல்ட்ரூயிசம், அதாவது ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்லுணர்வும் கூட அவங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால இது பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை பண்ணிட்டு விடாமல் தன்னைத்தானே தன்னார்வமாக வந்து ஒவ்வொரு ஆண்களாக இருந்தால் ஒவ்வொரு 3 அதாவது 90 முடிஞ்ச பிறகு தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்தனா அவங்களுக்கு மாதவிடாய் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறனால எவ்ரி 4 4 ஒரு தடவை வந்து கண்டிப்பாக பெண்களும் வந்து பண்ணலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம்.
0: அடுத்த கேள்வி கேட்கறதுனால வேற ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும். இப்போ பிளட்டு கொடுக்கும்போது இந்த மித்ஸ் அண்ட் மிஸ்கான்செப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. படித்தவங்களே அந்த அந்த அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. எது என்ன கேள்வி அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் சில சமயத்தில் நிறையா இதுக்கு பிளட் சாம்பிள்ஸ் தேவைப்படும். காலையிலேருந்து 4 எடுத்திருப்பாங்க, டோட்டலாகவே 20 ml அவ்வளோ எடுத்திருப்பாங்க. ஆனால் பிளட் டொனேஷன் சமயத்தில் 200 இல்லைங்களா, 300 ml 350 ml ஒரு யூனிட், 350 ml, அதாவது 0.5 லிட்டருக்கும் மேலே,
1: 0.5 லிட்டருக்கும்
0: கிட்டத்தட்ட 0.5 லிட்டருக்கும் கொஞ்சம் தான் கம்மி, ஒரு 150 ml கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு எடுத்தால் தான் ஒரு யூனிட், ஒரு பிளட் டோனர் அவ்வளோ கண்டிப்பாக இருந்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும் பிளட் டொனேஷனுக்குன்னு வரவங்க. இப்போது இவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்க, ஒரு 20 ml இவங்களுடைய பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ பிளட்டை கொடுக்க வந்து என் உடம்புல என்ன தான் ஆகுது, ரத்தம் வந்து இப்படி வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.

0: அதை அவங்க கிட்ட தெளிவுபடுத்துறது சிரமமாகவே இருக்குது. எப்படியும் ரத்தம் போனால் அது எப்படி வரும் அப்படின்றது. நீங்கள் இப்போ போன் மேரோலேருந்து அது மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. இவங்களை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அந்த சில சமயத்தில் பிளட்டு கொடுத்தோன்னே ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குறீங்க. அது ரிஃப்ரெஷ்மெண்ட்னா இப்போ இது ஒரு லாஸ் ஆகும்போது கெயின் வேணும் அப்படின்றதுனால அது தேவைப்படுதா, இல்லை பிளட்டு கொடுத்த உடனே அது திரும்பியும் அந்த அதை கெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுட்டில் ஏதாவது எடுக்கிறது நல்லதாக எடுக்கணுமா?
1: ஓகே, இதில் என்னென்னா இதில் நிறைய பிட்ஸ் அண்ட் பீஸஸ் ஆஃப் கேள்விஸ். அதில் நம்ம என்ன பண்ணோன்னா இது லைக் 350 ml ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிற, நம்ம எடுக்கிற ரத்தத்தை அப்படியே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. மொதல் அது என்னென்னா இப்போ ரத்தத்தை வந்து 350 ml எடுத்தோம்னா அதை வந்து தனித்தனி கூறுகளாக பிரிப்போம். கூறுகளாக பிரித்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்ம ரத்தத்திலேயே மெயினான மூணு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா RBCs அதாவது பேக்டு ரெட் பிளட் செல்ஸ், அது போக பிளேட்லெட்ஸ் அதாவது தட்டை அணுக்கள், அது போக பிளாஸ்மா, இந்த மாதிரி மூணு இது மெயினான மூணு இது இதுதான். அது போக நம்ம அந்த பிளாஸ்மாலேருந்து கிரையோ பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூரையும் நம்ம பிரிப்போம்.
0: ஸோ இப்போ 350 ml வந்து பிளாஸ்மா மட்டும் செப்பரேட்டாக எவ்வளோ கிடைக்கும்?
1: 180 ல் இருந்து 200 ml வரைக்கும் நமக்கு தாராளமாக இருக்கும் சார். டு அ மேக்ஸிமம் ஆஃப் 220 ml வரைக்கும் இருக்கலாம். ஸோ அந்த பிளாஸ்மா காம்போனன்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 48 hours நமக்கு வந்து அது வந்து ரீப்ளேஸ் ஆயிரும் பிளாஸ்மா காம்போனன்ட்ஸ். இந்த ரத்த அதே மாதிரி தட்டை அணுக்கள் வந்து 7 to 10 days நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். அந்த இரத்த அணுக்கள் வந்து திருப்பி உருவாகிறதுக்கு தான் அந்த நமக்கு 1 to 2 months கிட்ட நமக்கு வந்து ஆகும். மினிமம் 1 month தான் ஆகும். அதில் ஹீமோக்ளோபினைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ஹீமோக்ளோபினைசேஷன் தான் அந்த 3rd month வந்து நமக்கு நடக்கிறது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து 3 months கேப் விட்டு நமக்கு வந்து டொனேட் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த 350 ml எடுத்தால் எனக்கு வந்து எனக்கு வந்து
0: அந்த பழைய நார்மல் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் குறையிற மாதிரி ஃபீல் பண்றாங்க
1: பட் ஆக்சுவலா அது வந்து ஒரு டிரான்சியன்டான ப்ராசஸ் தான், கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு மைல்டான ஒரு மைல்டு ஹெமரேஜ் லெவலுக்கு தான் அது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம டொனேட் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு 100 to 200 ml நம்ம வந்து வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், கிறிஸ்டலைட்ஸ் ஆர் நம்ம வந்து தண்ணி குடிக்க சொல்லிடுறோம். அதே மாதிரி போஸ்ட் டொனேஷனும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் லைக் ஜூஸஸ் அதே மாதிரி நம்ம வாட்டர் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு தோராயமாக 200 to 300 ml நம்ம அப்போயே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். பட் என்னென்னா அந்த ஒரு மைல்டான ஒரு கிடினஸ் டிசினஸ் எல்லாம் முதல் தடவை டொனேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஒன்ஸ் அதை ரெகுலராக டொனேட் பண்ணனா நமக்கு வந்து பெருசாக அந்த டிசினஸ் கிடினஸ் அதெல்லாம் பெருசாக இருக்காது. அதே மாதிரி என்னென்னா டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரையாராகவே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். ஓகே, அப்போ நம்ம என்னென்னா இப்போ நாளைக்கு டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 24 hours ப்ரையாராகவே நல்லா ஹைட்ரேட்லாம் பண்ணணும், நல்லா தூக்கம் இருக்கணும், நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்புறம் டொனேட் பண்ணால் அந்த முதல் தடவை டொனேட் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த டிசினஸ் கிடினஸ் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இருக்காதுங்க சார்.
0: ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்துட்டால் நல்லது
1: நல்லது.
0: இதையும் தாண்டி அந்த பயம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது
1: இல்லைங்களா?
0: இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் அவங்க ஹெல்த்தும் இது பண்ணிக்கலாம், ஒரு பெனிஃபிட்ஸும் இதில் நிறையா இருக்குது இல்லைங்களா? இது போக நம்ம அந்த பிளட்டு வந்து பிளட் ரிக்குயர்மெண்ட் வந்து இப்போ நமக்கு அதிகமாக தேவை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா?
1: ஆமாங்க சார், கண்டிப்பாக. நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சில சமயம் வேஸ்டேஜும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட தேவைகளை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிட்டோம்னா நம்ம வேஸ்டேஜையும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அட் அ டைம் நமக்கு எந்த ஒரு பேஷண்ட்டுமே வந்து பிளட் இல்லாமல் வந்து உயிரிழந்தாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளை தள்ளப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான்.
0: அதே மாதிரி இங்கே இன்னொரு கேள்வி கூட இருக்குது. இப்போ 12.5 அப்படின்றீங்க, 18+ இருக்கும்போது 18+ ஹீமோக்ளோபின் இருக்கும்போது 17 மேலே போனாலே அது பிளட் டொனேஷன் பண்ண முடியாது அப்படின்றதும் இருக்குது. அது ஏன் அப்படின்ற கேள்வியும் இருக்குது இல்லைங்களா
1: சார்? ஆக்சுவலாக அதை வந்து நம்ம அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவோம்னா பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 2 இருக்குது, அதாவது பிரைமரி பாலிசைத்தீமியா செகண்டரி பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. பிரைமரி பாலிசைத்தீமியா அப்படிங்கிறது வந்து ஒரு மியூட்டேஷன், ஜாக்2 மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

0: மியூட்டேஷனால் வரக்கூடியது. அதனால் என்ன ஆகும்னா, இர்ரெசிஸ்டட் ப்ரொடக்ஷன், இது இர்ரெசிஸ்டபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் அந்த இரத்த அணுக்கள், அதாவது ஆர்பிசிஸ் தட்டை அணுக்கள், டபிள்யூபிசிஸ் எல்லாமே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா காம்பனன்ஸும் வந்து அட்டஸ்டச் வந்து நம்மளோட போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நீங்கள் கேட்ட மாதிரி 18.5 இருக்குது அப்படின்னா, எந்த காரணத்துக்காக அவருக்கு வந்து 18.5 இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டு நிரந்தரமாக ரத்த தானம் செய்ய தடை செய்யப்படுகிறது, அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடும். இதே நமக்கு வந்து அதே ஹெச்பி 18.5 சொன்ன மாதிரி செகண்டரி பாலிசைத்தீமியா வந்து எந்தெந்த கண்டிஷனில் வரும்னா, மெயினாக காமனானது வந்து ஹை ஆல்டிடியூட், இந்த மாதிரி நீலகிரி அந்த மாதிரி எந்தெந்த மலைவாழ் பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கெல்லாம் இன்வேரியபிளாக வந்து ஹெச்பி வந்து கொஞ்சம் ஹையர் எண்டில் தான் இருக்கும். அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸ் ஹை ஆல்டிடியூட்லேயே இருந்துட்டு ஸ்மோக்கிங்கும் பண்ணாங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக அதர் காசஸ் லைக் லிவர் டியூமர்ஸ், கிட்னி டியூமர்ஸ், எரித்ரோபாய்டின் எதாவது ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய எல்லா டியூமர்ஸுமே நமக்கு வந்து செகண்டரி பாலிசைத்தீமியா காஸ் பண்ணும். பட் அதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு வந்து ஐசோலேட்டடாக ரத்த அணுக்களும் ஹீமோக்ளோபின் மட்டும்தான் கூட இருக்குமே ஒழிய, நான் சொன்ன மாதிரி அந்த தட்டை அணுக்கள் டபிள்யூபிசிஸ் அதெல்லாம் கூட இருக்காது, அதெல்லாம் நார்மல் லெவல்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ ரிவைஸ்டு கைட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேல்ஸை பொறுத்த வரைக்கும் 18.5 வரைக்கும் டொனேட் பண்ணலாம், ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் 16.5 வரைக்கும் டொனேட் பண்ணலாம். அதுக்கு மேலே இருந்தேன்னா இது செகண்டரி பாலிசைத்தீமியா இருந்தால் கூட டொனேட் பண்ண வேண்டாம் தான்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஒரு ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, 18 இருக்கிறவங்க நிறைய பேர் டைமில் அவங்க சொல்கிறத கேட்டிருக்கும்போது என்னென்னா, நீங்கள் பிளட்டு கொடுத்து தான் ஆகணும், டிஸ்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏன் அதை டிஸ்கார்ட் பண்ணணும்
0: சார்? அது வந்து
1: இல்லை, இப்போ பிளட் டொனேஷன் பண்ணி இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமினெல்லாம் இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு கொடுக்கலான்னு சொல்கிறீங்க, 18.5 வரைக்குமே கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அதை டிஸ்கார்ட் பண்ணுன்றாங்க. இப்போ டிஸ்கார்ட் பண்ணும் அப்படின்றது அது அவங்களுக்கு உடம்புல இருக்கிறதுனால வேற ஏதாவது இஷ்யூஸ்.
0: நான் சொன்ன மாதிரி நமக்கு செகண்டரி பாலிசைத்தீமியில் யூஸ்வலாக அந்த 18.5 வந்து ஹையர் எண்டு தாங்க சார், அதை விட ஜாஸ்தியாக போகிறது கொஞ்சம் அரிது தான். அதனால 18.5 வரைக்கும் இருந்தால் கூட நம்ம அதை எடுத்து நம்ம பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. பட் பிரைமரி பாலிசைத்தீமியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் மாதிரி, அதாவது அந்த புற்றுநோய்க்கு முந்தைய ஸ்டேஜ் மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதை எடுத்து நம்ம பேஷண்ட்ஸுக்கு போட்டோம்னா அதை நம்ம அவங்களுக்கு ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த பிரைமரி பாலிசைத்தீமியால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. செகண்டரி பாலிசைத்தீமியா நான் சொன்ன மாதிரி 18.5-16.5 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் மேலே போச்சுன்னா ரத்தம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ஹீமோக்ளோபினோட அது கொஞ்சம் லைக் கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது ஒரு சில மெக்கானிக்கல் ரீசன்ஸ்னால நம்ம அதை வந்து அவங்களுக்கு வந்து வேணாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீடில் போட்டோம்னா நம்ம ஒரு 10-15 நிமிஷம் தான் மேக்சிமம்குள்ளே நம்ம அந்த 350 ml வெளியே எடுத்துடணும், இல்லைனா உறையிற தன்மை வந்து அதுக்கு ஜாஸ்தி. ஸோ இந்த 18.5 ஹெச்பி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, நார்மலாக இருக்கிற ரத்தத்தை விட அதோட ரத்தத்தோட திக்னஸ் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு மெக்கானிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கிறனால பெட்டர் வந்து வி ஆஸ் தம் நாட் டு டொனேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்கள சொல்லிடுறாங்க.
1: அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த இது மாறுபடுமா, அதில் பிளட்டில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸு, அப்புறம் வந்து இது நீங்கள் சொல்கிற மற்ற ரெண்டு இதுவும் பிளட் செல்ஸு அப்புறம் பிளாஸ்மா, இந்த இது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து அந்த 350 ml எடுக்கக்கூடிய அந்த பிளட்லேருந்து இது டிஃபர் ஆகுமா? சிலருக்கு ஜாஸ்தி, சிலருக்கு கம்மி, அப்படி
0: ஆகும் சார், கண்டிப்பாக ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளெயின்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹெச்பி வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 13 இருக்குது அப்படின்னா, அதே மேல் இது ஆல்டிடியூட் இப்போ நீலகிரி மாதிரி இடத்துல இருந்தோம்னா செகண்டரி பாலிசைத்தீமியா அந்த கிளைமேட்டே அவங்களுக்கு வந்து ப்ரொவோக் பண்ணும்.

0: அப்படிங்கிறப்ப நம்ம காம்பனன்ட் செப்பரேஷன் பண்ணுறப்ப என்னென்னா, நமக்கு அந்த இரத்த செல்களோட பேக்கிங் லெவல் வந்து இங்கே வந்து கம்மியாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீலகிரியில் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஹெமட்டோக்ரிட், அந்த செல்லோட பேக்கிங் லெவலை வந்து நம்ம வந்து ஹெமட்டோக்ரிட்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹெமட்டோக்ரிட் ஜாஸ்தி இருக்கும், ஹெச்பி ஜாஸ்தியாக இருக்கும், பிளாஸ்மா லெவல் கம்மியாக வர ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து இதுக்கும் நமக்கு பிளெயின்ஸ்லேயும் இருக்கக்கூடிய நமக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும், எதை பொறுத்துனா அவங்களோட ஹீமோக்ளோபினும் ஹெமட்டோக்ரிட் பொறுத்து அவங்ககிட்ட இருந்து சேகரிக்கக்கூடிய ரத்தத்தில் எவ்வளோ எம்எல் வந்து பிளாஸ்மா பிரிக்கிறோம், எவ்வளோ எம்எல் வந்து ரெட் பிளட் செல் பிரிக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனிப்பட்ட ஒரு இதாக தான் அமையுது.
1: சப்ஜெக்ட்குள்ள ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போகிறோன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக ஒரு கேள்வி, அதாவது மேல் தான் நிறைய பேர் வராங்க, ஃபீமேல் வந்து வரதில்ல. ஃபீமேல்ஸ் வந்து, அதாவது பெண்கள் வந்து எந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது, மேலுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், பெண்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்?
0: சார், பெண்கள் பொறுத்த வரைக்கும் 90% வந்து டெஃபர் ஆகுறது வந்து நமக்கு வந்து ஹீமோக்ளோபின்ல தாங்க சார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து ஒரு டோனராக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அயன்ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். இது ஃபீமேல் மேல்ஸுக்கு வந்து அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, எரித்ரோபாய்டின் ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு நிறைய ஹீமோக்ளோபின் சிந்தசிஸ் நடக்கும். அவங்க தனியாக அந்த மாதிரி அயன்ரிச் ஃபுட்ஸ் அப்படி எடுக்கணும்னு தேவை கிடையாது. பட் ஃபீமேல்ஸும் அப்படி இல்லை, ஏன்னா மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து மாதவிடை போகுது, ஒரு அமௌண்ட் ஆஃப் ரத்தப்போக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆவாங்க, ப்ரெக்னென்சியில் ரத்தப்போக்கு வரலாம். லாக்டேஷன் அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து எனர்ஜி கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் லெவல்ஸை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான இரும்பு சத்து உள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் ரெகுலர் டோனார்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி.
1: நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: அடுத்தது பிளட் டொனேஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். டாக்டர் அர்ச்சனா அவர்களோட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். மேம், இப்போ நீங்கள் சொல்லும்போது பிளட்டு தேவை நிறையா இருக்குது, ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த தேவை இருக்குது, இந்த பிளட்டு எடுக்கக்கூடிய அந்த பிளட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த பயன்பாடு இருக்குது? இப்போ ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்லேருந்து பிளட்டு வாங்க முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சார், ரத்தம் வந்து ஒரு தனிப்பட்ட நோய்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக நம்ம வந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். தெரப்பியூட்டிக், அதாவது அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலும் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக பார்த்தோம்னா விபத்துகள் ஏற்பட்டால் அதில் ரத்தப்போக்கு இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அறுவை சிகிச்சைகள், பிரசவத்தின் போது ஏற்படும் அதிகப்படியான ரத்தப்போக்கு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் புற்றுநோய் சிகிச்சை, அதாவது ப்ரையர் டு ரேடியோ தெரப்பி. இல்லை அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சைக்கு கீமோ தெரப்பி கொடுத்தோம்னா அவங்களுக்கு தட்டையணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாகிருக்கும். அந்த டைமில் மீன் டைம் அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பிளேட்லெட்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ரத்த சோகை, அதாவது அனீமியா இருக்கக்கூடிய கேசஸ், அந்த மாதிரி கேசஸ்க்கும் நம்ம வந்து ரத்தம் வந்து கொடுக்குறோம். அது போக தட்டையணுக்கள் பொறுத்த வரைக்கும், தட்டையணுக்கள் கம்மினால ரத்தப்போக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மினிமமான ஒரு 20,000 கவுண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தட்டையணுக்கள் வந்து கொடுப்போம். அதே மாதிரி டெங்கி அந்த மாதிரி கேசஸில் ஃப்ளூயிட் லீக்கேஜ், பிளாஸ்மா லீக்கேஜ்னால நமக்கு தட்டையணுக்கள் கம்மியாகும். அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம தட்டையணுக்கள் கொடுப்போம். பிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் கல்லீரல், தீவிரமான கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்த உறையிற தன்மைகள் எல்லாம் கம்மியாகி அதனால வந்து அவங்களுக்கு ரத்தப்போக்கு வரும். ஸோ அந்த டைமை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம பிளாஸ்மா. அதே மாதிரி இப்போ பாம்பு கடி அந்த மாதிரி ஹீமோடாக்சிக் ஸ்னேக்ஸ்லாம் கடிச்சிச்சுன்னா அந்த டைம்லேயே ரத்தம் உறையாமல் இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம பிளாஸ்மா, க்ரையோப்ரிசிப்டேட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட நோய்க்கும் எந்த மாதிரி நம்ம கொடுத்தா பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்யூஸ் பண்ணுவோம்.
0: ஸ்னேக் பைட்டிங் சமயத்துலையும் பிளட் டோன்,
1: ஆமாம் கண்டிப்பாக பண்ணலாம். அதில் வந்து நிறைய பாம்பு கடிகள் இருக்குது. அதில் மெயினாக வந்து நம்ம வந்து ஹீமோடாக்சிக் ஸ்னேக்ஸ், அந்த இதுக்கு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் சார்.
0: ஆக்சிடென்ட் சமயத்துலையும் பிளட் தேவைப்படும் இல்லைங்களா?
1: ஆமாங்க சார், கண்டிப்பாக. அது வந்து நம்ம எவ்வளோ எம்எல் வந்து லாஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ ஒரு சில சமயம் மேசிவ் டிரான்ஸ்ஃபியூஷன் அளவுக்கு நமக்கு வந்து ஹெமரேஜ், மேசிவ் ஹெமரேஜ் ஆயிடுச்சு, ஷாக்லாம் போயிட்டாங்க அப்படின்னா எல்லா காம்பனன்ஸையும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் வந்து நம்ம வந்து கொடுப்போம். 1:1:1:1 அந்த மாதிரி கொடுப்போம். இல்லை அந்தளவு பெருசாக ஹெமரேஜ் இல்லை அப்படின்னா எந்த பர்டிகுலர் காம்பனன்ஸ் மட்டும் அப்போதைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு தேவையோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுப்போம். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கிரேடிங் இருக்கு, கிரேடிங் பொறுத்து நம்ம கொடுப்போம்.
0: யார் யாரெல்லாம் பர்மனண்டாக

0: பிளட்டு கொடுக்கக்கூடாது.
1: சார், பெர்மனண்ட்டாக பிளட்டு கொடுக்கக்கூடாது பொறுத்த வரைக்கும், இதுக்கு முன்னாடி யாருக்காவது தீவிரமான இருதய சிகிச்சை நோய்கள், அதாவது பிரையாராவே இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எம்ஐ வந்திருக்கு, ஒரு ஆஞ்சைனா இருக்குது, ஒரு எப்பயுமே ஒரு செஸ்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்குது, சும்மா ஒரு 10-8 நடந்தாலே நமக்கு மூச்சு வாங்குறது, கால் வீக்கம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு உடல் உறுப்புலேயும் தீவிரமான நோய், அதாவது இப்போ நுரையீரல் எடுத்துக்கிட்டோம்னா சிவியர் சிஓபிடி, டெய்லி வந்து ஆஸ்துமாவுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அடிக்கடி இழப்பு வரும், அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் இருக்குது, பக்கவாதத்தினால ஏதாவது நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வலிப்பு நோய் பொறுத்த வரைக்கும், ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு தீவிரமான வலிப்பு நோய் இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து பெர்மனண்ட்டாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி இப்போதைக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து கண்டிப்பாக டொனேட் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய சட்டப்படி. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாலிசைத்தீமியா வந்து டொனேட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட், அதாவது இப்போ ஒரு ஃபீமேல் டொனேட் பண்ண வராங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நோன் ஹெச்ஐவி கேஸ் இல்லை வேறு யாரோ இடையாவது தொடர்பு இருக்குது அப்படின்னா அதை பெட்டர் வந்து அவங்க ரிவீல் பண்ணி டொனேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
0: நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்றது எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காகவே புரியுது. விண்டோ பீரியடில் கூட இருக்கலாம்.
1: ஆமாங்க சார், ஏன்னா நோன் ஹெச்ஐவி அப்படின்னா நம்மளால் டெஸ்டிங் மூலமாக கண்டுபிடிக்க முடியும், பட் ஒருத்தவங்களோட கான்டாக்டில் இருக்காங்க அந்த மீன் டைமில் நமக்கு டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டெஸ்டிங்கில் விண்டோ பீரியடில் இருந்தால் நமக்கு வந்து நெகட்டிவ்னு ரிஃப்ட்
0: அன்னோன் பர்சன் கூட இந்த மாதிரி செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்துச்சு, இருந்து அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸ் வரைக்கும் இருந்து அப்படின்னா அவங்களும் டொனேட்
1: பண்ணணும். டு அவாய்ட் பிளட் டொனேஷன் அப்படின்னு தான் சொல்றோம். நம்மளோட டான்சாக்ஸ், அதாவது TNSBTC கைட்லைன்ஸ்லேயே நமக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க, ஏதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் சிஃபிலிஸ் கோனேரியா எதுவும் இருக்குதா, இல்லை ஹெச்ஐவி பேஷண்ட் ஆர் PLHA-ஓட ஏதாவது ரீசன்ட் கான்டாக்ட்ஸ் இருக்குதா, இல்லை அப்படின்னா அந்த ஹெச்ஐவினால் வரக்கூடிய சிம்டம்ஸ், அதாவது ரெப்பிட்டட் ஃபீவர், டயரியா, லிம்ஃபடினோபதி அந்த மாதிரி எதுவும் இருந்ததுனாலும் நீங்கள் பெட்டர் வந்து அதை வந்து பெர்மனண்ட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்.
0: அதே மாதிரி
1: டிபி பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸுங்க சார், அதாவது நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடிச்சு, அதாவது டிபி நெகட்டிவ் ஆன பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டொனேட் பண்ணலாம். அதுக்கான விண்டோ பீரியட் வந்து 2 இயர்ஸ். பட் எம்டிஆர் டிபி, எக்ஸ்டிஆர் டிபி அந்த மாதிரிலாம் குணப்படுத்த முடியாத டிபி வகைகளை வந்து பெர்மனன்ட் டெஃபரல் தாங்க சார்.
0: அப்போ சோரியாசிஸ் மேடம்,
1: சோரியாசிஸ்லாம் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்,
0: அது ஒன்றும் பிரச்சனை,
1: அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதான் க்ரானிக்கான டிசீசஸ் எது இருந்தாலுமே நம்ம டொனேட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஒரே வார்த்தையில் டோனார் ஷுட் பி ஹெல்தி. ஹெல்தியாக இல்லை, சோரியாசிஸ் வந்து ஒரு ஹெல்தியான கண்டிஷன் கிடையாது, அப்படின்னா பெட்டர் டு அவாய்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க.
0: அதான் முக்கியமா அந்த கோமார்பிடிட்டி குரூப்,
1: கோமார்பிடிட்டிஸ் எஸ் சார், கோமார்பிடிட்டிஸ் இருக்கக்கூடிய யாருமே டொனேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க சார் சொல்றேன்.
0: இப்போ பிளட், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் இருக்கட்டும், பிளட் டோனர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்
1: சார், சொல்லக்கூடியது என்னன்னா தொழிலால் வந்து நம்ம வந்து மாறுபட்டாலும் ஒரு மனிதநேயத்தோட ஒரு ஒரு காசுக்காக நம்ம சேரணும்னா அது வந்து பிளட் டொனேஷன் தான். ஏன்னா இதனால நம்மளால் ஒரு 3 உயிர் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது அது வந்து மிகப்பெரிய விஷயம். வேறு எந்த ஒரு இதுலேயுமே சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, டாக்டர் தான் உயிரை காப்பாற்ற முடியும், அப்படிலாம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட ஒரு ரத்த தானம் பண்ணனா 3 உயிரை
0: காப்பாற்றிருக்கு. என்னோட ரத்தம் வேற யாரோட உடம்புல ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க சார், அது வந்து
0: ஒரு உயிர் தான் இல்லை மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, படத்துல நடிச்சாதான் ஹீரோ, அப்படிலாம் கிடையாது. உயிரை காப்பாத்தினாலே அவங்க வந்து ஒரு ஹீரோ தான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த விதை வந்து எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வரணும். ஒரு 18 வயசு ஆனவுடனே பிளட் டொனேஷன் பண்ணுறது வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணணும் இந்த சொசைட்டியில். அதுதான் என் பையன் டொனேட் பண்ணக்கூடாது. ஒரு சில பெண்கள்லாம் வருவாங்க, வந்துட்டு எங்கள் அம்மா பண்ண வேணாம் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ஒரு நார்மலான விஷயம், நார்மலைஸ் பண்ணணும். அதை வந்து யாருன்னா ஒரு ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய

0: சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் அவங்க. அது ஒன்று தான். அது வந்து என்ன தான் இன்சிஸ்ட் பண்ணாலும் தனி தனி நபருடைய ஒரு விருப்பம்தான் அது. அது வந்து அவங்களாவே வந்து நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே என்னதான் ஆகுது அப்படின்னு வந்து வந்தால் தான் ஒழிய நமக்கு வந்து அது எல்லாரையும் பெனிஃபிட் பண்ணுவோம்.
1: கண்டிப்பாக. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும், நம்ம அவங்கள பிளட் டோனர்ஸை மோட்டிவேட் பண்ணுறதும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதும் அது வந்து ரொம்ப முக்கியமாக அவசியப்படுது. அப்போது நம்மளுடைய மாவட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் டொனேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்கவங்க, அதை அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்கிறோம்
0: சார்? டொனேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அன்னைக்கு டொனேட் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சொன்ன மாதிரி நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் லைக் ஜூஸஸ் பிஸ்கட்ஸ் மற்றபடி அவங்களுக்கு அந்த டேட்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அது போக வந்து முக்கியமாக வந்து ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம். அதாவது வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே ஜூன் 14 அன்னைக்கு நடக்குது. அதில் வந்து யாரெல்லாம் வருடாந்திரம் வந்து 3 முறை இரத்த தானம் செய்திருக்காங்களோ, அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் 3 முறை, பெண்கள்னா 2 முறை, அந்த வருடத்தில் வந்து அவங்க வந்து இரத்த தானம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் கையினால் விருது கொடுக்குறோம், கேடயங்கள் கொடுக்குறோம், அது போக சர்டிஃபிகேட் நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து என்னன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ரெகக்னிஷன் தான், அவங்கள வந்து ஒரு பாராட்டும் விதமா. ஏன்னா நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே பெரிய ஆபீசர்ஸ் வந்து நமக்கு ஹானர் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு அது வந்து ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதனால இண்டிவிஜுவல் டோனர்ஸ் வந்து நம்ம இது என்கரேஜ் பண்றோம். அதே மாதிரி அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து வாலண்டரி பிளட் டொனேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்றோம். அதுல வந்து என்னன்னா ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் வந்து நமக்கு பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவங்கள பாராட்டும் விதமாக அதையும் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வச்சு அவங்கள வந்து பாராட்டுக்குரியது பாராட்டும் விதமாக நம்ம அதைக்கும் அவங்களுக்கும் கேடயங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் வருடம் வருடம் நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து நடத்துகிறோம்.
1: கண்டிப்பாக அதை அவங்க மகிழ்ச்சியோடு அதை வாங்குறதையும் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இந்த பிளட் டொனேஷன் பண்ணுற அந்த டோனர்ஸ்க்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இந்த மாதிரி பிளட் டொனேஷனை பற்றியும் ஆர்கனைசர்ஸ் பிளட் டொனேஷன் பண்ணுறவங்க அது ரிலேட்டடான குவஸ்டின்ஸுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பிலும் நேர்களின் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி. நன்றிங்க சார்.

நேயர்கள், இதுவரை ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகள் தானம் மற்றும் இரத்த தானம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பங்கு பெற்ற நேரடி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எதிரும் புதிரும். இன்னைக்கு நம்மளுடைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பொருந்தாத ஒரு விஷயத்த என்ன அது பொருந்தாத ஒண்ணு அப்படின்றத தான் நம்ம பேச போறோம். நம்மளோட இணையிறது ஆஷாவும் நானும் தான் இருக்கிறோம். கண்டிப்பாக ஆஷா சொல்லுங்கள் எப்படி அதை நீங்கள்
1: அது ஒன்றும் ரொம்ப ஈஸி தான். நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வந்து நம்ம பிஸ்னஸ் எல்லாருமே விளையாடுவாங்க. இப்போ வந்து நான் நம்ம என்ன செய்யலாம்னாக்க ஒரு நாலு வார்த்தைகள் தருவோம், அதில் மூணு வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒன்று வந்து பொருந்தாமல் இருக்கும். அந்த பொருந்தாத இது எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் கேம், ரொம்ப ஜாலியாக சுவாரஸ்யமாக இருக்கும்.
0: டைரெக்டாக நம்ம ஒரு பாட்டுக்கு அப்புறம் போகலாமா? டைரெக்டாக பிஸ்னஸ்
1: பாட்டுக்கு அப்புறம் போகலாம், ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம நான் நம்பர் கூட சொல்லிடுறேன். லிஸ்னஸ் வந்து நம்ம கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளூர் நேராக இருந்தால் 93444 90010 இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். அதே வந்து

0: பிரைன் ஃபங்க்ஷனா வைக்கிறது
1: ரொம்ப நாள் ஃபுல்லா நம்ம என்ன செய்றோம்னா அப்படியே அது இது வேலை செய்யணும் அது இதுன்னு யோசனை எல்லாமே இருக்கு இல்லைங்களா
0: இருக்குது.
1: அதுல இருந்து இந்த 1 hour வந்து அப்படியே ஃப்ரீயா இருக்கும்போது என்ன ஆகும், ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது அந்த பிரைனுக்கு நீங்க சொன்ன மாதிரி
0: ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம லிஸ்னர்ஸ்கிட்ட கேட்டு பேசலாம்.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ராஜ் மற்றும் ஆஷா தான் இருக்கிறோம். ஆஷா, அந்த எதிரும் புதிரும் கேள்விகளெல்லாம் நீங்கள் எடுத்து ரெடியாகவே வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலில் அட்டன் பண்ணிடலாம் இல்லையா?
1: ஆ, ஆமாம், கட்டாயமா. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கங்க, திருப்பூர் இருந்து பாலன் பேசுறேன். நிலையத்தில் அனைவரும் நலம் நாடும் நண்பன் பாலன். சொல்லுங்க சார்.
1: சரி, ஓகே, இப்போ கேம் குளம் போலாம்.
2: ஆ, போலாங்கம்மா. முதல் நேரம் வந்ததுக்கு
1: நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்
2: சொல்லுங்க.
1: பொருந்தாத ஒன்று வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ நான் நாலு வார்த்தைகளை தரவா, அதில் வந்து பொருந்தாத ஒன்று வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம், சூளாமணி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி. கேட்டீங்களா?
2: சொல்லுங்க.
1: ஹலோ,
2: சொல்லுங்கம்மா.
0: இன்னொரு தடவை அவங்க சொல்ல சொல்றாங்க.
1: சிலப்பதிகாரம், சூளாமணி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி.
0: ஐந்து காப்பியம் உங்களுக்கு தெரியுமா?
2: மூணு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொன்னதுல ஒண்ணுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, விடை அதான் இருக்கும் நினைக்கிறேன்.
0: என்ன?
2: சூளாமணி.
0: சூளாமணியா?
2: ஆமா,
1: சூளாமணி அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர்.
0: ப்ளீஸ்,
1: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: இது ஒரு அனுமான சொன்னதாங்க, மற்ற மூணு பத்தி நல்லா தெரியும், இந்த சூளாமணி தான் தெரியாம இருந்துச்சு.
1: அப்படிங்களா, ரொம்ப சூப்பருங்க. அடுத்த ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாமா?
2: ஆ, கேளுங்க.
1: அடுத்த க்வெஸ்சன் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, மார்கோனி, அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, மார்கோனி, அரிஸ்டாட்டில்.
2: மார்கோனி.
1: எப்படி சொல்றீங்க?
2: மத்தவங்க எல்லாம் தத்துவ ஞானிகள், இவர் மட்டும்தான் வானொலியை கண்டுபிடிச்சார் நினைக்கிறேன்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். எத்தனை எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் வந்து டக்கு டக்குனு ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா வந்திருக்கீங்க.
2: நன்றிங்க. முதல் வாரம் வந்து
1: முதல் லிசனரா வந்து முதல் ரெண்டு க்வெஸ்சனுக்குமே ஆன்சர் பண்ணீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்க?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு, அதுல ரெண்டு க்வெஸ்சனுக்கும் சரியான பதில் சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஓகேங்க, நன்றி. இதே மாதிரி கரெக்டான ஆன்சரோட இதே மாதிரி நிறைய கேம்ல நீங்க கலந்துக்கணும்.
2: ஒரே ஒரு நிமிஷம்மா.
1: ஆ, சொல்லுங்க.
2: நான் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, வீட்டில் சீனியர் சிட்டிசன் வேறு இருக்கிறதுனால சாயந்தரம் நாலு பேஞ்சு ஒரு ஃப்ரெண்டு கூட டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப.
1: ஆமாம் ஆமாங்க, அதுதான் சொல்கிறேன். நாள் பூரா வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அது இதை யோசிச்சுட்டு இருக்கணும், அதெல்லாமே விட்டுட்டு இந்த ஒன் ஹவர் வந்து அப்படி ஜாலியாக நம்மளோட மைண்டும் ஃப்ரீயாக வச்சுட்டு விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்குது இல்லைங்களா? அவர் சந்தோஷமாக இருக்கு.
2: ஆமாங்க மேம், வீட்டில் நான் தனியாகவே இருக்கேன், சாயந்தரம் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்,
1: ஜாலி, சந்தோஷம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி இல்லைங்களா?
0: ரெடியா இருக்காங்க சொல்லுங்க.
1: ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, கேக்குதுங்களா?
0: கட் ஆச்சு. வணக்கம்.
3: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு பேர் சொல்லுங்க.
3: மேடம், தூத்துக்குடி மாவட்டம், அயன்ரஜ்.
1: ஓகே, இப்போ உங்க கொஸ்டின் கேட்க போறேன். கருவேலம், புளிய மரம், சவுக்கு மரம், யூகலிப்டஸ் மரம். இதுல எது ஆட்வன் ஆட் அவுட்? எது ஆட்மன் அவுட்?
3: யூகலிப்டஸ் மரம்.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
3: அது மருந்து தயாரிக்கலாம்.
1: தைலம்.
3: ஆம், தைலம்.

0: மறாது.
1: தைலமும் ஒரு மருந்து தானே?
0: ஆமா அதான்.
2: ஓகே சூப்பர் சூப்பர்.
0: ஹலோ
2: ஹலோ, கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க, சூப்பருங்க.
1: நானும் பேசிட்டே தாங்க இருக்கிறேன்.
2: இப்போ ஒன் ஹவர் உட்கார்ந்து பேசிட்டே இருந்தார் இல்லையா, அதனால தான் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நானே பேசுறேன்.
1: எப்படி எப்படிங்க? நான் பேச மாட்டேன்றீங்க.
0: நன்றி
1: நன்றிங்க.
0: ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.

0: லைன்ல இருக்காரு,
1: நம்ம
0: அவர்
1: பேச
0: கொஸ்டின் கேட்டலாமா?
1: கொஸ்டின் கேட்டுடலாம். அவர் கொஸ்டினுக்கு ஏற்கனவே தயாராக தான் இருப்பாங்க எல்லாமே. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம பேசிடலாம்.
0: ஓகே, கட்டாயமாக பேசலாம். அடுத்த கொஸ்டின் கூட என்ன அப்படின்னா, என்ன கொடுக்கலாங்க ஜெவராஜ்?
1: கண்டிப்பாக நீங்கள் தான் கேள்வி கேட்குறதுல ரெடியாக இருக்கிறீங்க நிறையா, அதனால் நீங்களே கேட்டுருங்க.
0: சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே பார்த்தா கட் ஆகிட்டாங்க. ஓகே, வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்கலாம், அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, ஒரு லிசனர் லைனில் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து?
2: வணக்கம், கோவை மாவட்டம் பொள்ளாச்சிருந்து சரவணகுமார் பேசுகிறேன். என்ன கொஸ்டின் கேளுங்க.
0: என்ன கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சுறுசுறுப்பாக வந்துட்டீங்களா? ஓகே, நீங்கள் கேட்குறப்ப தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்கன்னு தெரியுது, அதனால் நானும் வந்து கொஸ்டின் கேட்டுறேன். இப்போ வந்து கருணாஸ்,
2: சொல்லுங்க
0: கருணாஸ், ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, செந்தில்.
2: கருணா, ஆர்ஜே பாலாஜி,
0: கருணாஸ் கருணாஸ் தெரியலங்களா?
2: கருணாஸ் கருணாஸ்
0: கருணாஸ் ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, செந்தில். இதுல எது பொருந்தாதது?
2: யோகி பாபு நடிகருங்க. அப்புறம் வந்து கருணாஸ், அப்புறம் ஆர்ஜே பாலாஜி டைரக்டர்.
0: இன்னொருத்தர் வந்து செந்தில்.
2: செந்தில் காமெடி ஆக்டர், யோகி பாபு ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி காமெடி ஆக்டர் அல்லவே?
0: சரி, ஓகே, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அடுத்த கேமில் வந்து என்ன ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் வரணும், சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சந்திரசாகர் திருப்பூர்லேருந்து.
0: ஓ ஓகே, சொல்லுங்கள், க்வெஸ்சன் கேட்டிங்களா?
3: சொல்லுங்கள்.
0: ஆ, கருணாஸ், ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, செந்தில், இது நாளில் எது வந்து பொருந்தாத ஒன்று?
3: ஆர்ஜே பாலாஜி, கருணாஸ், யோகி பாபு,
0: செந்தில்.
3: செந்தில்,
0: ம்,
3: ஆர்ஜே பாலாஜி
0: எப்படி சொல்றீங்க?
3: அவர் ஆர்ஜேவா இருந்து நடிக்க போனாருங்க, மற்றவங்க நடிக்க அந்த காமெடி நடிகர்.
0: இல்ல, இன்னொரு ஆன்சர் கூட இருக்கு அதுக்கான ஆன்சர், ஆனா நீங்க சொன்னது இப்போ வந்து ராங்.
3: ராங்களா?
0: ஆமா. ஓகே, அடுத்து யாராவது வந்து இந்த இதுக்கான ஆன்சர் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஓகே, லிசனர் கூட லைனில் வந்துட்டாங்க, அவங்க கூட கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம், ரமேஷ் டைலர் பேசுகிறேன்.
0: ஓகே, சொல்லுங்கள், க்வெஸ்சன் கேட்டிங்களா?
4: கேட்டேன், ஆர்ஜே பாலாஜி.
0: அது எப்படி இது எல்லாருமே வந்து ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு உடனே டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க யோசிக்காமல்?
4: அவர் ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரேட்டர்,
0: அதனால தான் சொல்கிறீங்களா?
4: ஆமாம்,
0: நான் சொன்னது அதை வச்சு இல்லை, இன்னும் வேற ஒரு விஷயம் கூட இருக்கு, யோசிச்சு பாருங்களேன், நல்லா தெரியும். ஓகே, இப்போ வந்து நீங்க நல்லா யோசிச்சுட்டு அடுத்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வரலாம் லைன்ல, சரிங்களா? தேங்க்யூங்க, தேங்க்யூங்க ஜெவராஜ். இதுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் வந்து அவங்க யோசிச்சுட்டே இருக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே எப்போ மிஸ் ஆன ஹிட்டு.

0: ஓகே, இது மாதிரி சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டோம். இப்போ நம்ம தொடர்ந்து வந்து அடுத்த லிசனர் கூட வந்துட்டாங்க, நம்ம அவங்க கூட கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லிசனர் வந்தார், என்ன சொல்ல, லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த லிசனர் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ, வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவரம் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: ஆ, மாலை வணக்கம்ங்க. குவெஸ்சன் கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு குவெஸ்சன் சொல்லிருந்தீங்களா?
1: கருணாஸ் மேடம்.
0: கருணாஸா? எப்படி கருணாஸ் கண்டுபிடிச்சீங்க?
1: அவர் இசையமைப்பாளர் மேடம்.
0: இசையமைப்பாளரா?
1: ஆமாங்க, ஒரு பத்துக்கு ரெண்டு பத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு, அதுவா மற்ற பத்து அரசியல்வாதி வேற.
0: அது கரெக்டா தப்பா அப்படின்னு தெரியலையே.
1: மற்ற மூணு பேர் காமெடியன்ங்க, இவர் மட்டும் இசையமைச்சிருக்கிறாரு, ஒரு பத்துக்கு ரெண்டு பத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு.
0: சாரிங்க, நீங்க சொன்னது ராங்க.
1: என்னங்க
0: நீங்க சொன்ன? தப்பு.
1: தப்புங்களா?
0: ஆமா.
1: இல்லைங்க மேடம், கரெக்ட் மேடம்.
0: எப்படி கரெக்ட்னு சொல்றீங்க?
1: மற்ற இவர் மட்டும் தான் மேடம் இசையமைச்சிருக்கிறாரு, அதோ பாட்டு பாடி இருக்கிறாரு.
0: சரி, உங்களுடைய விருப்பப்படி அது கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அது வந்து நான் சொல்றது ராங்க, தப்பு.
1: சொல்லுங்க மேடம், பாக்கலாம். சொல்லுங்க,
0: அடுத்த ஒரு டிசைட் கேட்டலாமா? சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நினைக்கிறேன்
0: நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கருணாஸ், ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, செந்தில். கருணாஸ், ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, செந்தில். கருணாஸ், ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, செந்தில்.
2: செந்திலுங்க மேடம்.
0: செந்திலுங்களா? எப்படி கரெக்டா சொல்றீங்க?
2: கரெக்டா தான் மேடம்.
0: அது எப்படி கரெக்ட் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னாக்கா, இவங்க எல்லாமே வந்து காமெடி ஆக்டர்ஸ். கருணாஸ், ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, செந்தில். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் சேர்த்து அந்த ஆன்சர் நான் சொல்றேன். இவங்க நாலு பேருமே வந்து இவங்க வந்து காமெடி ஆக்டர்ஸ். ஆனா இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு படத்துல வந்து ஹீரோவும் நடிச்சிருக்காங்க. கருணாஸும் நடிச்சிருக்காரு, ஆர்ஜே பாலாஜியும் நடிச்சிருக்காரு, யோகி பாபு நடிச்சிருக்காரு. ஆனா செந்தில் வந்து ஒரு படத்துல கூட ஹீரோவா நடிச்சதே இல்ல. அதனாலதான் நான் செந்தில சொன்னேன். ஓகேங்களா?
2: தேங்க்யூங்க,
0: தேங்க்யூங்க. ஓகே, இது வந்து தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு அதுக்கப்புறம் பேசலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. ஆஷா வேக வேகமாக கேள்விங்களை கேட்டிருக்காங்க, நீங்களும் வேக வேகமாக பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நானும் அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த கேள்வி நானே கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆஷா கேட்காம ஆஷா கொஞ்சம் அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருந்து என்ன கொஞ்சம் முறைச்சிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக பரவாயில்ல. அடுத்த கேள்வி என்ன, அடுத்த பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த புதிர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைனில் நேயர் வந்துட்டாங்க, பேசலாமா? யார் இங்கே வந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கே வந்து பேசுகிறீங்க?
1: கயிறு
0: மேல நடக்கிறது கோமாளி அப்படின்னா அந்த கோமாளி வேலைலாம் பண்ணுவாங்கல்ல சர்க்கஸ்ல அந்த மாதிரி. அப்புறம் ஃபயர் ஸ்பின்னிங்,
1: மூணு ஆப்ஷன்ஸ் சார்,
2: 4
0: நாலு இருக்கு. சர்க்கஸ்
2: அப்படிங்கிறது ஒரு, சர்க்கஸ், செகண்ட் வந்து ரோப் வாக்கிங், தேர்ட் கோமாளி, फोर्थ வந்து ஃபயர் ஸ்பின்னிங்.
1: அந்த ஃபயர் ஸ்பின்னிங்ங்களா?
2: ஃபயர் ஸ்பின்னிங், ஃபயர் ஸ்பின்னிங்,
1: ஃபயர்
2: ஃபயர் ஸ்பின்னிங், ஃபயர் ஸ்பின்னிங்,
0: ஃபயர் ஸ்பின்னிங் அப்படின் போது இந்த தீல தீல தீய வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க
2: இல்லையா?
1: ஃபோர்த் ஆப்ஷன்ங்களா சார்?
0: எப்படி நீங்க ஃபோர்த் ஆப்ஷன் சொல்றீங்க?
1: மத்ததெல்லாம் சர்க்கஸோட ரிலேட்டடா இருக்குங்க சார்.
0: மத்ததெல்லாம் சர்க்கஸோட ரிலேட்டடா இருக்கா?
1: நீங்க கோமாளி சொன்னீங்க, அப்புறம் ரோப் வாக்கிங்.
0: ஆஷா சொல்லிட்டாங்க, அவங்க மியூசிக்லயே சொல்லிட்டாங்க ராங் ஆன்சர் அப்படின்ட்டு. அடுத்தது கேட்டுட்டுமா இல்லனா?
2: ஹலோ
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: ஆ வணக்கம், சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் பழனிதினகரன் மேடம்.
2: ஆ ஓகேங்க, க்வெஸ்சன் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன்.
3: கேட்டேன் மேடம், சர்க்கஸ்ல வந்து இந்த ரோப் வர்க் ரெண்டு, நீங்க சொன்ன மூணு ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம்.
2: எப்படி வாய்ப்பு இல்லைன்றீங்க? யோசிச்சு பார்த்தீங்க நல்லா.
3: கோமாளி வந்து இருப்பாங்க, வந்து தனியா வருது. ஃபயர் வாக் சொன்னது அது சர்க்கஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்றேன்.
2: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது சர்க்கஸா?
3: ஆமா மேடம். ஏன்னா இந்த ரோப் பார்க் எல்லாம் வந்து பிளாட் பார்க்ல தான் நடப்பாங்க பெரும்பாலும். அப்புறம் கோமாளி வந்து வேற இதுல ஃபங்க்ஷன்ல இருப்பாங்க. அப்ப வாக்கி சொன்னதெல்லாம் இதான் வருது. அந்த ஃபயர் கூட வந்து ரோப் அவுட்ல தான் இருப்பாங்க, கிரவுண்ட்ல ஏதாவது.
2: ராஜ் கரெக்டா அவங்க சொல்ற ஆன்சர்?
3: அப்படிதான் நினைக்கிறேன் மேடம்.
2: இல்லைங்க, நான் இருக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே வந்து நீங்க சர்க்கஸ், ரோப் வாக்கிங், அப்புறம் ஃபயர் ஸ்பின்னிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சாகச விளையாட்டுகள்.
3: ஓகே.
2: கோமாளி அப்படின்றதுல சர்க்கஸ் இருக்க ஒரு கேரக்டர் தான் கோமாளி.
3: ஆமா மேடம்.
2: அப்ப கோமாளி தான் நம்மளுக்கு செப்பரேட்.
3: ஓகே, அது பொருந்தாது. ஓகே,
2: பொருந்தாதது கோமாளி.
3: ஓகே மேடம்.
2: ஓகேங்க, அடுத்து ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாமா?
0: கண்டுபிடிச்சிடலாம்.
3: பூனாரை
2: கூழை கடா,
3: சரி,
2: கோழி,

0: கரண்டி வாயன்.
1: முயற்சிக்கு பாராட்டுகள்.
0: தொடர்ந்து நீங்க அடுத்த கேம்ல வரலாம். ஹலோ, யார் எங்க பேசுறீங்க?
2: குட் ஈவினிங் மேடம், ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து மதன் மோகன்.
0: ஆ, குட் ஈவினிங். ஓகே, இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் நீங்கள் சொல்ல போறீங்களா? இதில் பொருந்தாது.
1: இருங்க, நான் ஒன்று கேட்குறேன் பாருங்க. இளையராஜா, ஏ ஆர் ரகுமான், வி ராமநாதன், எம்எஸ் விஸ்வநாதன். வேகத்தில் போயிட்டாரா?
0: ஆமாம், இல்லை அவருக்காரு. நீங்கள் தான் நான் என்னோட கொஸ்டினுக்கு எங்கே ஆன்சர் சொல்லிடுவாருன்னு வேக வேகமாக வேற கொஸ்டின் போயிருக்கீங்க.
1: ஓகே, நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வி
2: வந்து கோழி மேடம்.
0: கோழிங்களா? வெரி குட், கரெக்ட். எப்படி சொன்னீங்க கோழின்னு?
1: தண்ணில
0: இருந்து மீன் பிடிக்கிற பறவைகள், பூனாரை, கோழிக்கடா, இது கரண்டி வாயின தண்ணியில மீன் பிடிக்கிறவங்க. கோழி வந்து தண்ணியில போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதோட ரெக்கை இருக்குல்ல, அது ரொம்ப வெயிட் ஆகி அதனால நடக்கவும் முடியாது, பறக்கவும் முடியாது. அதனால தான் கோழி தனி.
2: ஓகே மேடம்,
0: ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஜராஜ் கேக்குறாரு.
1: என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்ததுனாலே ஆன்சர் தெரிஞ்சிட்டு வராருன்னு சொன்ன, இருந்தாலும் நீங்கள் கொடுத்து நல்ல விளக்கம் கொடுத்துட்டீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே லைனில் இருக்காரா? வேற
0: அவரே தான் இருக்காரு.
1: அடுத்த கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க சார், கேளுங்க சார்.
1: ஜல்லிக்கட்டு, ஆடு புலி ஆட்டம், சிலம்பாட்டம், சேவல் சண்டை. முயற்சிக்கு பாராட்டுகள்.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: இருவரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும்.
1: கேள்வி கேட்டீங்களா?
3: சொல்லுங்க சார், இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்க.
1: ஜல்லிக்கட்டு, ஆடு புலி ஆட்டம், சிலம்பாட்டம், சேவல் சண்டை.
3: இன்னொரு வாட்டி சொல்லுங்க, என்னது? ஆடு புலி ஆட்டம்,
0: ஜல்லிக்கட்டு, ஆடு புலி ஆட்டம், சிலம்பாட்டம், சேவல் சண்டை.
3: ஓகே ஓகே, ஆனா சொல்றது வந்து சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்றேன்.
1: சிலம்பாட்டம் வந்து தவறான விடை.
0: ரைட்டான ஆன்சரோட நெக்ஸ்ட் நீங்க திரும்ப வரலாம்.
3: ஆடு புலி ஆட்டம், விலங்க வச்சுதான விளையாடுறோம் அப்படி யோசிச்சேன். அது இல்லன்னு வேற ஆங்கிள் யோசிக்கலாம்
1: பார்த்தேன்.
0: இந்த ஜல்லிக்கட்டு, சிலம்பாட்டம், சேவல் சண்டை, இதெல்லாமே வந்து வீர விளையாட்டுகள். இது வந்து நம்ம பொழுதுபோக்க விளையாடுறது வந்து ஆடு புலி ஆட்டம்.
3: இளையராஜா,
0: சரி, இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், ஜி ராமநாதன், எம் எஸ் விஸ்வநாதன். ஹலோ,
3: ஜி ராமநாதன்.
0: எப்படி சொல்றீங்க?
3: இவங்க எல்லாருமே இசையமைப்பாளர்கள், அவர் இயக்குனர் தானே?
0: எல்லாருமே இசையமைப்பாளர்கள், அவர் வந்து இயக்குனரா?
3: அப்படி நினைச்சு ஜி ராமநாதன் சொன்னேன்.
1: நன்றி.
3: பரவாயில்ல மேம், பழைய கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியுது பாத்தீங்களா, ஆச்சரியமா இருக்கு.
0: எந்த க்வெஸ்சன் கேட்டா டக்கு டக்கு நம்ம ஆன்சர் வச்சு ஆன்சர் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்திருக்கீங்க இல்லையா? இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், ஜி, இவங்க, எம் எஸ் விஸ்வநாதன் எல்லாம் வந்து எப்படியோ வந்து இசையும் அமைச்சிட்டு ஏதோ ஒரு பாடலாவது பாடியிருக்காங்க. ஜி ராமநாதன் என்ன செஞ்சாரு அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து இசையில மட்டுமே கவனம் இருந்தது, அதுல தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத வர பாடல இன்ட்ரெஸ்டே இல்ல, அதனால அவர் ஒரு பாடல் கூட பாடவே இல்லை.
3: பாடினதே கிடையாது.
0: அதுதான் ஆன்சர்.
3: சூப்பர் சூப்பர்,
0: ஓகே, தேங்க்யூ.

0: தேங்க்யூ மேம், வேலூர் சந்திரசேகர் விழுந்திருக்கேன்.
1: நன்றி.
2: இனி தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். இளைஞர்கள், இது ஊட்டி FM 101.8.
3: உங்கள் ஊட்டி FM 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு தயாராகி நீ என்ன வேணாலும் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற தோரணையில் நிறைய பேர் லைனில் வந்துகிட்டே இருக்கீங்க. அடுத்த காலகட்டம் நம்ம பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: யார் இங்கே பேசுகிறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து.
0: கேள்வி கேட்கலாம்.
2: ஹலோ, கேட்குதுங்களா? வீணா போகலையே, எப்படி லைன் கிடைச்சு பாத்தீங்களா? எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ வந்து ராஜ் கோஸ்ன் கேக்குறாரு.
0: கேள்வி என்ன அப்படின்னா, காண்டாமிருகம், புலி, சிறுத்தை, கழுதை, புலி, எது பொருந்தாத ஒரு விலங்கு? காண்டாமிருகம், புலி, சிறுத்தை, கழுதை, புலி.
2: ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? லைன் கட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஒன்று இருக்காரு. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: ஆ, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
3: மேடம், நீலகிரி மாவட்டம் இருக்கிறாங்களா மேடம்?
2: ஓகே, சொல்லுங்க, இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? பொருந்தாத ஒண்ணு எது? காண்டாமிருகம், புலி, சிறுத்தை, கழுதை, புலி.
3: காண்டாமிருகம் மேடம்.
2: எப்படி சொல்றீங்க?
3: எப்படின்னாக்கா,
2: இவங்க எல்லாமே வந்து என்ன செய்யறாங்கன்னா, நான்வெஜ் புலி மாமிசம் சாப்பிடுறவங்க, ஆனா வந்து காண்டம் மிருகம் இருக்கு.
0: கண்டிப்பா வித்தியாசம் நிறைய இருக்குது. எல்லாம் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்குகள், இது மட்டும் காண்டம் மிருகம் அப்படி கிடையாது.
2: ஆமா ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாம். இன்னொரு கூட லைன்ல வந்தாச்சு,
0: நீங்க கேளுங்க.
2: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: சசிகலா, திருப்பூர், கணக்கம்பாளையம்.
2: ஓகே, உங்களுக்கு ஒரு சூப்பரான, ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன். சுயம்வரம், காதலர் தினம், சேது, முதல்வன், இது நாள்ல பொருந்தாதது எது?
4: இன்னொரு டைம் சொல்லுங்க.
2: சுயம்வரம், காதலர் தினம், சேது, முதல்வன்.
4: சேது.
2: சேது அப்படினு சொல்லிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஹலோ, வணக்கம்.
3: மேடம்.
2: ஆ, ஓகே, வணக்கம், சொல்லுங்க.
3: மேடம், இந்த லாஸ்ட் சொன்னீங்க ஆன்சர் என்ன சொல்லுங்க?
0: மீதி ரெண்டு தான் இருக்கும். அப்ப கடைசி வரவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க.

0: ஓகேயா?
1: சரிங்களா மேடம்?
2: சரிங்க, ராங் ராங் ராங். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: ஊட்டி ஜிகேபி ராஜா.
0: உங்களுக்கு கேள்வியே மாத்தணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா நாலுல ஒண்ணு பொருந்தாது கேட்டிருந்தோம், ரெண்டு சொல்லி ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டோம், இன்னும் ரெண்டுதான் இருக்குது.
2: சரி, வந்த உடனே வந்து எப்படியோ ஒரு ஆன்சர் சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்திருப்பாரு, அதுக்காக வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்கட்டுமே.
0: சரி ட்ரை பண்ணுங்க. ஆஷா சொல்லிட்டாங்க.
2: ஓகே சொல்லுங்க. சுயம்வரம், காதலர் தினம், சேது, முதல்வன், இது நாள் இது பொருந்தாதது?
3: சுயம்வரம்.
2: எப்படி சொல்றீங்க?
3: அது 24 மணி நேரத்துல அது இது பண்ணிடுங்க.
2: 24 மணி நேரத்துல வெரி குட் வெரி குட் ரொம்ப சூப்பர் சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கூட கரெக்டா தான் சொல்லிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா சார் சொல்லுங்க சார் இல்ல முதல் காலரா இந்த கேள்விக்கு முதல் காலரா வந்திருந்தீங்கனாலும் கரெக்டா சொல்லிருப்பீங்க இல்லையா நன்றி நன்றி இன்னொரு क्वेश्चन கூட உங்களுக்கு கேட்கலாமா போதுமா ட்ரை பண்ணிரலாம் அப்படின்றீங்க
3: நினைக்கிறேன்
2: மரத்துல தான் இருக்கும் சாப்பிட்டு
3: இருக்கோங்க.
2: பனி சிறுத்தை, அமூர் சிறுத்தை, சிங்கம், செம்பாண்டா.
3: மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சிங்கத்துல வரும்னு நினைக்கிறேங்க.
2: எப்படி சொல்றீங்க சிங்கத்துல வரும்னு?
3: ஏன்னா மீதி எல்லாம் வந்து
2: ஹலோ வணக்கம்.
0: கிருஷ்ணமூர்த்தி, ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் கேக்கட்டுமா?
2: ரொம்ப சிம்பிள்.
0: அம்பையர், ஸ்டம்ப், பிட்ச், ஹேண்ட்பால்.
4: அம்பையர்.
0: நீங்க இவ்வளவு வேகமா வந்து ராங் ஆன்சர் சொல்லிட்டீங்களே. அந்த கிரிக்கெட்ல அந்த மூணு கோடு மூணு ஸ்டெம்ப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம்புக்கு பக்கத்துல ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த ரெண்டு ஸ்டெம்புக்கும் இடைப்பட்ட இதுதான் பிட்ச்.
4: ஓகே, இப்ப வந்து அம்பையர் தானே மனிதர், இது வந்து மூணு வந்து நம்ம அப்படி இல்லையே, ஹேண்ட்பால், ஸ்டம்ப், பிச்சிங்கிறது வேற.
2: நெக்ஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஆன்சர் சொல்றோம். ஹலோ வணக்கம்.
0: கொஞ்சம் நல்லா யோசிச்சா தான் தெளிவான பதில சொல்ல முடியும்.
2: அடுத்து ஒரு நேர் வந்தார், ரொம்ப பிஸியா வந்த ஆன்சர் எப்படியோ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவரோட லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே
0: சொல்லிடுங்க.
2: ஓகே நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னாக்கா, அம்பையர், ஸ்டெம்ப், பிட்ச் இதெல்லாமே வந்து கிரிக்கெட்ல வருது, கிரிக்கெட்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ். இந்த ஹேண்ட்பால் அப்படின்றது வந்து ஃபுட்பால் யூஸ் பண்ற வேர்டு.
0: கேள்விக்கு பதில் சொல்லி கரெக்டாக சொன்னவங்களுக்கும் கரெக்டாக சொல்லாதவங்களுக்கும் நன்றி. கால் பண்ண அனைவருக்கும் நன்றி சொல்லி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறது உங்கள் அன்பு நண்பன் ராஜ் மற்றும்
2: நான் உங்களுடைய ஆஷா.

0: 1.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திரமோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான தான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

Thank you.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
1: வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அத்திக்கிரை சத்திச்சரவணன் முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.

0: கரகடா நீ சரிகமா துண்டிருக்கிறது கதா
1: கரிசம்
0: சரி கரதா
1: பாரு நீ
0: தகதி

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

அவன் வீட்டுக்கு பாரம் யங் பரபறியாமல் சிலவிடும் மனிதன் தாய்க்கும் பாரம் தனக்கும் பாரம்.

0: கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

இன்றைய மாலை ஒலிபரப்பில் 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கம்பளு படுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை ஒலிபரப்பில் 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமுக தொழில் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் மானி பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜோசப் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரைக்கானம், 9:30 நாடக மலர் நாடகம் சிவரஞ்சினி, எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார். 10:00 காற்றோடு கலந்திரவா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி. கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். 6:15 அருளிசி பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் மதிமாறன். 7:00 காந்தியஞ்சலி, 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நிகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர்னா பாரத் சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்புரம் மணி பல்லவம் புதினத்துடன் உணவே உன்னதம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நின்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு உங்கள் பார்வையில் உயர்ந்த தானம், 12:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நம் நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை,

குறித்து விமர்சனம். 7:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி மாணவன் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டல் தொடர்கிறது. ஆங்கிலத்தில் செய்திகள் எழுதி அஞ்சல்.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேலூரிலிருந்து பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற தடகள வீராங்கனை எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ். ஐம் அன் அட்வொகேட், அத்லீட், ஜம்பர், ஆல் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியுடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த், ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கறது அமைஞ்சது. ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு கொண்டு வரும்.
0: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசுலி அனல்மின் திட்டப்பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காட்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை மீண்டும் பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும் அவர்கள்

0: பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டதாகவும் இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி 89.37 அடியாக உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 290. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம்

0: தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40, ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னே, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்,
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
7: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். காதல் எப்பொழுதுமே சுவாரஸ்யமான ஒன்று, அதிலும் கிராமப்புற காதல் அதி அற்புதமான ஒன்றாக இருக்கும் அல்லவா? ஒரு 1980s and 1990s கிராமப்புறத்தில் ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் காதல் என்றால் அவர்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் சந்தித்து பேசிக் கொள்ள முடியாது. நண்பர்கள் மூலமாகவோ அல்லது தோட்டத்திற்கு செல்லும் வழியில் அங்கு மறைவாக நின்று பேசிக் கொள்வது என்று சுவாரஸ்யமான ஒன்றுதான் அந்த காலகட்டத்தின் காதல். நாம் இன்றும் ஒரு விடயத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டு போவோம். காதலர்கள் மணிக்கணக்கில் பேசிக் கொள்கிறார்கள், ஆனால் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளவே முடியாதல்லவா? ஆனால் இதற்கு நேர்மாறாக கிராமத்தில் கிடைத்த சொற்ப நேரத்தில் பேசிக் கொள்ள வேண்டும், ஆனால் மனதில் உள்ளதெல்லாம் கொட்ட வேண்டும். எவ்வளவு முரணாக இருக்கும்! அப்படிப்பட்ட தருணங்களை பாடலாக விவரித்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பாடல், நிகழ்ச்சியின் முதல் பாடலாக.

நாம் நேசிக்கும் ஆணோ பெண்ணோ அவர்களை பற்றிய நினைவை எப்பொழுதும் மனதிற்கு கொண்டு வருவது அவர்களின் முகம்தான். மனதில் பதிவாகி இருக்கும் அந்த முகத்துடன் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த பாடலில் ஒரு பெண்ணின் மேல் ஒரு இளைஞனுக்கு காதல் வருகிறது. ஆனால் அந்த காதலை அவளிடம் பல முறை முயற்சி செய்தும் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அதில் ஒரு

உடன் பாருங்கள், அந்த பெண்ணிற்கும் அந்த இளைஞனின் மேல் காதல் இருக்கிறது. அவள் அவனது காதலை புரிந்து கொண்டுள்ளாள். ஆனால் இருவரும் தங்கள் காதலை பரஸ்பரம் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை, அல்லது வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையவில்லை. மனதிற்குள்ளாகவே காதல் பூத்து குலுங்குகிறது. கண்கள் வழியாகவே இருவரும் பேசிக் கொள்கின்றனர். அவனை பற்றி அவளும், அவளை பற்றி அவனும், இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்து உருகுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாகும்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், காதலிக்கும் காதலர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான், வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று. ஆனால் அந்த வாய்ப்பு இல்லை, அந்த வரம் எத்தனை பேருக்கு வாய்க்கிறது என்பது இறைவன் மட்டுமே அறிந்த ஒன்று. சேர்ந்து வாழ முடியுமோ வாழ முடியாதோ, ஆனால் ஒருவர் மேல் வைத்த காதல் என்பது உயிர் உள்ள வரை மனதில் குடிக்கொண்டிருக்கும் அல்லவா? சிறு சிறு தருணங்களாக அவர்களுடன் கழித்த பொழுதுகள், பேசிய வார்த்தைகள், அளித்த பரிசுகள் என்று உணர்வு சார்ந்தது காதல். அது வாழ்க்கை முழுவதும் கூட துணையாக வரும் அல்லவா? அதையும் தாண்டி வாழ்க்கையில் இணைந்தால் அது மிக சிறந்த தருணங்களில் ஒன்றாக போற்றப்படும். இதனை கூறும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு வடுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: சட்டப்பேரவையில் தான். சென்னை
1: பதிலளித்தது பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக உறுப்பினர் திரு சுதாகர் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் வரும் வாகனங்கள் மாநகர எல்லைக்குள் வந்த பிறகு நகருக்குள் நுழைய 3 மணி நேரம் ஆவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 8 வழிப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாகவும் அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கீழ்வேலூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் உள்வட்ட சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பது குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோல் திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது துறையின் பரிசீலனையில் உள்ளதாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். தமிழகத்தில் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக மத்திய அரசு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். பன்றிக் காய்ச்சல் எனப்படும் H1N1 வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என்றும் கேள்வி நேரத்தின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்தார். பேரவைக் கூட்டத்தொடர் முடிந்ததும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நேரில் சென்று தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் புதிதாக 300 செவிலியர்கள் மற்றும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதாகவும் இதனை 2 பிரித்து புதிய வட்டம் உருவாக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர்களுக்கு தேவையான குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்றும் தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். குறும்பர், காட்டு நாயக்கர், இருளர் போன்ற சமூகத்தினருக்கு சாதிச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உள்ள இடையூறுகள் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றார். நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ஆய்வு செய்வதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் தேவைப்படும் இடங்களில் நெல் உற்பத்தி பரப்பளவு மற்றும் நெல் வரத்து ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். பல ஆண்டுகளாக பேரவையில் இருந்து வந்த நடைமுறையை மாற்றி மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முன்பே அறிவிப்புகளை வெளியிட்டு பேசலாம் என்று புதிய நடைமுறையை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். இதற்கு திமுக மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திரைப்படத்தின் முடிவு முன்பே தெரிந்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினாலும் பரவாயில்லை, அறிவிப்புகளை முதலில் வெளியிடலாம் என்று உறுதிப்பட அவர் கூறினார். பேரவைத் தலைவரின் முடிவு பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வசதியாக போய்விட்டது. சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வெளியிட்ட சில அறிவிப்புகள் அவை உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்த்தது. பள்ளி விடுதி மாணவர்களுக்கு உணவு கட்டணத்தை 400 ரூபாய் உயர்த்தி 1800 ரூபாயாகவும் கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு 500 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாயாகவும் வழங்கப்படும் என்றும் இதனால் 200 கோடி ரூபாய் கூடுதல் செலவு

0: அமைச்சர் தெரிவித்தார். சமூக நீதித்துறையின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்படும் என்றும், சர்வதேச அளவில் சாதனை செய்யும் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்க விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறுபான்மையின மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள ஆண்டுக்கு 2500 நபர்கள் வீதம் 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் பேரவையில் அறிவித்தார். கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும் என்றும், சமத்துவத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய சமூக மாணவியர் உயர்கல்வியை தொடர ஏதுவாக அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு அரசு நிர்ணயித்த கட்டணத் தொகையை அரசே வழங்கும் வகையில் முதலாம் ஆண்டிற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொன்மையான தேவாலயங்களை பழுதுபார்க்கவும் புனரமைக்கவும் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், முஸ்லீம் வக்ஃப் சொத்துக்களையும் கிறிஸ்தவ வழிபாட்டுத் தலங்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் புதிய கட்டிடங்களை கட்டவும் வட்டியில்லா கடன் வழங்கவும் புதிய திட்டத்தை செயல்படுத்த 100 கோடி ரூபாய் சுழல் நிதி ஒதுக்கப்படும் என்றும், வக்ஃப் வாரியத்தின் மூலம் சென்னையில் சிறுபான்மையினர் மகளிர் கல்லூரி ஒன்று புதிதாக தொடங்கப்படும் என்றும், இதற்காக இந்த நிதியாண்டில் 2,45,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திரு ஷாஜகான் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் நிர்வாக மானியம் 2.5 கோடி ரூபாயிலிருந்து 5.5 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 84 பணியாளர்களும் 108 ஓய்வூதியதாரர்களும் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பர், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். நேபாளத்தில் பருவநிலை மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து வரும் தகவல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். திடீரென்று ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் 384 பயணிகள் காணாமல் போய்விட்டதாகவும், இவர்களில் 291 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், 91 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். ராணுவ வீரர்கள், காவல்துறை மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள், தனியார் துறையினர் தீவிர தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 80 பாலங்கள் மற்றும் 48 கிலோமீட்டர் சாலைகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 பேர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் சுற்றுலா சென்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்புக்கு ஆளான நிலையில் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களை காத்மாண்டுவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், கூடுதல் விவரங்களை பெறுவதற்கு தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்தார். இன்று நடைபெற்ற மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேரவை உறுப்பினர்கள் திரு ராஜா, திரு விஜய் தாமு, திரு சம்பத்குமார், திரு வைத்திலிங்கம், திரு பாலமுருகன், திரு தமிமுன் அன்சாரி, திரு மாரிமுத்து, திரு போஜராஜன், திரு ஜோதிமணி, திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருமதி உஷாராணி, திரு செந்தில் செல்வன், திரு இளையராஜா ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகளில் இடையிடையே கூச்சல், குழப்பம், அமளி ஏற்பட்டாலும் அவை நடவடிக்கைகளை அமைதியாக கொண்டு சென்று சுமூகமாக முடித்து வைத்த பெருமை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரையே சாரும்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சிவகாசியில் கடந்த 21 தேதி இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ்

0: செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக 3 நாட்களாக நடைபெற்று வந்த மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் கடந்த 21ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த முகாமில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த 50 விளம்பர பதாகைகள், மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மாவட்ட சமூக நல அலுவலகம், அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கி, ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் பொது சேவை மையம் ஆகிய துறைகளின் ஸ்டால்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. அஞ்சல் துறை மூலம் ஆதார் திருத்தம், பொது சேவை மையம் மூலமாக பிரிண்டிங், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கான பல்வேறு பதிவுகள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தல் உள்ளிட்ட பணிகள் இந்த ஸ்டால்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வினை பொதுமக்கள் பார்வையிடவும் மற்றும் பங்கேற்கவும் பல்வேறு விளம்பர உத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 19 அன்று துவங்கிய இந்த முகாம் 21 அன்று மதியம் நிறைவு பெற்றது. நிறைவு நாளன்று சிறப்பு நிகழ்வாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சார்பாக விஸ்வாஸ் 2026 மற்றும் எம்ப்ளாய் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2026 மற்றும் எஃப்ஓவின் நியூஸ் இன்ஸ்டேட்டிவ் பற்றிய கருத்தரங்கம் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு வேளாண்மை துறை துணை இயக்குநர் லதா மற்றும் உதவி இயக்குநர் முத்தையா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அன்பரசு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் அரங்குகளை அமைத்த துறைகளுக்கு நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர். 3 நாட்கள் நடந்த இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்ட நபர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் 66 நபர்கள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்காக பதிவு செய்துள்ளனர். 150 நபர்களுக்கு ஆதார் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன மற்றும் 200 நபர்களுக்கு ஆதார் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டன. பொது சேவை மையம் சார்பாக 1000 மேற்பட்டோர் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல திட்டங்களில் பதிவு செய்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமாக 200 நபர்களுக்கு குறை தீர்க்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியினை மதுரை கள விளம்பர உதவி அலுவலர் போஸ்வல் ஆசிர் மற்றும் திருநெல்வேலி தொழில்நுட்ப உதவி அலுவலர் வேல்முருகன் இணைந்து ஏற்பாடு செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ₹28.69 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு விபத்துகளில் தாய் தந்தை இருவரில் எவரேனும் ஒருவரை இழந்த 35 மாணவர்களுக்கு தலா ₹75,000 வீதம், மொத்தம் ₹26.25 லட்சம் மதிப்பிலான வைப்பு பத்திரங்களையும், சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து பணியின் போது மரணம் அடைந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 2 பயனாளிகளுக்கு சத்துணவு அமைப்பாளர் பணி ஆணையினையும், 1 பயனாளிக்கு சமையலர் பணி ஆணையினையும், 2 பயனாளிகளுக்கு சமையல் உதவியாளர் பணிக்கான ஆணை என மொத்தம் 5 பயனாளிகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையினையும் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 10ஆம் தேதி வங்கிகளுக்கான கடன் திட்ட அறிக்கையினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வெளியிட்டார். இக்கூட்டத்தில் அவர் தெரிவிக்கையில், மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் மாவட்ட வங்கிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக விருதுநகர் மாவட்டத்தின் 2026-27ஆம் ஆண்டுக்கான கடன் திட்ட அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இதில் வங்கிகள் மூலமாக ₹37,959.6 கோடி கடன் 2026-27 ஆண்டில் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார பகுதிகளில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்றுள்ள பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குநர் சங்கி கடந்த 7ஆம் தேதி ஆய்வு செய்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரு ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003 மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிகாரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிகாரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படும்.

0: அரசு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரகளுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும், பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 3,17,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள வளர்ந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம
1: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜி யுன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

0: வைஷ்ணவி அன்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஊட்டி எஃப்எம் 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்,
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

தொடர்கிறது விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். பூண்டு நடவு செய்துள்ள விவசாயிகளே, பூண்டு பயிரில் புசேரியம் ஆடுகள் நோய் காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த கார்பன் டாக்சின் 1 லிட்டர் நீரில் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முள்ளங்கி நடவு செய்துள்ள விவசாயிகளே, முள்ளங்கி பயிரில் நிர்வகிக்க 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்ரானிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோஸ் நடவு செய்துள்ள விவசாயிகளே, முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். மிளகு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, மிளகு நோயில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடர்மா அசோஸ்பைரிலம் அல்லது பேசிலிஸ் செப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்பு நாக்கு 600 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இதை செயல்படுத்த வேண்டும். இடி மின்னல் போன்ற சமயங்களில் உங்கள் விலங்குகளை பாதுகாக்க விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மற்றும் மருத்துவர்களுடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
5: வா செம்பருத்தி, பெரும்பாலும் வேலைகள்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு வயலையும் உழுது போடணும்.
4: அப்ப வேலை இன்னும் இருக்கு போலயே. சரி உட்காரு, உனக்கு கொய்யாப்பழம் கொண்டு வரேன்.
5: என்னது, கொய்யாப்பழமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு மூண எடுத்துட்டு வா புள்ள.
4: அதுக்கு என்ன, நாலஞ்சாவே எடுத்துக்கிட்டு வரேன். இந்தா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
5: ரொம்ப ருசியா இருக்கு புள்ள, பிரமாதமா இருக்கு. ஆமா, எந்த கடையில வாங்கின?
4: கடையா மருதாணி, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது.
5: அப்படியா புள்ள, நல்லா இருக்கு. ஆமா, என்ன உரம் போட்டு வளர்க்குற?
4: எல்லாம் இயற்கை உரத்தோட மகிமை தான், வேற எந்த மருந்தும் போடுறது இல்ல.
5: பரவாயில்லையே, இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பாக்குறியா? ஆமா, இதெல்லாம் யாருகிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்ட?
4: அது எதுக்கு உனக்கு?
5: இல்ல, தெரிஞ்சுகிட்டா நானும் என் தோட்டத்துல முயற்சி பண்ணுவேல்ல.
4: அப்படியா? அப்படின்னா பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்களோட அனுபவங்களை கேளு.
6: நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி. நான் இப்போது இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கந்தன்கொள்ளின்ற ஒரு கிராமத்தில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்டகிரேட்டட் ஃபார்ம்னால் கொய்யா செடிகளோ ஒரு இன்டர் கிராப்பாக வந்து கடலை, காய்கறி, கீரை, அது மாதிரி வந்து நாட்டுக்கோழி. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஆடு, செம்மறி ஆடும் பண்ண போகிறோம். ஏன்னா பியூர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவை வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து வர வைக்கிற மாதிரி அப்படி பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால, ஏற்கனவே இதில் பண்ண நம்மளுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம்.
7: கலப்பு பண்ணயமாக வருது. என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்கய்யா. பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
6: ரொம்ப முக்கியமான கேள்வி, நுணுக்கமான கேள்வியும் கூட இது. இது நிறைய பேருக்கு வந்து, அதாவது என்ன சொன்னால், நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறது இல்லை. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்பெனியில் நானாக ஒரு சின்ன கம்பெனி வச்சு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பர்பஸாக இதுக்கு வந்து நம்ம உள்ளே வர்றோம். அப்போ நான் வரும்பொழுது என்னோட சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு 13 பேர் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே படிச்சுட்டு ஐடியில் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் 100 மட்டும்தான் அதில் நிலச்சி நிற்கிறோம், மற்றவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க் பேஸ்டான ஒரு வேலை. அதாவது ஒர்க்கு நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். ஒரு சில ஆளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு ஆளை வச்சு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு டஃப்பு இந்த கேள்வியை சொல்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறேன், குடும்பத்தோட நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான் என்னோட குடும்பம், என்னோட செடி, என்னோட கோழி, அதோட நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோட லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நம்ம கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுதே இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
7: ஆமாம், உங்கள் மொபைலில் பார்த்தேன்
6: பார்த்தீங்களா? அப்போ

0: நம்ம ஆரம்பத்திலிருந்து எனக்கு புரியல அப்படின்னா இதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த தகவலை கேட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும்? அப்போ இது சத்து பற்றாக்குறையா, பூச்சி நோய் தாக்குதலா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா, தண்ணி வெயில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வர்ற பிரச்சனையா அப்படின்றத அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து பக்காவாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த கொய்யா காய் வந்து, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இன்னும் திரட்சியாக பெருசாக நல்லா அப்படி தானே இருக்குது?
1: ஆமாம், நல்லா பளிச்சுன்னு இருக்கு.
0: அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து சாத்தியம் கண்டிப்பாக, ஆனால் கண்டிஷன் என்னென்னா அதை வந்து கேர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டோம்னா இதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஒரு தியரிலாம் இல்லை, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் தோட்டத்துக்குள்ளே இருக்கேன், செடிகளோடையே இருக்கேன். அதில் இருக்கிற அசைவுகள் எனக்கு வந்து புரியுறதுன்றதுனால பீரியாட்டிக்கலாக அதுக்கு இன்புட்டு பூச்சி வெரைட்டி அதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த இரிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால விவசாயம்னாலே அது இயற்கை தான், இது இடையில மாறினா தான் அது தாராளமாக வந்துட்டுருக்கு. என்னோடய செடிக்கு இது வரைக்கும் நான் எந்த விதமான கெமிக்கல் உரமும் போட்டதே இல்லை. வந்து பார்க்குறவங்க தோட்டக்கலைத்துறையிலேருந்தோ இல்லை மற்ற துறையிலேருந்து அரசு துறையிலேருந்து வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு பிரமிச்சு தான் போவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்போம்மா.
1: எவ்வளவோ பழமரங்கள் இருக்கும்போது ஏன் கொய்யாவை தேர்ந்தெடுத்தீங்க?
0: ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிராஜுவேட், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு வேறு வந்து ஒரு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சாங்க. நான் அவங்களுக்கு கூட இருந்தேன், நான் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நிலையான வருமானம் நம்மளுக்கு உண்டு, ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான ஒரு மேம்படியான ஒரு வருமானம் இருக்குது. அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் நான் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவோம்ன்றப்ப இந்த துறையை நான் இன்னொரு நண்பர் மூலமாக நம்ம செய்கிறோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா இயற்கை முறையில் இந்த வேளாண் தொழில் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த முடிவு, யார், நானும் அந்த நண்பரும் எடுத்த முடிவு. அப்போது இப்போ நம்ம ஒரு நிலையான வருமானத்தை விட்டுட்டு வர்றோம்ல, அப்போது நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு வந்து நிலையான ரெவன்யூ கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறப்போ கொய்யா அதுக்கு வந்து ஆப்டானது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ கொய்யாவை தேடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு ஃப்ரூட்ஸுன்றதுனால அதை வந்து தேடி சாப்பிட்றாங்க. டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால அதை வந்து தேடி தேடி வந்து வாங்குறோம். மற்ற பொருள் ஒரு பழ கடையில் மற்ற பழங்கள் மூவ் ஆகிறதுக்கும் கொய்யா மூவ் ஆகிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் ஃபாஸ்ட்
1: வேகமாக போகும்.
0: இதுதான் வந்து விரும்பினாலும் விரும்பலைனாலும் பலவந்தமாக கூட சாப்பிட்ற ஆளுக்கு இருக்காங்க. கொய்யாவை கொய்யாவை சாப்பிட்டா தான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இதை கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, விதை தடிமனாக இருக்காது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும், அதனால் வந்து அதை சாப்பிடுவாங்க. அதனால் மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப் அப்படின்றதுனால நம்ம கொய்யாவை செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலான நிலையான ரெவன்யூ நம்மளுக்கு வரணும் இல்லை, அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணோம்.
1: எவ்வளவு ஏக்கரில் இப்போ கொய்யா போட்டுருக்கு?
0: 3 ஏக்கர்.
1: என்ன ரகமோ
0: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அர்கா கிராண்ட் அப்படின்ற ஒரு பெங்களூர் வெரைட்டியும்,
1: அர்கா கிராண்ட்
0: தைவான் பிங்க் அப்படின்னு, அதாவது வெட்டினா உள்ளக்க வந்து அந்த ஃப்ளஷ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஆரஞ்சு கலரில் பிங்க் கலரில் இருக்கும், ஜூஸியாக இருக்கும், அது அர்கா கிராண்ட் சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்களே.
1: ஆமாம்.
0: இன்னொன்று வந்து லைட் பிங்கா, கொஞ்சம் காயா இருந்துச்சுன்னா வெள்ளையாக தான் இருக்கும், கொஞ்சம்
1: எடுத்துருந்துச்சுன்னு
0: அப்படின்னா அது லைட் பிங்க் கலரில் வரும். தைவான் பிங்க்னு ஒரு வெரைட்டி, இந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது சோப்பு கொய்யா, கொஞ்சம் அது வந்து டியூரபிலிட்டி இருக்கிறது வந்து தைவான் பிங்கு.
1: கீப்பிங் வச்சு சாப்பிடலாம்,
0: ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்தாலும் ஒன்றாவது. இப்போ இது வந்து பழுத்துருச்சுன்னா எடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: என்ன இடைவெளிங்க செடிக்கு செடி?
0: ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நம்ம 7x7 வந்து 7 அடி 7 அடி
1: அப்படின்னு ஸ்கொயராக நட்டுருக்கோம்.
0: அப்படி வைக்கிறது என்ன எதுன்னா அந்த ஒர்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு
1: உள்ளே ஏதாவது வண்டி கிட்டி கூட ஓட்டலாம்,
0: வண்டிகளை ஓட்டலாம். நம்ம உள்ளக்க இப்போ யார் மேனுவலாக பண்ணுறது இல்லைல்ல,
1: ஆள் கிடைக்கல,
0: ஆள் கிடைக்க மாட்டுறாங்க, நம்மளாலேயும் அது பண்ண முடியல. அப்போ ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம வண்டி தான் பயன்படுத்துகிறோம், உள்ளே களை வெட்டுறதுக்கு மிஷின் பயன்படுத்துகிறோம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உள்ள ட்ராலி தான் நம்ம பயன்படுத்துகிறோம், மிஷினில் ஏற்றிட்டு போகிறோம். ஸோ அப்போ அந்த கேப்பு வந்து அப்படி இருந்துமே இருந்தால் 100 செடி 100 செடியோடு டச் பண்ணிடும். செடி வந்து காற்றோட்டமாக இருக்கிறது அவசியம், என்னத்தை தான் கவாத்து பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது அப்படின்னு. அடர் நடவு முறை தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸிங்காக இருக்கும்.
1: இதுவே அடர் நடவு தான்.
0: அடர் நடவு தான், 30 அடி வைக்கிற சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கொய்யா மரத்துக்கும் ஒரு
1: இன்னொரு மரத்துக்குமா
0: 30 அடி
1: 30 அடி
0: அதான் வந்து ட்ரெடிஷ்னல்
1: பெரிய இடமா இருக்கு உங்களுக்கு 30 அடி
0: படரும்ல. இப்போ வந்து அந்த மரத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படி விட்டுறதுதான், அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லை, இல்லை வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வந்து ஃபுல் ப்ரூனிங் பண்ணுவோம்.
1: அது எப்போ பண்ணுவீங்க?
0: மொத்தம் அப்படி சைசிங் பண்ணி விட்டுருவோம்.
1: ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்
0: 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம்,
1: பண்ணிட்டோம்.
0: பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த அடுத்த வந்து அந்த ஈல்டு வந்து வந்தது. அப்புறம் இடையில வந்து என்ன செய்வோம்னா அந்த பிஞ்சிங் சொல்லுவாங்க, நுனியை மட்டும் அப்படி கட் பண்ணி விடுறது.
1: ஒவ்வொரு நுனியும் கட் பண்ணுமா?
0: ஒவ்வொரு நுனியும் கட் பண்ணி

0: அது அப்போதான்
1: பூ வருமா?
0: பூ எடுக்கும். இப்போ பூ எடுக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு அல்லது மூணு முறை ப்ரூனிங் நம்ம வந்து பண்ணிடுவோம். அதனால இந்த அடர் நடும் முறை வந்து சாத்தியம், இல்லைன்னா சாத்தியம் இல்லை. உள்ள ஒன்னொரு செடியோட செடி பின்னிடும், ரொம்ப கஷ்டம்.
1: காத்தோட்டம் இல்லைன்னா நமக்கு பூக்கள் வராது, இல்லை
0: வரவும் செய்யாது.
1: இது மாதிரி ஏழுக்கு ஏழு நடவு போட்டுருக்கேன், போட்டால் கண்ணு நட்டதுலேருந்து நமக்கு எப்போ வந்து ஈல்டுக்கு வரும்?
0: இது வந்து சார், இது வந்து குளோனிங் முறைப்படிதே எடுக்கிறாங்க. பெரிய மரம், வளர்ந்த மரம் இருக்குல்ல, பத்து வருஷத்துக்கு மரத்தில் இருந்து குளோனிங் மடியை தான் அந்த இது, அதில் இருக்க ஜீனை எடுத்து தான் செடி உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ விதை போட்டெல்லாம் வர்றதில்லை. அப்போ என்னென்னா அந்த பெரிய மரத்தில் என்னென்ன அந்த கேரக்டரோடு தான் அந்த செடியே வருது. அப்போ நீங்கள் வரும்பொழுதே அந்த செடி பூவோடு இருக்கும், ஒரு சில செடிக்கு பிஞ்சே இருக்கும்.
1: ஓ,
0: அப்போ ஆறு மாதத்துலேயே அந்த செடி வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சு எடுக்கும் வருகும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த செடியை வந்து நல்லா வளர விட்டு, அதாவது ஒரு காய் கொடுத்தோம்னா உணவு உற்பத்தி பண்ணி அந்த காயை காய்க்கு கொடுத்து அந்த காயை சுவையாக அந்த நியூட்ரிஷன் வேல்யூவாக நல்ல அந்த குவாலிட்டியோட கொடுக்கறதுக்கு அந்த ஒரு செடியால் உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல இலைகளை உற்பத்தி பண்ணிட்டு நல்ல பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு வர்ற காயை மட்டும் வந்து நிறுத்தும். அப்போ வந்து நம்ம என்ன, பத்து மாதம் வரை வர்ற எல்லா பூ பிஞ்சையும் நம்ம கட் பண்ணி எடுத்துரும். அப்போ கட் பண்ணி விட்டுட்டா என்ன செய்யணும், செடி மட்டும் வளரும்,
1: நல்லா வேகமாக வளரும்,
0: வேகமாக வளரும், நிறைய இலைகளோடு வரும். அந்த டைமில் நம்ம இன்னும் தலைச்சத்து சார்ந்த இன்புட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுப்போம். அப்போ விறுவிறுன்னு வளரதான் செய்யும். இடையில வர்ற பூ பிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு அடுத்து பதினோராவது மாதத்தில் இருந்து வர்ற பூவை நிறுத்துவோம். அப்போ பதினொன்று பன்னெண்டு நாற்பத்தஞ்சு நாள் வச்சாங்களேன், ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு நாளுக்கு மேலே வர்ற காய் ஆரம்பித்து பதினோராம் மாதத்தில் ஆரம்பித்தோம்னா பன்னெண்டு, அதுக்கு அடுத்து இப்போ ஒரு வருஷம் கழித்து ஒன்று, ரெண்டாவது மாதம் அப்படி வர்ற காய் தான் குவாலிட்டியான காய். அதுக்கு இடையிலையும் காய் நம்ம மிஸ் ஆகி நம்ம என்ன தான் பிஞ்சு எடுத்து விட்டாலும்
1: சிலது
0: ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும். அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காயாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறல என் காய் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும், அவ்வளோதான்.
1: இதுக்கான இயற்கையான இடுபொருட்கள், நீங்கள் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டீங்க, தழைச்சத்து தரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் நான் நிறைய கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது இயற்கை. என்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்ன விதமான இடுபொருட்கள்லாம் இதுக்கு பயன்படுத்துகிறீங்க?
0: இது நம்ம காலங்காலமாக நம்ம இப்போ இந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயன்படுத்துறது தான். இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்ன தலைச்சத்துக்கு வந்தேன்னா ஜீவாமிரம் தான் கொடுப்பேன், அமிர்த கரைசல் வந்து கொடுப்போம். இப்போ ஜீவாமிரதம் கொடுக்கும்பொழுது உயிர் உரங்கள் இருக்குது, அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி வந்து இருக்கிற பொட்டாஸ் பாக்டீரியா அந்த ஜிங்க் பாக்டீரியா இதுகளெல்லாம் வந்து கலந்து இப்போ ஜீவாமிரதம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவாமிரத்தோட இந்த ஏதாச்சும் ஒன்றை கலந்துக்கணும். இந்த செடி வளர்க்குற காலங்களில் மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு தரம் ஜீவாமிரதம் அல்லது அமிர்த கரைசல், மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் கொடுப்போம், இது ரெண்டையும் கொடுப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தலை சத்து நிறைய. அப்புறம் மைக்ரோ நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம இந்த அரசு துறையில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம வந்து இந்த இயற்கு அப்புறம் எல்லா இலைகள் போட்டு கோமியத்தை உள்ளே போட்டு ஊற வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். மாதத்துக்கு ஒரு ரெண்டு தரம் மாதிரி நம்ம இயற்கு கரைசல் வந்து கொடுத்துருவோம், போரான் மெக்னீசியத்துக்காக பொட்டாசியமோட. இப்போ நீங்கள் எருக்கு கரைசல் கொடுத்தோம்னா தான் சைஸிங் நல்லா வரும், அந்த வெடிப்பு வராது, டாட்டாட்டாக இருக்கும்ல,
1: புள்ளி புள்ளியாக இருக்குமே.
0: ஆமாம், புள்ளி புள்ளியாக இல்லை, இந்த அம்மத்தல் மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்காமல் நல்ல சைஸும் குவாலிட்டியாக ஓடி வரும். இப்போ நான் எடுத்து வந்ததில் அந்த பழங்கள் எப்படி அந்த மாதிரி வரும், அதுக்காக எருக்கரைசல் கொடுப்போம். அப்புறம் பூ எடுக்கிற டைமில் வந்து ஒரு அரப்பு மோர் கரைசல் அல்லது தேங்காய்பால் மோர் கரைசல் அப்படி கொடுப்போம். வழக்கமாக எல்லாம் கொடுக்குற மீனமெல்லாம் பஞ்சகாவியா
1: இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிடுறீங்க?
0: நாங்களே தயார் பண்ணிக்கிறோம்,
1: சொந்தமா
0: நாமளே தயார் பண்ணிக்கிறோம்.
1: பஞ்சகவியா, மீனமில கரைசல்,
0: மோர் கரைசல்,
1: மோர் கரைசல்
0: அதுலேயே தேங்காய்பால் மோர், அரப்பு இலையில மோர் கரைசல் போடுறோம், மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல்,
1: பஞ்சகவியா,
0: பஞ்சகவியா, சாணப்பாசி கரைசல் போடுறோம்.
1: சாணப்பாசி கரைசல் அப்படின்னா என்னங்கய்யா? சாணத்தோட
0: சாணத்திலிருந்து ஒரு பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதை வந்து திருப்பி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு மல்டிபிள் பண்ணி வச்சு அதை வந்து என்னென்னா ஒரு தரம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீ அது காலி ஆயிடுச்சு ஒரு பத்து லிட்டர் இருந்துச்சுன்னா திருப்பி அதில் ஃபுல் தண்ணியை ஊற்றி ஒன்று ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை போனோம்னா அது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சாணப்பாசி கரைசல் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஜீவாமிரதம் போனீங்கன்னா ஒரு பானை அதில் ஊற்றிக்கலாம், மீனாமிரத்துக்கு ஒரு பானை ஊற்றலாம், பஞ்சகாவியாக ஒரு பானை அதில் ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டர் கலந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த சாணத்துலேருந்து வர்ற அந்த பாக்டீரியா வந்து இருக்கும், வெயிலில் நல்லா வளரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இப்போ ஒரு இடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது வந்து கேன் தண்ணி இல்லை, போர் தண்ணியை நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிங்க, அந்த தண்ணி ரெண்டு தண்ணியை ஒன்று வீட்டுக்குள்ளேயும் ஒன்று வெயிலையும் வச்சுங்களேன், வெயிலில் வச்ச தண்ணி மூணே நாளில் பாசி பிடிச்சிடும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது பாசி பிடிக்காது.
1: வெயிலினுடைய வேகமாக
0: வெயிலில் அந்த ஒரு சில பாக்டீரியா விறுவிறுன்னு வளரும். அந்த பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு வந்து பெரிய அளவில் பயன்படுது. நான் இந்த கொஞ்ச நாளாக அதை நான் நல்லா கவனிச்சிட்ருக்கேன், அருமையாக வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்புறம் சின்ன சின்ன இந்த ஹியூமிக் ஆசிடு அது மாதிரி வந்து அந்த சீவீடு அதெல்லாம் கொடுப்போம்.

0: முழுக்க முழுக்க இயற்கை தான், ஒரு துளி ரசாயனோட வர்றது இல்லை.
1: இல்லை அது நம்ம பர்பஸே இல்லை, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அது
0: தேவையில்லை.
1: ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்மளோட பர்பஸ் வந்து நம்ம இதுக்கு வரவே மாட்டோம். ஆல்ரெடி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வேலை,
0: வேலையில் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க.
1: நெல்ல இருந்துக்கிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம இருந்தோம். அதனால் வந்து பைபாஸ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ போன திருப்பலாம் ஒரு சில சமயத்தில் மழை காலத்தில் பூச்சி டைம்லலாம் நிறைய லாஸ் வர சமயத்தெல்லாம் வர்றவங்க இப்போ என் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எதுக்கு இப்படி படிச்சுட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படி அப்படி இப்படி இறங்கிட வேண்டியதானே, அப்படி கண்டு காணாமல் அப்படி
0: செஞ்சுக்க வேண்டியதானே,
1: செஞ்சுக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட எதிர்த்து ஒன்றும் பேசுறதில்ல,
0: கேட்டுக்கிறது
1: ஆரோக்கியம் பண்ணுறதில்ல அப்படின்னு சரின்னு கேட்டுக்கிறது. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோமோ அதையே செஞ்சுக்கிறது. வந்தது உரட்டம் ஈல்டு வர்றதுக்கெலாம் வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அந்த அர்க்கக்கரன் ஒரு குவாலிட்டியெலாம் நான் சொன்னல, அது வந்து பழுத்துருச்சுன்னா உடனே சாப்பிட்றோம், அது அது காசு ஆக்கிடணும்,
0: இல்லை உடனே அதை அள்ளிட்டு வீணாக போயிடும்.
1: இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டன் காய் வந்து சேல் பண்ண முடியல, முதல் ஈல்டுன்றனால வியாபாரிகளை நம்ம டச் பண்ண முடியல. அதை நம்ம திருப்பி டீ கம்போஸ் தான் பண்ணோம். இதே இந்த சாணப்பாச்சிக்கரை சில நாட்டு சக்கரையை போட்டு அதை கட் பண்ணி ட்ரம்முக்குள்ளே போட்டு ஊற வச்சு
0: படத்தை
1: கழிச்சு அப்படி கசக்கி மறுபடியும் திருப்பி வந்து
0: அந்த படத்தையே
1: பழத்தையே அப்படி கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வாங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி சரி ஆனதான் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து வளர்க்குறதுக்கோ அல்லது வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கிறதுக்கோ எவ்வளவோ கெமிக்கல் நம்மளுக்கு தெரியும், நம்மளும் படித்தால் தானே நம்மளும்
0: இந்த தெரியுமில்ல, ஆமாம்
1: என்னென்ன செஞ்சால் என்னென்ன நடக்கும்னு தெரியும்ல, ஆனால் நம்ம செய்கிறது இல்லை. எதுக்கு அதைப்பா வரது வரட்டும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குழந்தைங்க கற்பிணி பெண்கள் எல்லாருமே நம்ம பழத்தை நம்பி, நான் சொன்னால் அப்படியே வாங்கி போய் கொடுப்பாங்க சார் உனக்கு உண்மை, என் பழத்தில் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து பழத்தில் புழு இருக்கும்
0: உள்ளா,
1: ஒரு சீசன் டைமில் அதெல்லாம் தவிர்க்க முடியாது, நேச்சர் நம்ம தவிர்க்க முடியாது.
0: சரி,
1: நம்ம வந்து உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்து விற்க முடியாது. உள்ள பயிலில் பார்க்குறப்ப நல்ல காயமாக இருக்கும், வெட்டி பார்த்தா உள்ள புழு இருக்கும், திருப்பி வந்து வாங்குவாங்க.
0: அது மாதிரி இருந்தாவா
1: புழு இருக்கு, திருப்பி நம்ம வாங்குவோமா? அப்படி நம்பி வந்து நம்ம வாங்குவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு சின்ன குழந்தைகள் கொடுக்குறாங்க, அதுல கூட விஷத்தை தெளிக்கலாமா? தப்பு இல்ல. அப்ப நம்மள வந்து
0: நம்பிக்கையோட
1: இருக்காங்க, அதை வந்து கெடுத்துட கூடாதுல்ல, அதனால் அதை போய் உலக கொண்டு வரதில்ல. கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலே பல்பொடி தயார் பண்ணுறோம். இது நல்ல, இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா ரீச் ஆனது.
0: பல்பொடியும் டீ தூளும்
1: நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய, இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை நம்ம நான் கொடுக்குறதுன்ற இல்லை, கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது, அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அதனால் என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 9786-09-5548. இது வந்து எப்பவுமே இந்த நம்பர் அக்சஸ்ல இருக்கும்.
2: என்ன மருதானி, பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன அனுபவங்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்ததா?
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இது மாதிரி நானும் என் தோட்டத்தோட ஒரு பகுதியில முயற்சி பண்ண போறேன்.
2: இருப்புல என்னை விட வேகமா இருக்கியே, இன்னொரு தகவலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அது உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
3: என்ன செய்தி, அத யாரு சொல்ல போறாங்க?
2: பருவநிலை மாற்றத்திற்கான மாற்று பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொல்ல போற தகவலை கவனமா கேளு.
4: விவசாய தொழில பொதுவாக பருவ காற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றத்தால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம்தான். பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு?
5: பொதுவா பாத்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், மழைப்பொழில வந்து வேறுபாடு இருக்கலாம், இதனால் சில சமயங்கள் வெள்ளமோ சில சமயங்கள் வறட்சியோ ஏற்படக்கூடிய சீதோஷ நிலை வரலாம். இன்னும் பாத்தீங்கன்னா வெப்பம் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை வந்து வெகுவாக பாதிக்கிறது. அது இல்லாம பின்னாடி பாத்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கங்களுடைய தன்மையும் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு அறிகுறி தான் இந்த பருவநிலை மாற்றத்துல வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்து விட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தாதான் நம்ம இப்ப இருக்க

0: பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
1: மழைக்கான வாய்ப்பு குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் ஆகலாம். அந்த வகையில் வயல்களிலும் தோட்டங்களிலும் மானாவாரி இடங்களிலும் மாற்று பயிராக என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இப்போது நம்ம நெல் சாகுபடி இடத்தில் இருக்கக்கூடிய மண் வகை மற்றும் கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு பொறுத்து நெல்லுக்கு பதிலாக சில மாற்று பயிரை வந்து நம்ம கொண்டு வரலாம். தண்ணி அவ்வளோ வசதி இல்லை, காலநிலை மாற்றத்தில் வந்து என்னுடைய குளங்கள் கிணறுகள்லாம் தண்ணி வற்றி போச்சு, அப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறவங்க வந்து நெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சில யோசனைகளை சொல்கிறேன். இப்போ நீண்டகால நெல் போடணும்னு இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக குறுகிய கால நெல்லை போடுங்க. அது இல்லாமல் இந்த நெல் சாகுபடி இடத்துல வந்து நீங்கள் யூஸ்வலாக கம்பு, சோளம், உளுந்து பாசி இது போல் வந்து நம்ம பயிர்களை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கரும்பு போடுற விவசாயிகள் வந்து அதுக்கு பதிலாக மக்காச்சோள பயிரை வந்து நம்ம தேர்வு செய்து பயிரிடலாம். பருத்தி போடுற இடத்துல துவரையும் வாழை போடுற இடத்துல மரவள்ளிக்கிழங்கு தேர்வு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள், பயிரவகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள் இது போல நம்ம செய்யும்போது இதுக்கெல்லாம் வந்து தண்ணீருடைய அளவு வந்து நமக்கு குறைச்சி தேவைப்படும். உளுந்து பாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும் நம்ம பயிரை எடுத்துக்கலாம். அதே போல் வந்து கம்பு, சோளம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் கட்டலனா கூட ஓரளவு வறட்சியை தாங்கி நமக்கு மகசூல் கொடுக்குது. அதனால் வந்து சிறுதானியங்களான கம்பு, சோளம், கேழ்வரகு, மைனர் மில்லட்டு சொல்லக்கூடிய திணை, வரகு, பனிவரகு அதுபோல் ஒரு மாற்று பயிரை வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். அப்புறம் பயிர் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து, பாசி, துவரை, காராமணி இது போல் பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். எண்ணெய் வித்து பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி தான். எள்ளு, நிலக்கடலை போன்ற பயிரும் நம்ம மாற்று பயிராக எடுத்து பயிர் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான நீர் தேவை இருக்காது. இருக்கிற குறைந்த அளவு நீரை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல மகசூலை எடுக்கலாம்.
1: பருவமழை குறைவாக இருக்கும் காலங்களில் மாற்று பயிராக என்னென்ன பயிர் வகைகளை பயிரிடலாம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க. அந்த மாற்று பயிர்களிலும் என்னென்ன ரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், அதோட சிறப்பம்சங்களை சொல்லுங்களா சார்.
0: தண்ணி குறைவாக கிடைக்கும் பட்சத்தில் சோளம், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய 34 ரகம், அப்புறம் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோஎச்எம் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் மெய்ஸ் ஹைபிரிடு 8, கம்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு 10, கோயம்புத்தூர் கம்பு 9, அப்புறம் நமக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய சில தனியார் ஹைபிரிட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் இப்போ நீங்கள் மாற்று பயிராக வந்து சூரியகாந்தியை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு சன்ஃப்ளவர் 3, 4, அது இல்லாமல் ப்ரைவேட்டு ஹைபிரிடும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மைனர் மில்லட் சொல்லக்கூடிய குருதானியங்கள் திணை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்தல் 2 நல்ல வெரைட்டி, அப்புறம் குதிரை வலை பார்த்தீங்கன்னா மதுரை 1, அத்தியந்தல் 1, இதெல்லாம் அதிகப்படியான வறட்சியை தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய சிறுதானிய பயிர்கள். உளுந்தில் பார்த்தீங்கன்னா வம்பன் 8, வம்பன் 11, வம்பன் 12 ஆகிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பாசின்னு வந்துட்டீங்கன்னா வம்பன் 4, இந்த ரகங்களை பயன்படுத்தும் போது நம்ம நல்ல மகசூல் வந்து எடுக்கலாம். இப்போ மாற்று பயிர்கள் போகும்போது சில முக்கிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பார்க்கணும். விதை நேர்த்தி எப்பயுமே வந்து நமக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா அசோஸ்பெர்லாம், பாஸ்பேட் பாக்டீரியா ஒரு 3-3 பாக்கெட் எடுத்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு நம்ம விதைக்கலாம். அப்புறம் சீடு ஹார்டனிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து விதையை கடினப்படுத்துதல். ஏன்னா நமக்கு வறட்சி வந்தால் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இந்த விதையை கடினப்படுத்துதல் மூலமாக நம்ம பெறலாம். அதாவது வந்து ஒவ்வொரு விதையை பொட்டாசியம் குளோரைடு சொல்லுவாங்க, கேசியல்னு, அதெல்லாம் 1% ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி நம்ம விதைக்கும் போது விதையை கடினப்படுத்தலாம். அப்புறம் சூரியகாந்தியில் பார்த்தீங்கன்னா சீடு பல்லட்டிங் சொல்லுவாங்க, அதாவது துத்தநாக சல்பேட்டில் ஒரு 100 ppm வந்து அதை வந்து நம்ம சீடு பல்லட்டிங் பண்ணி நம்ம விதைக்கும் போது அது நல்ல வளர்ச்சி மற்றும் மகசூலம் கொடுக்கும். அதே போல் இந்த உளுந்து பாசியெல்லாம் வளர்க்கும் போது உயிர் உரங்களான ரைசோபியம், பாஸ்பேட் சொலிபிலேசியம் பாக்டீரியா இது போல உயிர் உரங்களை கலந்து நம்ம விதைக்கும் போது நல்ல வளர்ச்சி மற்றும் முளைப்பு திறன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பயிர்கள் எல்லாமே பிராட் பட்டன் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க, அதாவது அகலப்பாத்தி. அகலப்பாத்தின்னா தால் முறையில் இல்லாமல் பாத்தி வந்து ஒரு 90 to 120 cm, அதாவது 3-4 அடிக்கு ஒரு பாத்தியாகவும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 30 cm அகல ஆழத்தில் வந்து ஒரு வாய்க்காவும் ஃபார்ம் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது தான் அது நமக்கு அகலப்பாத்தி மண் அமைப்பு முறையை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அதில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான மழை பெய்தாலும் கூட முளைப்பு திறனிலோ வளர்ச்சியிலே வந்து எந்தளவுக்கு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பயிரை வளர்க்க முடியும்.

0: இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோயிங், அதாவது விதைக்கும் போது இப்போ நிறைய மெஷினரிஸ் வந்துடுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் சோயிங் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான வரிசையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட்களை வச்சு பண்ணுறதை விட நீங்கள் மெஷினை வச்சு சோயிங் பண்ணும்போது பயிர் எண்ணிக்கை, பயிர் வரிசை பாதுகாத்து அதற்கான மகசூல் அதிகமாக இருக்குது.
1: மழை நீரை சேமிப்பதும் முறையாக பயன்படுத்துவதும் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க சார்?
0: வரக்கூடிய மழையை வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிறதுக்கு போக மீதி எல்லாம் வழிந்தோடி வீணாக தான் போகுது. ஏதோ ஒரு பயிர் பருவத்தில் வந்து ஒரு வறட்சி வரும்போது நமக்கு தண்ணி கொடுக்காத நிலை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் அந்த வானிலை நிகழ்ச்சி மூலமாக விவசாயிகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வந்து மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் பண்ணை குட்டைகள் சொல்லுவாங்க, பண்ணை குட்டைகள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வரப்பிரசாதம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்திட்டத்தில் எல்லாத்துக்குமே பண்ணை குட்டைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ நமக்கு மழை பெய்யும் போது எல்லா பயிருக்கும் நீர் கிடைக்கும், மழை பெய்யாத போது பண்ணை குட்டையில் தேக்கி வைக்கப்பட்ட இல்லை நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்து நாம் ஒரு உயிர் தண்ணியாகவோ இல்லை வாட்டர் சேவிங், அதாவது கிராப் சேவிங், லைஃப் சேவிங், ஒரு இரிகேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும்.
2: என்ன மருதாணி, பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே?
3: தெளிவா புரிஞ்சது. இப்ப வர காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்ம பயிர் முறைய மாத்திக்கணும் போலயே.
2: அதுதான் புத்திசாலித்தனம், இல்லனா விவசாயத்துல நீடிக்க முடியாது. இல்ல
3: சரியா சொன்ன, நேரமாச்சு வீட்டுக்கு போவோம் வாப்பிள்ள.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
8: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
10: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்,
4: நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசூலி அனல்மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய மட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி
2: ஊட்டி FM 101.8. நேரம் 8:05. நினைத்தாலே இன்னிக்கும்.

0: ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச நேயர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. 9314490308 அப்படின்ற நம்பர்லையோ 9342901018 அப்படின்ற நம்பர்லையோ 83001919018 அப்படின்ற நம்பர்லையோ 04232966781 அப்படின்ற நம்பர்லையோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம், உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய கால் வந்துகிட்டே இருக்குது. லைன்லேயும் ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம், பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசமான இரவில் உங்களோடு கோவை வெளியில் மறைச்சாளர் நரசிபுரம் NK கந்தசாமி சார்.
0: சொல்லுங்க கந்தசாமி, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக சார், நல்லா நல்லா வெளிச்சம் நல்லா இருக்குங்க.
0: நல்ல வெளிச்சத்தில் உட்காந்துருக்கிறீங்களா?
1: தோட்டத்தில் அப்படியே ஜாலியாக கவுச்சு கட்டில் போட்டு படுத்துட்டு இருக்கேன்.
0: நல்லாவே மேகம் மறைக்கல,
1: லேசா இருக்குங்க சார். அவ்வளவுதான்,
0: லேசா இருக்குது. நல்லாவே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறீங்க.
1: ஆமாங்க,
0: அதுதான் இந்த கவிதை வந்துச்சு உங்களுக்கு மனசுல, அதனாலதான் இப்படி ஒரு கவிதை வந்துச்சா?
1: ஆமாங்க ஆமாங்க, கண்டிப்பாங்க. நிலா மகள் விரிச்சிருக்க நேரத்துல பாட்டு கேட்டா அருமையா இருக்கு சார், ஜாலியா. நாங்க பொழுதுக்கு உழைக்கிற விவசாய வேலை, இப்ப நைட்ல பாட்டு கேக்குற ஜம்முன்னு சார்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்க போறீங்க
1: சார்? கேப்டன் பெருமாள் வந்து பாசமுள்ள பாண்டியரே, அந்த பாடல் வேணுங்க சார்.
0: ஓகே,
1: எல்லா நேரங்களுக்காக
0: எல்லாத்துக்காகவும் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம் ஐயா.

0: எட்டு மணி 12 நிமிஷம் ஆயிருக்குது. அடுத்த நேயர் யார், எங்கன்னு பேசுறீங்க?
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டம் ராமகிருஷ்ணன்.
0: எனக்கு வணக்கம் சொல்லுங்க. நீங்க எதுக்கு இரவுக்கு வணக்கம் சொல்றீங்க?
1: இரவு நேரத்து வணக்கம் அப்படி சொல்லிக்கலாம்.
0: அப்படி சொல்லிக்கிறீங்களா? சரி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கைத்தறி நெசவுங்க சார்.
0: கைத்தறி நெசவு முடிச்சிட்டீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கீங்களா?
1: ஆ, ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன்.
0: சாப்பாடு நேரம் ஆகலையா? சாப்பிடல?
1: ஆமாம், சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பசி ஆகுது. சரி, ஒரு பாட்டை கேட்டு போய் கொஞ்சம் திருப்தியாக சாப்பிடலான்னு.
0: நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. என்ன பாடல், என்ன படம்?
1: மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து சங்கத்தமிழ் கவியே என்ற பாடல்.
0: நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: 8:18:06 இணையக்கூடிய நேயர் தான். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திண்டுக்கல் நாகல் நகர்ல இருந்து நடராஜன் பேசுறேன் சார். உங்களுக்கும் பண்பலைக்கும் இரிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் வந்து வனத்துக்குரிய காதலி என்ற திரைப்படத்துல இருந்து. ஸ்விங் ஸ்விங் உனது ஊஞ்சல் என்ற பாடல் வரிகள் சார், அருமையா இருக்கும் சார்.
0: யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார் மற்றும் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த பாடல் குறித்தாகட்டும் சார்.
0: ஓகே, எல்லாருமே இப்ப பாடல் கேட்டிருக்க போறீங்க இல்லையா?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: ஓகே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி,
1: வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிங்க சார்.

0: 8:23:33 வரக்கூடிய அடுத்த நேட்ட நம்ம பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: மேடம் சார், கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. லைன் கிடைக்கிற சந்தோஷத்திலேயே பரபரப்பா பதட்டம் ஆயிட்டீங்க இல்லையா? பரவாயில்ல, அந்த பரபரப்போடையே பாடல் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எண்ணங்கள் வண்ணங்கள் அப்படின்னு சொல்லி.
0: சரிங்க.
1: எல்லாம் நீச்சி கேட்டு இருக்கேன்.
0: ம்.
1: இப்ப வந்து எனக்கு வந்து அந்த அர்ஜுன் பாடல் போட்டுங்க. காசி சட்டி போட்ட மாட்டேன். அர்ஜுன் பாடல்
0: யார் விரும்பின பாடல் அது?
1: இது வந்து என் பையன் பேரு சபரிஷ் பாகேஸ்வரன்.
0: சரி,
1: அவங்க அங்க பாடல் போட்டுங்க.
0: இந்த பாடல யார் கேட்க சொன்னது?
1: முக்கியமானது ரேவதி.
0: யாரு?
1: என் மனைவி. என் மனைவி பேரு.
0: அவங்க ஒரு ரெண்டு வார்த்தை பேச மாட்டாங்களா?
1: அவங்க கொஞ்சம் பிஸியா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க.
0: என்ன பிஸி?
1: அது வீட்டு வேலை நடக்கணும்.
0: நான் பேச மாட்டேன். என்கிட்ட மட்டும் போனை கொடுத்துடாத அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காங்களா?
1: இருங்க இருங்க, கொடுக்கல.
0: பாருங்க, சொன்னோன்னு கொடுக்குறீங்க பாருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். அவர் வந்து உங்ககிட்ட போனை கொடுக்க மாட்டேன்றாரா, இல்லைன்னா என்கிட்ட கொடுக்காத நீங்களே சொல்லியிருக்கீங்களா?
2: அப்படி இல்ல இல்லைங்க சார், வேலை செஞ்சிருக்கனால.
0: என்ன அவர் சிக்கனு மட்டனு அவனு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றாரு?
2: இல்லைங்க சார், அதாவது தண்ணியில எடுத்துருக்கேங்க சார், அதனால அவரு எனக்கு.
0: சரி, என்ன பாடல்? என்ன பாடம் நீங்க கேட்ட பாடல் தானே அது?
2: சங்கர் குரு படத்துல இருந்து.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. நன்றி.

0: 8:30 இருக்குது. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் திருப்பூர் கணக்கம்பாளையம் சகிதா இளங்கோவன்.
0: உங்களுக்கு யார உலகத்துல ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து என்னுடைய அம்மாவை ரொம்ப பிடிக்குங்க உலகத்துல. ஏன்னா அவைய மூலியமா தான் நாங்க வந்திருக்கோம்.

0: அதனால எங்க அம்மா அப்பாவை ரொம்ப
1: பிடிச்சி. உங்க அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
0: சாப்பாடு நல்லா செஞ்சு போடுவாங்க, பருப்பு சூப்பர்.
1: இந்த கவிதான்றவங்க யாரு?
0: கவிதா என்னுடைய வீட்டுக்காரி.
1: அப்போ அவங்க நல்லா சமைக்க மாட்டாங்களா?
0: அவங்க அபாரமா சமைப்பாங்க. மட்டன் சிக்கன் குழம்பு சூப்பரா வைப்பாங்க. இந்த சிக்கன் கிரேவி வச்சு அபாரமா இருக்கு.
1: இப்போ அதுதான் அங்கே மணக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
0: அப்படி கண்டிப்பா வாங்க, சாப்பிட்டு போயிடலாம்.
1: சாப்பிட போறீங்க அப்போ?
0: ஆமாங்க, பாட்டு கேட்டு போயிடலாம் அப்படின்னு தான் லைன் பிடிச்சனுங்க.
1: என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
0: தர்மராஜா திரைக்காக கிக்கி கிக்கி கிளி அக்கா. என்னுடைய மனைவி பேசுறாங்களா சார்?
1: கொடுங்க
0: கவிதா.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். பசி நேரத்துல மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க.
2: ஆமாங்க, தோசை மட்டன் குழம்பு வாங்க.
1: சரி, நீங்க ஆசையா தோசை சுட்டு உங்க கணவருக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் வந்து போறோம்.
2: நீங்களும் வாங்க, உறவினருக்கும் தரணும்.
1: அப்படியா?
2: ஆமா, அப்புறம் அவங்களுக்கு மட்டும் கொடுத்த அப்புறம் உறவினர் வந்தவங்க அவங்களே கவனிக்கணும் இல்லையா?
1: கண்டிப்பா கவனிக்கணும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு தானே இது?
2: ஆமாங்க ஆமாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் பிடித்த பாடல்.
1: எல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாடல். எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. நன்றி
2: நன்றி நன்றி.

0: 8:37 ஆயிருக்கு. யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: இனிய முன்னிரவு வணக்கங்கள் அன்பு அறிவிப்பாளரே, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நாகர்கோயில் உடனே எனக்கு கன்னியாகுமரி தான் ஞாபகம் வருது.
1: கன்னியாகுமரியில
0: விவேகானந்தா ராக் தான் ஞாபகம் வருது. இப்ப ஏதாவது அப்டேஷன் ஏதாவது இருக்கா? ஏதாவது நவீன இப்போ லேட்டஸ்டா ஏதாவது?
1: அதாவது விவேகானந்தர் பாறையில இருந்து திருவள்ளுவர் பாறைக்கு பிறகு கொண்டு பாலம் போட்டிருக்காங்க, கண்ணாடி பாலம், நடந்தே போயிடலாம். முன்னால இங்க இருந்து இன்னொரு போட்லதான்
0: ஒரு பெரிய போட்டு போகும். அந்த போட் வந்து அப்படியே நல்லா அந்த கடல்ல மிதந்து மிதந்து போறதுலயே ஒரு தனி சுகம்.
1: அப்போ டவுனாடி நல்லா இருக்கும். ஆமா,
0: இப்போ
1: இப்பவும் அப்படிதான் போறது.
0: அந்த படகும் இருக்குதா? அப்போ
1: அந்த படகுலதான் நம்ம கன்னியாகுமரி கடற்கரையில இருந்து விவேகானந்தர்.
0: இப்ப கூண்டு பாலம் என்ன வந்துச்சுன்றீங்களே, நடந்து போலான்றீங்களே? அந்த
1: திருவள்ளுவர் விவேகானந்தர் பாறைக்கு இதுலதான் போகணும், போட்லதான் போகணும். அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து விவேகானந்தர் பாறையிலிருந்து இன்னொரு போட்ல திருவள்ளுவர் பாறைக்கு போக வேண்டியதா இருந்தது. இப்ப வந்து விவேகானந்தர் பாறையில இருந்து நடந்தே திருவள்ளுவர் பாறைக்கு போயிடலாம். கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க, கூண்டு பாலம்.
0: அதான் கேக்குறேன். அப்ப போட்லயும் போலாம், அதுலயும் போலாம் இல்லையா?
1: போட்லதான் திருவள்ளுவர் இது விவேகானந்தர் பாறைக்கு போனோம். விவேகானந்தர் பாறையிலிருந்து திரும்ப போட்டுக்கு போயிடலாம், நடந்தே திருவள்ளுவர் பாறைக்கு போயிடலாம்.
0: என்ன பாடல்?
1: ரெண்டு போட்ல போகணும்.
0: என்ன பாடல், என்ன படம்?
1: அதாவது இப்ப லாஸ்ட் வீக் காலமான சௌகார் தனி அவங்க தயாரித்து இயக்கி இரட்டை வடத்தில் நடித்த படம் காவிய தலைவி. அதுல வந்து இன்னைக்கு உகந்த நாளாக இன்னைக்கு பௌர்ணமியா இருக்குது. இவங்களும் நிலவு வச்சுதான் பாட்டு படிக்கிற அம்மாவும் மகளும். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். அந்த பாடலை உங்கள் கைங்கறித்து நீங்களும் நானும் நிலையத்தாரும் சேர்ந்து கேட்க விரும்பும் நான் நாகர்கோயில்

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரங்க இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க. இந்த நேரம் 8:43:33 வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம பேச போகிறோம். யார் அந்த லக்கி காலர்? வணக்கம்.
1: ஆல் இண்டியா ரேடியோவின் ஆளுமை ராஜ் அவர்களுடன் நிகழ்ச்சியில் இணைப்பவர் பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் ராஜ் அவர்களே.
0: நீண்ட வருஷங்களுக்கு அப்புறம் பேசுறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. உங்களுடைய அற்புதமான நிகழ்ச்சி அறிவிப்பு, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நான் தவறாமல் கேட்டு வருவேன். உங்களுடைய அபிமான ரசிகன் நான். எனக்கு இன்று
0: நான் ஒரு மிக சாதாரணமான ஒரு மனுஷன்.
1: அப்படி அல்ல. ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட 1972 நான் வானொலியில் ஈடுபாட்டுள்ள ஒரு நாடு தழுவிய ஒரு வளமையான பிரபல நேயர் என்பதை எல்லோரும் அறிவார்கள். அந்த வகையிலே
0: தீவிர
1: அறிவிப்பாளர்கள், நிறைய அறிவிப்பாளர்கள் நான் பழகியவன். கே எஸ் ராஜா, பி ஹெச் அப்துல் ரமி உட்பட அனைவரிடம் பழகியவன். அந்த அந்த வரிசையில் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். எனக்கு மலைநாட்டு மங்கை என்ற ஒரு படம், மலைநாட்டு மங்கை 1974 வெளிவந்த படம். அதுவும் நீலமலையிலிருந்து வரக்கூடிய பாடல் மலைநாட்டு மங்கையிலே, நீலமான் கடலையில் கோலமிடும் மீனங்கள் என்ற பாடல். இந்த பாடலை பாடியவர் பி சுசீலா மற்றும் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ். இசை வேத்பால் வர்மா, வரிகள் கவிஞர் கண்ணராசன். முத்து முத்து நீர்த்துளி போல் மூடி வைத்த தேன் துளைகள், எந்த நாள் பார்ப்பது என்று ஏங்கியதோ உண்விலைகள், பச்சை மலை பூமரத்தில் பாரிஜாத பூ பறிப்பேன், பெண்ணழகு கூந்தல் தண்ணில் பின்னிவிட சம்மதமோ. ஆகா, எவ்வளவு அர்த்தம் நிறைந்த அபூர்வ வரிகள். பாடல் நீலமாங்கடலையில் காற்றலையில் கலக்க விடுங்களேன் ராஜவர்களே.
0: கண்டிப்பா வந்துட்டே இருக்குது. நீங்க கேட்ட கவிதையோட இந்த பாடலை கேட்கும் போது பல பசுமையான நினைவுகள் மலரட்டும். நன்றி.
1: நிச்சயமாக நன்றி.

0: நிகழ்ச்சியின் இறுதி நேரத்துக்குள்ள நம்ம நெருங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக என்னுடைய பாடலை கேட்காம எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது என் மைண்ட் வாய்ஸ் அப்படியே சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. நம்ம நேர்த்தியே கேட்டுக்கலாம், யார் எங்கேருந்து பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நீலகிரி மாவட்டம்
0: எடக்காடு ரங்கநாதன். சொல்லுங்க ரங்கநாதன், என்ன பண்ணிட்டு?
1: எனக்கு வந்து நீங்க நிகழ்ச்சி அந்த 4 மணிக்கு போற ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. எல்லா ப்ரோக்ராமும் கெட்டே இருக்குங்க சார்.
0: நான் எப்படி பேசுறேன் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: நீங்க அருமையா பேசுறீங்க சார்.
0: அப்படி சொன்னாதான் பாட்டுக்கு பாட்டு போடுவேன் அப்படி சொல்றீங்க, அப்படித்தானே? பாருங்க, சிரிக்கிறீங்க பாருங்க. ஆமாங்க, வெரி குட் வெரி குட். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து சார், எனக்கு வந்துங்க இந்த இது ஓ பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுது
0: அந்த பாட்டு வேணுமா?
1: நன்றி.

0: நிகழ்ச்சி நிறைவு பெற இன்னும் 5 நிமிஷம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இணையக்கூடிய அதிர்ஷ்ட நேயர், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ், அதிர்ஷ்ட நேயர் நீங்க?
1: கண்டிப்பா சார்.
0: ஒரு பாட்டு கேக்குறதுல என்னங்க அதிசயம் இருக்கு?
1: கண்டிப்பா இந்த பாடுக்கும் போது கேட்டு நம்ம ட்ரை பண்ணி அந்த லாஸ்ட் இன்டர்வியூல ஒரு லைன் கிடைச்சது பெரிய விஷயம் தான். அது ஒரு பெரிய விஷயம் தான்.
0: அது பெரிய விஷயம் இல்லையா, சின்ன விஷயம் தானே?
1: அது ஒரு இல்ல, ஒரு நொடியில யாருக்கும் லைன் போலாம் வரலாம்.

0: அந்த நொடியை நீங்க அப்படியே கேப்சர் பண்ணிட்டீங்க. கேப்சர் பண்ணி உள்ள நுழைஞ்சி என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: திரைப்படம் நல்ல மனுக்கு நல்லவன் பாடல் பார்த்தீங்கன்னா சிட்டுக்கு நல்ல சிட்டு அந்த பாடல்
0: கேட்டுடலாமா?
1: கண்டிப்பா சார், நன்றி சார்,
0: நன்றி.

0: கேட்ட பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, ஊட்டிஎஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: Good evening. This is Akashvani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. India steps up efforts to trace and rescue Indian nationals stranded in Nepal due to flash flood tragedy. 290 Indians among nearly 1300 missing people. Death toll rises to 359. Heavy rain likely over Bihar, Chhattisgarh, Jharkhand and northeastern states till Saturday. Prime Minister Narendra Modi to embark on a four-day visit to Uzbekistan and Kyrgyzstan from Saturday. Defence Minister Rajnath Singh lays foundation stone for T-series tank overhauling project at

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் தொடர்வது பிரியங்கா திரைப்பட பாடல். ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம் குரல்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷ்வாணி நாடகமலரில் இன்று நேர்கள் கேட்கவிருப்பது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி. கிருஷ்ணமூர்த்தி, துரை ராமலிங்கம், எஸ். கலாவதி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: ரஞ்சனி
4: சொல்லுங்க,
3: நம்ம கல்யாணம் ஆகி இனிய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. கல்யாணத்தே நிலா
4: காய்ச்சாத பாலிலா. ஆமாங்க, இந்த சந்தோஷம் நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அதோட ஒருத்தர் நம்மளை எப்படி அழகா வாழ்த்திருக்காருன்னு பாருங்களேன்.
3: அத படிய,
4: இதோ படிக்கிறேங்க. வண்ண மலர் அழகாக,
3: ஆஹா,
4: வானில் முழு நிலவாக,
3: அடடடா,
4: அமுத தமிழ் மொழியாக,
3: ஆஹா,
4: வாழையடி வாழையாக வாழ்கன்னு வாழ்த்திருக்காருங்க.
3: சூப்பர்மா, சூப்பர். அது நிச்சயமா அமையும் ரஞ்சனி, நமக்கு உண்டான பந்தம் அப்படிப்பட்டது.
4: ஆமாங்க, பொதுவா திருமணம்ன்றது ஜாதக பொருத்தத்துல அமையும், மன பொருத்தத்திலயும் அமையும், ஏன் காதல் கல்யாணமும் இருக்கு. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் அமைஞ்ச இந்த பொருத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது.
3: சரியா சொன்ன, இது இசையிலே இணைந்த பொருத்தம்.
4: கரெக்டுங்க, இரண்டு மனம் சேர்ந்ததுதான் திருமண வாழ்க்கை. இங்க இன்னொன்னு இருக்குங்க, உங்க பேரு சிவா,
3: ஆமா,
4: என் பேரு ரஞ்சனி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராகம் ஆயிட்டோம்.
3: சிவரஞ்சனி, ரஞ்சனி, சிவரஞ்சனி.
4: சரியா சொன்னீங்க
3: ரஞ்சனி. இப்ப நான் சொல்றது கேளு. ஒரு பாடகனோ பாடகியோ தன் பாடலின் மூலம் மற்றவங்களை மயங்க செய்வதுதான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். அத்தோடு நம்ம அனுபவிச்சு பாடும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கே, அடடடா, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது.
4: ஆமாங்க, அந்த இசையோட நம்ம ரெண்டு பேரும் இசைப்பட இணைந்து வாழணும் அப்படின்றது தான் அந்த ஆண்டவனோட விருப்பம். நம்ம அப்படியே வாழலாங்க.
5: வணக்கம். கேட்டு திறந்து இருந்ததுன்னு இந்த அட்வொகேட் ஆனந்த் உள்ள நுழைஞ்சிட்டேன், அதுக்காக என்ன தப்பா நினைச்சிடாதீங்க.
4: வாங்க அங்கிள், வாங்க வாங்க.
5: வரமா?
4: அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அங்கிள்.
5: ரஞ்சனி, மாப்பிள்ளைக்கு என்னை பத்தி சொல்லுமா?
4: சிவா, இவரு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு,
5: அட்வொகேட் ஆனந்த். நான் ரொம்ப பாப்புலர், நீங்களும் என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே
3: சார். நான் கேஸு வழக்குன்னு எதுலயும் சம்பந்தப்பட்டது இல்ல.
5: ஓஹோ,
3: அதனால உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை.
5: அப்படியா? அதனால பரவாயில்ல. இப்ப ரஞ்சனி அறிமுகப்படுத்தின மாதிரி அவ அப்பாவோட ஃப்ரெண்டாவே இருக்கேன். நான் அட்வொகேட் ஆனந்த், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே
3: அங்கிள், எங்க முதல் விருந்தாளியா நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
5: நான் வீடு தேடி வந்ததுல சந்தோஷப்படும் முத ஆளு நீங்க தான்.
4: என்ன அங்கிள், ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க?
5: நோ நோ நோ நோ, அப்படி ஒன்றும் இல்லை. உங்கள் வரவேற்பில் நான் குளிர்ந்து போயிட்டேன். இப்போ நான் தான் சந்தோஷமாக இருக்கேன். அது சரி, நான் வரும்போது அப்படியே வாழ்வோன்னு பேசிக்கிட்டு இருந்தது காதில் விழுந்தது. கல்யாணம் ஆன உடனே திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆ, அது நல்லது தான்.
3: அப்படி ஒன்றும் பெரிய திட்டம்லாம் கிடையாது. நாங்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்.
5: ஓஹோ, அப்போ சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரின்னு சொல்றீங்க
3: அங்கிள். வரும்போது வேற ஒன்னு சொன்னீங்க, இப்ப கரடின்னு சொல்றீங்க. அடுத்தது நரியா?
5: இவன் என்னோட தொழிலை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு.
4: அங்கிள், அவர் விளையாட்டா சொன்னத தப்பா நினைக்காதீங்க.
3: நீங்க தான் பாப்புலர் வக்கீல்னு சொல்லிட்டீங்களே.
5: ஆமா, ஊரே அப்படி சொல்லுதுன்னு சொன்னேன்.
4: ஏங்க அங்கிள் எப்பவுமே ரொம்ப பிஸின்னு அப்பா சொல்லுவாரு.
5: அதுவும் உண்மைதான். உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னா பாத்தீங்களேன், அந்த அளவுக்கு பிஸி, நிறைய கேஸ். நீங்களே சொல்லுங்க, தொழில்ல திறமை இருந்தா கேஸ் நிறைய வரத்தானே செய்யும்.
3: சரியா சொன்னீங்க அங்கிள். ஆமா, நீங்க என்ன கேஸ் எடுத்து நடத்துறீங்க?
5: அப்படி கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது இந்த காலத்துல சர்வசாதாரணம். அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அந்த நல்ல எண்ணத்துலதான் நான் அவங்களுக்காக டைவர்ஸ் கேஸ் டீல் பண்றேன்.
3: அங்கிள், பள்ளத்தை பார்த்தா அதுல மரம் செடி வளரக்கூடிய விதைய நாம நட்டு வைக்கணும். யாரையாவது அந்த குழிக்குள்ள தள்ளணும்னு நினைக்க கூடாது. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வரல. எங்களை பொறுத்தவரையும் நாங்க மனசளவுல சங்கமமாகி அடுத்து இசையில சங்கமமாகி அதுல பயணிக்க முடிவு பண்ணிருக்கோம். இதுல மனஸ்தாபங்கள் உருவாக எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால உங்களுக்கு இங்க வேலையும் இருக்காது.
5: ஓஹோ சிவா, அவசரமும் கூடாது ஆவேசமும் கூடாது. நாட்டு நடப்ப சுட்டி காட்டினா அவ்வளவுதான். இந்த காலத்துல கணவன் மனைவி இருவருக்கும் புரிதல் இல்லாம போறதுனால டைவர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு.
3: நன்றி அங்கிள். டைவர்ஸ் பத்தி பேச வந்திருந்தா தயவு செய்து உங்க தொழிலை வேற இடத்துல பாருங்க. ரொம்ப நன்றி.
5: புரியுது புரியுது. நான் இனிமேல இங்க இருந்தா இவங்களே போக சொல்லுவாங்க போல இருக்கு. ஓகே, நான் போயிட்டு வரேன்.
3: ரஞ்சினி, ரஞ்சினி.
4: என்னங்க?
3: அவரு இங்க அங்கிள் வந்து வாழ்த்த வரல, வக்கீல வந்து பிரிக்க நினைக்கிறாரு.
4: எனக்கும் கூட அப்படிதாங்க மனசுல படுது. எந்த இடத்துல என்ன பேசணும்ன்ற இங்கிதம் கூட அவருக்கு தெரியலங்க. அதை மறந்துடுங்க.
3: எப்படி மறக்க முடியும்? பெரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பெரிய மனசு அவர்கிட்ட கொஞ்சம்

0: கூட இல்லையே.
1: உண்மைதாங்க, அவரை என்னுடைய அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு நான் வெக்கப்படுறேன். சிவா, தயவு செஞ்சு என் அப்பாவை தப்பா நினைச்சிடாதீங்க.
2: என்ன ரஞ்சனி, நீ தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கலகத்தையே உண்டாக்கிட்டு போனவரோட ஒரு இசைக்கலை பொக்கிஷத்தையே கொடுத்த உன் அப்பாவை நான் ஒப்பிட்டு பார்ப்பேனா?
1: அது போதுங்க, இனிமேல அவர் பேசுனதை நினைச்சு குழம்பாதீங்க.
2: எப்படி முடியும்?
1: முடியுமே, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
2: என்ன வழி
1: சொல்றேன். இசையில இவ்வளவு ஈடுபாடு உள்ள உங்களுக்கு நான் மனைவியா வந்தது மகிழ்ச்சி தானே?
2: கண்டிப்பா, அதுல சந்தேகமே கிடையாது. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும்.
3: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்.
1: சிவா, நீங்க சொன்னது என்ன சந்தோஷப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க?
2: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னு தான் பைத்தியமா இருந்தேன். எனக்கு இருந்த ஒரே காதலி.
1: என்ன காதலியா?
2: ஆமா, அதிர்ச்சியா இருக்கா?
1: ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கு.
2: இது சத்தியம், உண்மையிலேயே எனக்கு ஒரு காதலி இருக்கா?
1: யாருங்க அது?
3: எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.
1: அப்படியா? சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், நீங்களும் சிரிங்க.

0: ரஞ்சனி, என்ன கையில ராகத்தோட வந்திருக்க?
1: ஐயோ, இது காப்பிங்க.
0: நான் அதுதான்ப்பா சொன்னேன், உன் கையால காப்பிய கொடுத்தா அது காப்பி ராகும். சாமிக்கு

0: சரி சரி, பாடினது போதும், காபி குடிங்க.
1: ரஞ்சினி, இதுல நீ பாதி எடுத்துக்கோ.
0: அப்படியா? அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நீ பாதி நான் பாதி கண்ணே,
0: அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. போதும் போதுங்க, ரொமான்ஸ் இருக்கட்டும், நம்ம எதிர்கால திட்டம் பத்தி பேச கூப்பிட்டீங்கல்ல, இப்ப பேசலாமா?
1: பேசுவோம், அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிடுறேன், அம்மாவும் கூடவே இருக்கட்டும். அம்மா அம்மா, எந்த நாருயிரே.
2: சிவா சிவா, உன் அம்மாவே வந்துட்டா?
1: அம்மா, உங்களை நினைச்ச என்ன ஆச்சரியம், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்கம்மா, எல்லாரும் சேர்ந்தே பேசுவோம்.
2: நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல நினைத்ததை சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறவங்க, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடணும், நிறைய கச்சேரி பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை.
1: அம்மா, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். முதல்ல கச்சேரி கிடைக்கணும், அடுத்தது எங்க ரெண்டு பேருக்குமே பாட வாய்ப்பு கிடைக்கணும்.
0: அப்போ ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா?
1: இப்ப நீ கேட்டியே, அது சரியான கேள்வி. அப்படி சான்ஸ் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைச்சாலும் அதை அதிர்ஷ்டமாவே ஏத்துக்கணும். வாடா
3: தங்கச்சி, எப்படிமா இருக்க?
0: நான் நல்லா இருக்கேனா?
1: என்னடா, என்ன விசாரிக்காம ரஞ்சனிய விசாரிக்கிற?
3: அதுக்கு காரணம் இருக்குடா, தங்கச்சி நல்லா இருந்தா உன்னை கவனிப்பாங்க, உனக்கு ஒரு குறையும் இருக்காது. அது மட்டுமல்ல, வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கா காஃபி கிடைக்கும், சரிதானே தங்கச்சி?
0: சரிதானா அண்ணா, உங்களுக்கு இப்ப காஃபி வேணும், சரி நான் கொண்டு வரட்டுமா?
3: சிவாவுக்கு
0: உங்க ஃப்ரெண்ட் இப்பதானா காஃபி குடிச்சாரு.
3: ஓஹோ, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே.
1: விஜய், வேற விளக்கம் ஏதாவது இருக்கா?
3: இருக்குடா, நீங்க விருப்பப்பட்டா சொல்றேன்.
0: என்னன்னு சொல்லுங்கண்ணா.
3: தங்கச்சி, நீயும் சிவாவும் மேடையில கச்சேரி செய்யக்கூடிய பாடகர்கள், நான் எப்படி?
1: உனக்கு நான் பாடவே வராது.
3: யாரு சொன்னது? நானும் பாடகம்தான்.
1: நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே.
3: நானே என் பெருமையை சொல்லிக்க கூடாதுரா? இருந்தாலும் சொல்றேன், நான் மேடை ஏறி பாட வழி இல்லைனாலும் தினமும் என் கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஒரு பாத்ரூம் சிங்கர்டா.
1: டேய் டேய் டேய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஜெய், இதுக்கு நீ ஒரு பாட்டே பாடிக்கலாம்டா.
3: பாடலாம், தொண்டை கரகரன்னு இருக்குடா.

0: டேய், தொண்ட கரகரப்பா இருக்குன்னு சொன்ன, நீ பாடின பாட்டு கூட கரகர பிரியா ராகம் தான்டா.
1: சரிப்பா, ஆளை விடு, நான் இதோட நிறுத்திக்கிறேன்.
0: விஜய், நாங்க எதிர்கால திட்டத்தை பத்தி பேச நினைச்சோம்டா.
1: நீ கவலை விடுறா, அதுக்காக ஒரு நல்ல தகவல் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அத மறந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: அப்படியா அண்ணா?
1: ஆமாமா.
2: அப்ப கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறீங்களா?
1: நானே இனிப்பான செய்தியை தான் சொல்ல வந்தேன்.
2: சொல்ற சொல்றேன், ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்க.
1: சொல்றேன் ஆண்டி, சொல்றேன். உங்க மருமகள் வீட்டுல காலடி வச்ச நேரம் உங்களுக்கு நல்ல யோகமான நேரம் தான்.
2: மருமகளா வீட்டுக்கு வந்தாலும் இனிமே அவ என் மகதான்.
1: அவங்களுக்கு நம்ம மியூசிக் அகாடமில பாட சான்ஸ் கிடைச்சிருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா.
2: அப்பா, நீ சொன்ன செய்தி என் காதுல தேன ஊத்துற மாதிரியே இருக்கு விஜய்.
1: இனிமே என் தங்கச்சி ரஞ்சனியோட பாட்டு எல்லாரு காதுலயும் தேனாக பாய போகுது ஆண்டி. சிவா, உனக்கு சந்தோஷம் தானே?
0: டேய் விஜய், நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா.
1: ரஞ்சினி, உனக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி அண்ணா.
1: சிவா, லேடி வாய்ஸ் பெட்டர் சாய்ஸ்னு சொல்லி தங்கச்சிக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: டேய் விஜய், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. டேய், உன்னை புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரிடா.
1: நான் மன்னிக்க மாட்டேன்டா.
0: ஏண்டா
1: சிவா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு நீ என்ன புரிஞ்சுக்கலடா. நமக்குள்ள இருக்கிறது வெறும் உறவல்ல, இது நட்பின் உணர்வு. இதுல குறைகள் தெரியாது, தெரியவும் கூடாது. சரி, உன் வைஃபிடம் சொல்லி ஸ்வீட் கொண்டு வர சொல்றா.
0: உடனே சொல்றேன்டா. டேய் விஜய், மியூசிக் அகாடமியில் நடந்த ரஞ்சனோட கச்சேரிக்கு ஃபீட்பேக் எப்படிடா வந்திருக்கு தெரியுமா?
1: பிரமாதம்னு பாராட்டு மெசேஜ் நிறைய வந்திருக்குடா. ரஞ்சனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பல பேர் வாழ்த்திருக்காங்களா மெசேஜ்ல.
0: டேய், கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா விஜய்.
1: ஆமாண்டா,
0: ரஞ்சனியோட வளர்ச்சி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பெருமையும் கூட. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு எல்லாரும் பேசுவோம், அந்த அளவுக்கு நான் இருக்க போறேன்டா விஜய்.
1: ஆஹா ஆஹா, உன்னுடைய உணர்ச்சியை நான் பாராட்டுறேன்டா. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எனக்கும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா சிவா.
0: ஆமா, உன்னுடைய சாதனை என்னன்னு எனக்கு சொல்லவே இல்லையே.
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? என் தொப்பைய பாரு, இதுக்கு உபயமே என் மனைவிதான். மனைவி அமைவதெல்லாம்
0: இதே தான்டா என் மனைவி கிட்டே நான் சொன்னேன்.
1: சிவா, இது உனக்கும் எனக்கும்னு, சிவா இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் நினைக்காத. எல்லா கணவன்மார்களும் சொல்லக்கூடியதுதான்டா. என்ன, ஒரு சில பேர் வருத்தத்துல சொல்லுவாங்க. சரி, அதை விடுற, உன்னுடைய அடுத்த திட்டம் என்னடா?
0: ஏய், நான் உங்களுக்கு தொடர்ந்து நிழலா இருக்கணும்னு தீர்மானமே பண்ணிட்டேன்டா.
1: இதுவும் நல்லா இருக்கு சிவா. இருந்தாலும் ஒரு நண்பனா நான் ஒன்னு சொல்றேன்டா, இதையும் மனசுல வச்சுக்கோ. காலையில நிழல் பெருசா இருக்கும்.
0: ஆமா,
1: உச்சி வேளையில நிழல் இல்லாமல கூட போயிடும்.
0: விஜய், ஏன் ரஞ்சனிக்கு என் உதவி எப்போதும் தேவை. ஏய், நானும் அப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுறேன்.
1: ஓகே ஓகே, நீ உன் வைஃபுக்கு ஃபுல் டைம் ஹெல்ப்பரா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லடா. அது உன் பெருந்தன்மை, அத நான் முழு மனசோட பாராட்டுறேன்டா. கேரி ஆன்.
0: தேங்க் யூ டா. அம்மா அம்மா.
2: என்னப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்க? ரஜினியோட கச்சேரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே போவீங்க, சேர்ந்தே வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கியே, ரஞ்சினி எங்க?
0: அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால நான் திரும்பி வந்துட்டேன்.
2: அதை ஏன்ப்பா இவ்வளவு வருத்தமா சொல்ற? உண்மையிலேயே உனக்கு உடம்புதான் சரியில்லையா, இல்ல மனசு சரியில்லையா?
0: அம்மா, அதை விடுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்.
2: இருப்பா, தலைவலினா சொல்லு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து
0: தரேன். அம்மா, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம்.
2: வேற என்னதான் வேணும்?
0: அம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், இப்ப எனக்கு தேவை தனிமை, அமைதி வேணும், நிம்மதி வேணும், போதுமா?
2: எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுற?
0: அம்மா, நீயே சொல்லுமா, இது நாள் வரைக்கும் ரஞ்சனி கச்சேரின்னு அவளை அங்க கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே இருந்து கச்சேரி முடிஞ்சதும் அழைச்சிட்டு வந்திருக்கனா இல்லையா?
2: ஆமா, இன்னைக்கு என்னாச்சு?
0: அம்மா, இனிமே அது தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமா.
2: என்னடா சொல்ற, எனக்கு புரியும்படியா சொல்லு.
0: அம்மா, என்ன எதுவுமே கேட்காத.
2: டேய் டேய், எங்கடா போற?
0: அம்மா ப்ளீஸ், என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுமா, நான் போறேன்.
2: ஆண்டவா, என்ன நடந்ததுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவனும் ஒண்ணுமே சொல்லாமலே போயிட்டான். சிவா இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவன் அமைதி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அமைதி இல்லாம ஆக்கிட்டான்.

0: சிவா, சிவா
1: விஜய், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சிவாவுக்கு மனசு சரியில்லைன்னு உள்ள போயிருக்கான். நீ என்னன்னு பாருப்பா. ஒண்ணுமே புரியாம நான் குழப்பத்திலே இருக்கேன்ப்பா.
0: ஆண்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போய் பாக்கறேன்.
1: சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ.
0: சிவா, டேய் சிவா, டேய் சிவா, டேய், உனக்கு என்னடா ஆச்சு? அதுவும் தனியா சோகமா அறையில உட்கார்ந்துருக்க?
2: விஜய், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ரஞ்சனிக்கு நான் எப்போதும் நிழலா இருப்பேன்னு சொன்னா இல்லையா?
0: ஆமா.
2: அப்ப உச்சி வெயில்ல நிழலே இருக்காது நீ தானே சொன்ன?
0: ஆமா.
2: அப்ப எனக்கு புரியலடா, எனக்கு இப்பதான் அது கூட அர்த்தம் புரிஞ்சுது.
0: சரி, அப்படி என்னதான் ஆச்சு?
2: ரஞ்சனியோட கச்சேரி சபால இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா?
0: ஆமா.
2: நான் இங்க இருக்கேன், ஏன் தெரியுமா?
0: ஏன்?
2: அந்த விழா தலைவர் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து, நீங்க போயிட்டு வாங்க, மேடத்தை கச்சேரி முடிஞ்சதும் நாங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டாருப்பா. எனக்கு இடம் கொடுத்து உட்கார கூட வைக்கலப்பா. அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு.
0: என்னது
2: அது? எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுடா.
0: டேய் சிவா, இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, ரஞ்சனிக்கு சமமா உனக்கும் திறமை இருக்கு. பாட பாட ராகம், மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீ உன் திறமைய மூடி வைக்காத, அது உனக்கு பின்னால ரோகமா போனாலும் போகலாம்.
2: ரோகமா?
0: ஆமா, அதுதான்டா வியாதி. நீ உன் இழப்ப நினைச்சு வருத்தப்பட்டா அதுதான் வியாதி. சிவா, நான் மறுபடியும் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். ஒரு பாடகரை தேங்காய் மூடி பாகவதர்னு கிண்டல் பண்ணியது அந்த காலம். சொல்ல போனா என்னுடைய தாத்தாவுக்கு அந்த பேர் தாண்டா இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் வேற மாதிரி. இப்போ வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குதுரா, அதை புறம் தள்ளினா அதனால நஷ்டம் நமக்கு தாண்டா. அதை நினைச்சு பின்னால வருந்துவதுல பயனே இல்லை. அதனால நீயும் முயற்சி செய்ய, முயற்சி இருந்தா மட்டுமே அதிர்ஷ்டமும் நமக்கு துணையா வரும். என்னடா புரியுதா?
2: புரியுதுடா விஜய், புரியுது.
0: சிவா, ஒரு பாடகர் எப்படி இருக்குன்னு சொல்றா, அதையும் கேட்டுக்கோ. ஒரு மேடை கச்சேரியில பாடகர் நல்லா ஆலாபனம் செய்து பாடிக்கிட்டு இருந்தாராம். ஆடியன்ஸ்ல நிறைய பேரு ஒட்டா விட்டு தூங்கிட்டாங்களாம். ஆனா மேடைக்கு முன்னால அமர்ந்திருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தலைய ஆட்டி பாத்துக்கிட்டே இருந்தாராம். அதுல பாடகர் ரொம்ப குஷி ஆயிட்டாராம். நம்ம பாட்டை ரசிச்சு கேக்க ஒருத்தராவது இருக்கிறாருன்னு நல்லா பாடி முடிச்சாரண்டா.
2: பிரமாதம், ஒரு பாடகன் எப்படி இருக்கணும்னு சொல்ற, அது சரிதான். ஆனா நீ சொன்ன கதையில அந்த பாடகர் பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரசிகர் தலை அதுக்கு பிறகும் ஆடிக்கிட்டே இருந்துதான். என்ன அவர் தலை ஆடுதலை?
0: அப்படி இல்லடா, உனக்கு ஒரு உந்து சக்தி வரணும்னு தான் சொன்ன. என்னுடைய இந்த ஆலோசனை கணவன் மனைவிக்குள்ள போட்டிய உண்டாக்குவதற்கு இல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய உண்டாக்குறதுக்கு தான். அத மறந்துடாத, முதல்ல நீ வெளிய வா.
2: ரூம் அவுட்டா?
0: வெரி குட் சிவா, இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாதுடா. நான் உன்னை வெளி உலகத்துக்கு வர சொன்னேன், இந்த உலகம் உன்னை வரவேற்க காத்து இருக்குடா.
2: ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய கைத்தட்டல் கிடைச்சிருக்கும், எல்லாரும் உன்னை பாராட்டிருப்பாங்க. அந்த பாராட்டு மழையில உன்னையே நீ மறந்திருப்ப. உன்னையே மறந்திருக்கும் அந்த நேரத்துல என்னோட ஞாபகம் எப்படி வரும்? அது வரவே வராது.
1: என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை தானே?
2: அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது இப்ப இல்ல.
1: ஏன் இப்படி மாறிட்டீங்க?
2: ஒரு பிரபல பாடகிக்கு முன்னால நான் அவங்க கணவனா நிக்கிறது மரியாதை கிடையாதுன்னு நேத்தி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா அவமரியாதை இருக்க கூடாது.
1: அப்படி என்னங்க நடந்துச்சு?
2: அது உனக்கு தெரிய வேண்டாம், அது என்னோட இருக்கட்டும்.
1: நேத்து கச்சேரி முடிஞ்சதுமே நான் உங்களை தேடினேன், உங்களை எங்கேயுமே காணும். அப்புறம் அவங்களா வாடகைக்கு கார் ஏற்பாடு பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க.
2: அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும், அதுவும் நல்லதுதான். அதுவே உனக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கும்.
1: நீங்க பேசுறது எல்லாமே என்ன குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குங்க.
2: பரவாயில்லையே, நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்காதத இப்ப புரிஞ்சுகிட்ட மாதிரி இருக்கு.
1: இத பாருங்க, எனக்கு பக்க பலமா இருந்து என்னை வளர்த்து விட்டதே நீங்க தான். ஒரு கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ அவங்க வளர்ச்சியில ஆனந்தம் தான்.

0: குடும்பத்தை வளரணும், அதுக்கு உதாரணமா இருந்த நீங்க இப்ப ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு ஆசையா வந்த எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியலங்க.
1: ரஞ்சினி, நான் உன்னை தப்பா நினைக்கல, அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆமா, நீ சொல்ல வந்த சந்தோஷமான செய்திய சொல்லு.
0: அது வந்து எனக்கு வெளிநாட்டு கச்சேரி ஒண்ணு
1: புக் ஆயிருக்குன்னு சொல்ல போற. ஐ அம் ஹாப்பி. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க.
1: நான் உன் கூட வர தயாரா இல்ல ரஞ்சினி. உன்னால பேச முடியலையா? அப்ப உன் மௌனத்தை சம்மதன்னு நான் எடுத்துக்கோவா?
0: என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க.
1: உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதையும் நானே சொல்றேன், வெளிநாடு போக எனக்கு இடம் இருக்காது, அவ்வளவுதானே. ஆனா இத நான் எதிர்பார்த்ததுதான், எனக்கு அதுல ஏமாற்றம் கொஞ்சம் கூட கிடையாது. நீ தனியாவே போயிட்டு வா.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அட்வொகேட் ஆனந்த் வந்திருக்கேன். அதுவும் சரியான நேரத்துல வந்திருக்கேன் போல இருக்கு.
1: சரியான நேரம் கிடையாது சார், எங்களுக்கு சரியில்லாத நேரம்.
2: சிவா மாப்பிள, அதத்தான் எனக்கு சரியான நேரம்னு சொன்னேன்.
0: அங்கிள், உங்களைதான் நான் இங்க வரவேணாம்னு சொல்லி இருக்கோம்ல.
2: எஸ், நானும் இத்தனை நாளும் ஒதுங்கிதான் இருந்தேன். உன் அப்பா இருக்கானே, அவன் தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னான். என் பொண்ணு பிரபலமான பாடகி, அவன் இப்ப எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னான். இங்க வந்து பார்த்தா உன்னோட புருஷன் உன்னை தனியா போக சொல்றாரு. அவர் ஏன் அப்படி போக சொல்றாருங்கிறது தான் முதல் கட்ட விசாரணை. சிவா மாப்பிள, நீ ஏன் ரஞ்சினிய தனியா போக சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அட்வொகேட் சார்,
0: விசாரிச்சுட்டு வாங்க, எங்க அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு
3: சொல்றேன். கட்டாயம் திரும்பி வருவேன்.
4: ரஞ்சினி, நீ சரியா சொல்லி அனுப்பிட்ட. அந்த ஆளு எப்ப வந்தாலும் அவன் தொழில நினைச்சுக்கிட்டே வரான், அத பத்தியே பேசுறாப்ல.
0: அம்மா, அவர் கேஸ் பிடிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி பண்றாரு, அதுக்கு கேன்வாஷும் பண்றாரு. நாளைக்கு நீங்க வேணா பாருங்க, ரோட்ல டைவர்ஸ் வேணுமான்னு கேட்டு கூவி கூவி வியாபாரம் பண்ண போறாரு.
4: நீ புத்திசாலி பொண்ணுமா.
0: அம்மா, சிவா என்ன மட்டும் தனியா வெளிநாடு போக சொன்னத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: ரஞ்சினி, வாய்ப்பு கிடைச்சா அத பயன்படுத்திக்கணும், அதத்தான் சிவா சொல்லிருப்பான். நீ போயிட்டு வாமா.
0: இருந்தாலும் அவர் முழு மனசோட சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையேமா.
4: அதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத, அவன் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னா எல்லாம் சரியாயிடுமா. வாடா விஜய், நீ இந்த நேரத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், நீயும் சரியா வந்துட்ட.
5: என்ன ஆண்டி, இப்போ என்ன நினைக்க கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான சமாச்சாரம்?
4: போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான்.
5: சிவா, அம்மா உன்னோட பேச சொல்றாங்களே, என்னடா விஷயம்?
0: வெளிநாட்டுல ஒரு கச்சேரிக்கு என்ன கூப்பிட்டாங்க.
5: வாழ்த்துக்கள் தங்கச்சி.
0: தேங்க்யூ அண்ணா.
5: அம்மா, சிவா என்ன சொன்னா?
1: நான் ஓகே சொல்லிட்டேன்டா.
5: அப்புறம் என்ன
0: அண்ணா? அவர் என்ன தனியா போக சொல்லிட்டாரு.
1: கூப்பிடாத இடத்துக்கு அடையாத விருந்தாளியா போக கூடாது தானே?
5: அதுவும் சரிதான்.
6: நீ ரெண்டு பக்கமும் தலையாட்டாதப்பா.
5: ஆண்டி கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன், சிவா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன், மத்ததெல்லாம் அப்புறம்தான். சிவா, உன்னுடைய ரூமுக்கு வா, உன்னோட நான் பேசணும்.
4: ரஞ்சினி, நம்ம விஷயத்தை பத்தி பேச சொன்னா அவன் வேற விஷயத்தை பத்தி பேச போறானாமே.
0: பேசட்டும்மா, பேசட்டும், ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும்.
4: நான் சொல்றேன் ரஞ்சினி, நீ கண்டிப்பா வெளிநாடு போகத்தான் போற. இத நான் என் மன மகிழ்ச்சியோட சொல்றேம்மா. எனக்கு அந்த ஆசை இருந்தது, ஆனா அது நிறைவேறல. என் மருமக, உனக்கு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா, அத நிச்சயம் தவற விட கூடாது.
0: அம்மா அவசரப்படாதீங்க, அவங்க வரட்டும்.
4: வரட்டும் வரட்டும்,
0: வாங்க
4: வாங்க வாங்க.
5: ஆண்டி ரஞ்சினி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்.
4: சொல்லு சொல்லு, அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம்.
5: இப்போ நம்ம சிவாவுக்கு கச்சேரி சான்ஸ் கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சிவா, கங்கிராட்ஸ்.
4: வாழ்த்துக்கள் சிவா. இது இன்னிசை குடும்பமா எப்போதும் இருக்கணும்.
1: ஜெய் ஜெய்.
5: சொல்லுடா சிவா.
1: நான் சொன்னதையும் அப்படியே சொல்லிடு
5: ரஞ்சினி.
0: என்னண்ணா?
5: நீ நினைச்சபடியே வெளிநாடு போக சிவாவுக்கு சம்மதம்.
0: அண்ணா சொல்லுங்கண்ணா, அவர் முழு மனசோட சம்மதிச்சிட்டாரா?
5: சந்தேகமே வேண்டாமா.
0: அண்ணா, அவரும் என் கூட வருவாரான்னு கேளுங்கண்ணா.
1: என்ன சொல்ற, நானும் உன் கூட வரணுமா?
0: நான் மட்டும் தனியா போகணும்னு

0: சொல்லவே இல்லையே. அந்த வெளிநாட்டு கச்சேரிக்கு என் கணவரும் கூட வர சம்மதிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் இதையெல்லாம் சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அப்ப இருந்த மனநிலைமையில இதெல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்களே எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேன்.
1: ரஞ்சினி, ரஞ்சினி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். I'm very sorry, ரஞ்சினி. I'm very sorry.
0: ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கோவத்துக்கு முன்னாடி பதில் பேசக்கூடாது. பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அததாங்க நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.
2: பொறுமையா இருந்தே நீ சாதிச்சிட்டே தங்கச்சி.
3: ஆமா, நீ உள்ள போய் சிவா கிட்ட என்னதான் சொன்ன? அந்த ரகசியத்தை என்கிட்டயும் சொல்றியா? உள்ள போலாமா?
2: ஆண்டி, நான் இங்கே சொல்றேன், எல்லாருமே கேக்கட்டும், சரியா? சிவாவும் ரஞ்சினியும் ஒரு தராசின் இரண்டு தட்டுகள். ரெண்டு பேருமே சமநிலையில் உள்ள பாடகர்கள், திறமையானவர்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டி. ஆனா அது எடை போட்டு பார்க்க கூடாது. எப்போதும் சரியான அளவா அந்த முள்ளு காட்டாது. ஏற்றம் இறக்கமா இருந்தாதான் அது வாழ்க்கைக்கு அழகு.
1: ரஞ்சினி, ரஞ்சினி,
0: சொல்லுங்க.
1: விஜய் என்ன தெளிய வச்சுட்டான். இப்ப எனக்கு கச்சேரிக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை பயணமும் ஆரம்பிக்க போகுது. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூக்கும் கால்.
2: ரெண்டு நதிகள் தனித்தனியா போனா அவைகளால பக்கவாட்டில் உள்ள நிலங்கள் அதிகமா பயன்பெறும்.
4: உள்ள வரலாமா?
0: வாங்க அங்கிள்.
4: ஏமா ரஞ்சினி, உங்க அப்பாவுக்கு என்னமா பதில் சொல்றது?
0: சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
1: நான் சொல்றேன், சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.

நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் பாடகர் சிவாவாக வி. கிருஷ்ணமூர்த்தி, வக்கீல் ஆனந்தாக துரை ராமலிங்கம், சிவாவின் அம்மாவாக எஸ். கலாவதி, சிவாவின் நண்பன் விஜயாக ஸ்ரீனிவாச முருகன், பாடகி ரஞ்சனியாக ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர். சிவரஞ்சனி. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. காற்றில் உலாவரும் பாடல்கள் இடம்பெறவிருப்பது காற்றோடு கலந்திடவா. இன்று நிலவு பாடல்கள். முதல் பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன் குரல்களில் நந்தவனத்தேரு.

பௌர்ணமியான இன்று நிலவு பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் கைராசிக்காரன் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் தண்டனை திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்கள்.

காற்றலையில் பௌர்ணமியன்று உலா வருகிறது நிலவு பாடல்கள். நேயர்களே, ஒலித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் அரங்கேற்ற வேளை. திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருப்பது கே. ஜெயேசுதாஸ், உமாரமணன் குரல்கள்.

0: காய்ச்சாத பானினா.
1: தொடரும் பாடல் துடிக்கும் கரங்கள். திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருப்பது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்.

ஒலித்த குரல்களே மீண்டும் ஒலிக்கிறது. காக்கி சட்டை திரைப்படத்திற்காக நிறைந்த பௌர்ணமியன்று நிறைவான நிலவு பாடல் கேட்போம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.6 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.3 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலக சமஸ்கிருத தினம். 7:45 நகர்வலத்தில் சென்னையில் பொது இடங்களில் இலவச வைஃபை, எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை, வி எஸ் டெல்லிபாபு அவர்கள் தபில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குதல் திட்டம், தொடர்ந்து திரைகானம். 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை, கவிஞர் குழந்தை அனிதா அவர்களின் உரை. நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா. அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 1:55 வானிலை, 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹம் ஏக் ஹே ஹிந்தி மொழி பாடல் இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். நாளை 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவியல் முறையிலான தேனீ வளர்ப்பு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் வி சங்கீதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் உஸ்தாத் விலயத்கான் அவர்கள் சித்தாரிசை. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை, பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தபில். 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சாலை லட்சணா அவர்களின் வீணை இசை இடம்பெறும், எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் ஹரிகர சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.